அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக அனுமானை நினைமனமே எனத் தொடங்கும் பாடல் அருணகிரி பாடியது. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வேலூர் பண்பலை 100.4 நேயர்களும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இது அருள்மணி மாலை. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்று நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் நலம் பெறட்டும். வாழ்த்துக்களோடு இன்றைய அருள்மணி மாலையில் உங்களோடு நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. அருண்மணி மாலையின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை. கும்பகோணம் பண்பலை 101.6.

இன்றைய தொடக்கம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தொடக்கமாக அமைந்திருக்கும். இனி அருள்மணி மாலையில் அடுத்ததாக பிரியா சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:15:40. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4 பண்பலை நேயர்களும், திருப்பத்தூர் பண்பலை 100.1

நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை. இனி அருள்மணி மாலையில் நாம் கேட்க இருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.0 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இனி அருணகிரி பாடியிருக்கும் பாடல்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிறைவு பெறுகிறது. அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின்

0: சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிகக் கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்றத். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம் கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்சம் ரூபா லோனை வந்து சாங்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான

0: வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுது.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் ஏழாம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ் பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வித்தியாசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:55. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இனி இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுடலாம்.

காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இன்றைய காலை நேரத்துக்கான உற்சாகமான தகவலோடு வணக்கம் தமிழ்நாடு கேட்க போறீங்க. 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன

இரண்டு மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இன்று போஷன் அபியான் இந்த திட்டம் குறித்து கேட்டறியலாம். மதியமூன்று மணிக்கு வர்ணஜாலம், 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 பூந்தென்றல், 6 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம். ஏழு மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கட்சி கோஸ்வாப் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல், 8 நீ கோரினால், 9 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 எண்ணினிய பொன்னிலாவே, 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.

0: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களை தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அதை குப்பை தொட்டியில் எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரமேலுமணி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடுல உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நவகாஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோட இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது அது ஒரு பார்ட்டாகவே மாறி போயிடுச்சு. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை அப்படின்னோன்னா அதை பார்த்து நம்ம அப்படியே பயந்து போய் ஒடுங்கி உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடந்துரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே நடக்காது. அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். வரக்கூடிய பிரச்சனையை என்ன பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பகுதியாக பிரித்து ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதிலிருந்து மிக சுலபமாக வெளியில் வந்துடலாம். ஐயன் திருவள்ளுவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போன திருக்குறளில் ஒவ்வொன்றுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கும் உபயோகப்படுற மாதிரி தான் இருக்குது. சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடுன்றும் களிறு அப்படிங்கிற இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, தன் உடம்புல தைத்திருக்கக்கூடிய அம்புகளால் வேதனை அடைந்த போதும் ஒரு போர்க்களம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அங்கே போகக்கூடிய யானை எதிரிகளுடைய அம்புனால் தன் உடம்பில் அத்தனை அம்புகள் தைத்த போதிலும் தன் பெருமையை கண்டிப்பாக அந்த இடத்துல நிலை நிறுத்துமா. அது மாதிரியே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளரமாட்டார்கள். கண்டிப்பாக நாம் ஊக்கத்தோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால், அதோட கொஞ்சம் அறிவு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளாக பிரித்து வச்சுட்டு அது ஒவ்வொன்றையாக நம்ம தகத்தெரிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை கூட காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக பொருந்தி போகக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனை வருந்தால் அதை எப்படியெல்லாம் சின்ன சின்னதாக உடச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தகத்தெரிஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெரும் பிரச்சனையே காணாமல் போயிடும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இனி கருப்பு படத்திலிருந்து பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு. கருப்பு பட பாடலை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த காலை நேரத்தில் உங்கள் கையில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கலாம், இல்லை நீங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படியே கேட்டுக்கிட்டே ஒரு கையில் காஃபியோட இந்த நேரத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு பிளாஸ்ட் படத்துலேருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேயர்கள் இணைந்து கேட்டுட்டு இருக்கிறது வணக்கம் தமிழ்நாடு. வாழ்க்கையில் நமக்கு அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மொமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதை அனுபவிக்கணும். அந்த நேரம் மட்டும்தான் நிஜம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா எதுக்காக சந்தோஷமாக இருக்கும், ஏன் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற காரணமே தெரியாமல் நாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது கேட்க வேண்டிய ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக இதோ, பரிமலா அண்ட் கோ படத்துலேருந்து.

0: Code word accepted.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும், ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள

0: இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12வது தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4.76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

மாமன் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி, நமது தேசிய கொடியின் நீள அகல விகிதம் என்ன, லென்த் டு வித் ரேஷியோ அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான உங்களுக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்சன். பதில் தெரிஞ்சவங்க ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிடுங்க. உங்களுடைய பதில்களெல்லாம் படிக்கிறதுக்காக

நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாடல் மாஸ்க் படத்திலிருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நாம் கேட்டிருந்த கேள்வி, வணக்கம் தமிழ்நாடில், நமது தேசிய கொடியோட நீள அகல விகிதம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்கான சரியான பதிலை நம்ம நேயர்கள் அப்படி வரிசையாக கொடுத்துட்டே இருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3:2 அப்படிங்கிறது அதனுடைய சரியான பதில், அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பிஆர்எம் சுந்தர் 3:2, அதாவது 3:2 சொல்லியிருக்காரு, அது அப்படி கிடையாது, 3:2 அப்படிங்கிற ரேஷியோ, அதாவது நீளம் 3 பங்கு இருந்ததுன்னு சொன்னால் அகலம் 2 பங்கு இருக்கணும், அதுதான் மிகச்சரியான பதில். நம்ம தினந்தோறும் நம்மளுடைய தேசிய கொடியை பார்க்குறோம், அது பெருமையாக கொண்டாடுறோம்,

அதிர்ச்சி அடைகிறோம். தேசிய கொடியை பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ளே இருந்து ஒரு வீரம், அந்த உணர்வு எல்லாமே வெளிப்படுது. அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய அந்த தேசிய கொடியோட நீள அகலம் என்ன அப்படிங்கிறத சின்ன வயசில் நம்ம எல்லாம் படித்த விஷயம்தான். இதை இந்த நேரத்தில் நம்மளுடைய சுதந்திர தினம் நெருங்க போகுது இல்லையா, அப்போ நம்ம மூவர்ண கொடியை வீடுகள் தோறும் நம்ம ஏற்றணும். நம்ம இந்தியன் அப்படிங்கிற அந்த உணர்வில் நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கேள்வியை கூட வச்சுருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய கொடியோட நீள அகல விகிதம் என்ன அப்படிங்கிறதான் மிகச்சரியான பதிலை நம்ம நேயர்கள்

கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பதிலையும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அலிவலம் கோகுல் ரவி, தேசிய கொடியோட நீள அகல விகிதம் 3:2 அப்படிங்கிறதுன்னு சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ஒரு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிறத பதிலை கொடுத்துருக்காரு பிங்களி வெங்கையா அவர்கள் அப்படிங்கிறத. ரவி காளியப்பெருமாள் அங்கேருந்து அவங்க எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக யார் சரியான பதிலை கொடுத்துருக்கா, சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் 3:2 அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாலா ஜெய்சந்தர், புரசைவாக்கத்திலேருந்து சவுந்தரராஜன், ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஷங்கர் டெய்லர் அவர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாரு. தேனியிலேருந்து ஹரிராம் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ரவி களியப்பெருமாளிலேருந்து ரவி களியப்பெருமாள் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராம் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சிவன் அருண் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. வலங்கிமான்லேருந்து ஆட்டோ துரை சரியான பதிலை கொடுத்துருக்காரு. முருகேசன் அடைக்கலம் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சோலா அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பிரபாகரன் சரியான பதிலை சொல்லியிருக்காரு. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இனி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து அடுத்த பாடல்.

சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
2: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நம்ம நேயர்கள் சரியான பதிலை கொடுத்துட்டே வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அடுத்து யாரெல்லாம் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேசிய கொடியோட நீள அகல விகிதம் என்ன அப்படிங்கிறது தான். சரியான பதிலை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுபையா புத்தகத்திலிருந்து தேசிய கொடியின் நடுவில் இருக்கும் அசோக சக்கரம் அதை பற்றின தகவலுக்கு போயிட்டார். 24 ஆரங்களை கொண்டது அப்படிங்கிறத. இந்திய தேசிய கொடி 3 பங்கு அகலம், நீளம் தாங்க 3 பங்கு, அகலம் வந்து 2 பங்கு. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான்லேருந்து பூந்தண்டலம் புண்ணிய கொட்டி சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சோமங்கலத்திலிருந்து சடகோப்பன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அன்வர்தி கான்பேட்டை அருணகிரி கீதா சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மயிலையிலேருந்து பட்டாபி 3-2 அப்படிங்கிறது தான் சரியான விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்காங்களாம். அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அலிநகரத்துலேருந்து எஸ் மகாதேவன் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அலிவலம் கோகுல் ரவி, நீள அகல விகிதம் 3:2 அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க.

0: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்டுருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
2: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது வணக்கம் தமிழ்நாடு, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டது வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நான் இந்த நேரம் கிளம்பிக்க வேண்டியது வந்தாச்சு. அடுத்ததாக உங்களுக்காக உங்கள் விருப்பத்தை தொகுத்து கொடுக்கறதுக்கு ஆர்ஜே உமா காத்துட்ருக்காங்க. எங்கேயும் போகாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருங்க.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: எட்டு மணி ஒரு நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் FM நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் FM, 100.4 வேலூர் FM, 100.1 திருப்பத்தூர் FM-லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விருப்பம்ல நீங்க விரும்பி கேட்டிருக்க பாடலை வந்து நாங்கள் பிளே பண்ண போறோம். போஸ்ட்கார்டு மூலமா விரும்பி கேட்டது. ஸோ யாரெல்லாம் வந்து முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹூப், பர்வீன் பானு, ஹசினா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெருமூர் MH ரோடு ரிக்ஷாக்காரன், பகதூர் பாய், ராஃபி பாய், மலப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலுகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன். ஸோ அவர்களுக்காக பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த விஷயத்தோடு அப்படியே ஷோ ஸ்டார்ட் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். பி வித் அஸ்.

எட்டு மணி அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 மதிய தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகேஷில் வந்து இப்போ நீங்கள் கேட்ட பாடல் வந்து காளிதாஸ் 2 படத்தில் வந்து அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து கிரீன் சிட்டி, மணிமங்கலம், முத்துகிருஷ்ணன், பெங்களூர் டிசி பாளையம், ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி வில்வம், மலப்பர் குமார், கஸ்தூரி, அரவிந்த், சித்ரா, சேகர், செல்வி, மோகன், மீனாட்சி, ஸ்ரீனிவாசன், சித்ரா, தாம்பரம், ராமசாமி, அஞ்சலி, சுரேஷ், பிரியா, நடுவீரப்பட்டு, சுரேஷ், ரேவதி, லோகு, சுந்தரி, கொளத்தூர், சுரேஷ், பவானி, விஜய், பிரியதர்ஷினி. ஸோ இவர்களுக்காக அடுத்த பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

எட்டு மணி பத்து நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 ஜோத் பாதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. போஸ்ட் கார்டு மூலமா நீங்க விரும்பி கேட்டிருக்க பாடல் தான் நாங்கள் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் அப்படின்னா நீங்க உங்க விருப்ப பாடலை எங்களுக்கு நீங்க எழுதி அனுப்பலாம். ஹோய், கடைசியாக வந்து சரவணன் இருக்க பயமேன் பாட்டில் வந்து பாடலை வந்து கேட்டிங்க. அடுத்து யார் யாரெல்லாம் பாட்டு விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கரூர் தான் தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீ, கிரிஷ், ஜெய்தீவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைநாயிறு, ராஜா முகமது, அரகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல், மணி, சென்னை திருவற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, தீநகர், மெய்யாமை, ஸ்ரீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ், மயிலாப்பூர், கற்பகம், கிருத்திகா, லிதிக்ஷா, தாம்பரம், பாரதிதாசன், ஆவடி, தேன்மொழி. ஸோ இவர்களுக்காக பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. இணைந்திருங்கள்.

0: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்டுருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
2: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
4: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த் உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் 1.
5: ஜெய்ஹிந்த்!

எட்டு மணி 17 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. 102.3 ரூத் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து பாடலை கேட்டிங்க. அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியநகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர், சங்கரநாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்செல்வி, மணி, பாரி, புரசை, தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேலாவதம், பார்த்திபன், ஜெயவேலு, ராணிப்பேட்டை மாவட்டம், வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர், பாரி வள்ளல், மாலதி, அம்புத்தூர், எஸ் வி நகர், எம் டி ரவிச்சந்திரன். ஸோ இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: அடிய படத்துல வந்து பாடலை கேட்டீங்க. 8:22 ஆயிட்டு 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8:00 எனக்குள் நான்.
2: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
3: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
2: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நேர்களை, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 0444-295-2853 மற்றும் ஒரு 2838-98871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். ஹலோ,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: பாரதி தமிழ் FM-ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 101.6 கும்பகோணம் FM, 100.4 வேலூர் FM, 100.1 திருப்பத்தூர் FM-லயும் வந்து விவித் பாரதி FM நிகழ்ச்சியில வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜிவுமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகவந்த் கேசரி படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷயன் ஷா, ஷேக் ஷியா, த்ரிஸ்வான், ஷம்யா பானு, பொன்னியம்மேடு, வன்னி கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய் சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, செய்யாறு வட்டம், சிறுங்கட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வனமனப்பாக்கம் காளி வீடு, ஏழுமலை புஷ்பா, மணியரசன். சோ இவர்களுக்காக
6: பிச்சு பாப்பா அங்க பாரு, அங்க ஓடுது பாரு.

0: உங்க பேர் என்ன?
1: விஜி.
0: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 5th.
0: எந்த ஸ்கூல்?
1: ராஜ் இன்டர்நேஷனல்.
0: அவ அப்பாவோட சடன் டெத் நியூஸ கேட்டு ஷாக்ல அட்டாக் ஆயிருக்கா. This is a kind of psychological problem. Unexpected ah enna nadandhalum panic avanga. But 100% papa vaniga stronga valakkanum. Illena oru pombla pullaya indha phobia oda nariya problems ah face panna vendirukku.

0: சூப்பர்மேன், உங்களை நான் எப்படி கூப்பிடணும்?
1: எப்படி வேணாலும் கூப்பிடு பாப்பா. நண்பன்னு கூப்பிடு, இல்ல சித்தப்பான்னு கூப்பிடு. உனக்கு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அப்பான்னு நினைச்சுக்கோ. எங்க இருந்தாலும் முன்னாடி வந்து நிப்ப. அதோ அங்க பாத்தியா, ரெயின்போ, எல்லோ கலர் அம்மா,
0: அம்மா,
1: கிரீன் கலர் அப்பா.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்பதான் ஷாப்பிங் போறது?
1: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
0: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேன்னா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுல தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
5: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
4: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
5: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
4: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
5: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
4: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வெல்கம் பேக். நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து ஜெயிலர் படத்தில் வந்து பாடலை கேட்டிருக்காங்க. தீட்டாளம் ஆதி திராவிடர், குடியிருப்பு TC ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியநகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமன் புத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோஃபியா, சைதி, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சுக்கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. சோ இவர்களுக்காக.
9: ஏய், இங்க தாதா கிங், நான் வெச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பனு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: टाइगर का हुक्म। अर्थमहिंदा राजा।
1: ஜெயிலர் படத்துலேருந்து பாடலை கேட்டீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததா மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சீலம், களங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை, நாகராஜ், அஸ்வினி, தேஜூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயல், அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், பொருள், சங்கர், சுசீலா, தீநகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்த சாரதி, வேலச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா. ஸோ இவர்களுக்காக பாடல் இணைந்திருங்கள்.

0: சித்தா படத்துல இருந்து பாடல கேட்டீங்க.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தம் கோ.
0: 8:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்ததான் வந்து திருமழிசை குண்டுமேடு சுஷீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், திருமழிசை ஜெயின் நாதபுரம் அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் வாவூசி திரு, பத்மாசினி ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலா, சரஸ்வதி, இதயராஜ், குரும்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவி கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், வானம்பதி, மனோகரன், ராஜசேகரன், சிறுகழுத்தூர், சரஸ்வதி நகர், இருதயகுமாரி, கருகம்பத்தூர், ஏத்ராஜ், சரஸ்வதி, உத்தரமேரூர், அகிலன், நிர்மல்குமார். சோ இவர்களுக்காக

0: தாதா படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: நான் ஜாகவாதங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
0: நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
2: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
3: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்

0: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம்.
1: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
2: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
3: நாளை இரவு 8:10
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜிஉமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததா வெண்கரும்பூர், நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கிஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு, போன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், இவர்களுக்காக

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 FM
5: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி கர்நாடகா மாநிலம் சென்னை திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ரமேஷ் ஆனந்த் மன்வித் திருமழிசை உஷாராணி ராஜேந்திரன் நீலாங்கரை கோகுல் பாட்ஷா கனகநகர் கருப்பசாமி கண்மணி அச்சிறுப்பாக்கம் ரமணி ராஜகோபால் மயிலாப்பூர் நித்யா லக்ஷ்மி சுபஸ்ரீ திருமழிசை பிரியம்பத்து கோடீஸ்வரன் தர்மா சென்னை 60 சில்பா ஸ்ரீ ஏகராஜா திருமழிசை பேரூராட்சி குடியிருப்பு வீரராகவன் மங்கம்மாள் ராஜலட்சுமி மாரி சூர்யா இவர்களுக்காக ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் இருந்த இணைந்திருங்கள்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜே உமா. விஜயகுமார் கேம் ஷோ விளையாட போறோம். அதாவது 10 வினாடியில 10 வார்த்தைகள் சொல்லணும். நான் ஒரு எழுத்து வந்து சொல்லுவேன், அந்த எழுத்துறதுக்கு கூட 10 வார்த்தைகள் சொல்லணும். உங்களுக்கான நேரம் 10 வினாடி மட்டும்தான். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 2838 9871. மறுபடியும் எண்களை சொல்கிறேன், 2952 0853 2838 9871. இந்த 2 எண்களில் ஏதாவது எண்ணிக்கை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என் கூட பேசலாம். ஸோ நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்தாக ரொம்ப பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம். ஏன்னா உங்களை மாதிரி மற்ற நேயர்களுக்கும் வந்து பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக அப்படியே வரும்போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, கால் பண்ணுங்கள். விவிதாஸ்

0: 9:06 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி. தமிழ் ஃபேமில கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாட போறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். உங்களுக்கான நேரம் வந்து 10 வினாடி மட்டும்தான். நிகழ்ச்சி நிறைய நேர்கள் வந்து பங்கெடுத்ததுனால தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம ரெகுலரா இதை தான் வந்து வரும்போது இந்த கேம் ஷோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு யார் கரெக்டா 10 வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க சார்?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. லைன் கட் ஆயிட்டா. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் விஜயா அவர்களே.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் விஜயா. போலாமா?
2: போலாம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து நே, நெஞ்சம், நெடில் சொல்றோம்ல, அந்த நே குறில் நேல துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
2: நெஞ்சம், நெருக்கம், நெல்லிக்காய், நெருப்பு, நெகிழினி, நேசம்.
0: 5 வார்த்தையை சொல்லிருக்கீங்க. நேசம் நெடில் இல்லையா?
2: சாரி மேடம்.
0: ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ்புரம். முகமது இக்பால். நலமா இருக்கலாம் சார்?
0: ரொம்ப நலமா இருக்கேன். போகலாமா?

0: போலாம். ஓகே
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து வே, வெயில், வெண்மை சொல்றாங்க.
0: ஓகே, வே வெயில் ஆரம்பிக்கிற மாதிரி.
1: ஆமா, அந்த வே குறியில துவங்கணும், நேரம் துவங்குகிறது.
0: வெப்பம், வெயிட்டர், வேலி, வேற்றுமை, வெறுப்பு.
1: வெறுப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, அது வெறுப்பு தான் குறியில், மற்றதெல்லாம் நெடிலாச்சே. நன்றிகள், நன்றிகள் சார். ஓய், ஸோ நிகேஷில் அடுத்த பாடலை கேட்க போகிறேன். நீங்களும் நிகேஷில் பங்கெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நைட் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் இது பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா 2838 9871 2838 9871 இந்த எண்களுக்கு திருப்பி கொண்டு நிகேஷில் பேசலாம். பிவிதாஸ்.

0: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆக போது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜே உமா விஜயகுமார். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னா நீங்களும் அழைக்கலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னா 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என் கூட பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி அவர்களை போகலாமா?
1: சொல்லுங்கள்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து மா, மாற்றான், மாறுதல், நெடில் மாலை தூங்கக்கூடிய 10 வார்த்தைகள், நேரம் தூங்குகிறது.
1: மாற்றான், மாற்றம், மாறுதல், மாசம், மாலை, மாறி, மாரியப்பன்.
0: ஏழு சொல்லிருக்கீங்க. நன்றிகள், நன்றிகள்,
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கமா?
0: யார், இங்க இருந்து? உங்களுக்கான எழுத்து கு, குரல், குரங்கு. ஆமா, குரல், குரங்கு. குரில் கூல துவங்கக்கூடிய 10 வார்த்தை சொல்லுங்க, நேரம் துவங்குகிறது.
2: குடகு, குபரி, குழந்தை, குடும்பம்.
0: ஓகே, 4 வார்த்தைகள் சொல்லியுள்ளீர்கள், நன்றிகள்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ஒன்பது 9:21 ஆயிட்டு இருக்கு. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியே கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா உமா மேம்?
1: நலமா இருக்கீங்க, போலாமா?
2: ஆ சொல்லுங்க மேம்.
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து என்ன சொல்லலாம், நா, நான், நாளை சொல்றல அந்த நெடில் நாளை துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
2: ஓகே. நார்த்தங்காய், நாள் காட்டி, நாள், நாரதர், நாம், நாளேடு.
1: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், வணக்கம்.
3: வணக்கம். தேவதி 50 வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
1: போகலாமா?
3: போகலாம், சொல்லுங்க மேடம்.
1: வணக்கம். ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து முப்பொழுது, முனைவர், குறில் மூல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
3: முகம், முடி, முத்து, முயல், முரம், முரசு, முள், முட்டை, முதலே, முன்னோடி.
1: வா, சூப்பர், 10 வார்த்தை சொல்லிவிட்டீர்கள். நன்றிகள், நன்றிகள், எக்ஸலன்ட். ஓகே, ஸோ இவ்வளோ நேரத்தில் வந்து இவங்க தான் வந்து கரெக்டாக 10 வார்த்தை சொல்லியிருக்காங்க. வேறு யாராவது வந்து பீட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இணைந்திருங்கள்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. 102.3

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு

0: கதையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
0: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நாளை இரவு 8:10 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல், அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம்.
4: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
5: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
2: நாளை இரவு 8:10
5: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
6: ஒன்பது 9:35 ஆகப்போது. நீங்க வந்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கும். ஒரு எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லணும், உங்களுக்கான நேரம் 10 வினாடி. நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்க. 2952208853 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பிஸியாக இருக்கு அப்படின்னா 2838 9871 இந்த இணைக்கு தொடர்பு கொண்டு என்னுடன் பேசலாம். நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜிவுமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
7: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
6: ஹேமா, ரேடியோ வால்யூம் ஜாஸ்தியா வச்சிருக்கீங்களா?
7: இல்ல மேடம், நான் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டேன் மேடம்.
6: சரி, ஓகே, ஃபைன், போலாமா?
7: சொல்லுங்க மேடம்.
6: சரி, உங்களுக்கான எழுத்து சு. சுந்தரம், சுவை. குரில் சு, சு சுவை வரல, அந்த சூல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
7: சுமை, சுண்ணாம்பு, சுள்ளான், சுள்ளி, சுட்டி, சுகம், சுந்தரம், சுமைதாங்கி.
6: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. ஆமா, நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் சத்திரிபுரத்துல இருந்து பாக்யராஜ்.
6: ஓகே பாக்யராஜ் அவர்களை, போகலாமா? உங்களுக்கான எழுத்து ரா. ராஜா, ராணி, நெடில் ராலத்துவங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒக்க நிமிஷம் வெயிட் செய்யி, நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நோ சொன்ன பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்க சார், நான் நேரம் பார்க்க வேண்டாமா? இப்பட்டு அவசரமா நேரம் துவங்குகிறது.
8: ராஜா, ராகவி, ராகம், ராகப்ரியா. மேடம்
6: நேரம் முடிஞ்சு விட்டது சார், நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். ஐ, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா நான் நீ படத்துல வந்து பாடலை கேட்க போறீங்க. பிவிதாஸ்

0: ஒன்பது மணி 45 நிமிஷம் 46 நிமிஷம் ஆக போது. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் மேம், யார் இங்க இருந்து? ஹலோ, ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க பாப்போம். போன்ல ரிசீவர்ல பேசுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். மேம் ஹலோ. ஆ, பேசலாம், நீங்க பேசுங்க. ஓகே, ஸோ வேற நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவங்க ரொம்ப நேரமா பேசவே மாட்டேங்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
2: திருத்திரபுண்டி மேட்டுப்பாளையம், நாகராஜன்.
0: ஓகே, உங்களுக்கான எழுத்து து. துப்பாக்கி, துவையல், குரில் தூள துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
2: துணி, துணி, துடுப்பு, துன்பம், துவையல், துறை.
0: நேரம் முடிந்து விட்டது சார், நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? மீனாட்சி அவர்களை போகலாமா?
3: சரி,
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கான எழுத்து உ. உமா, உள்ளம், உண்மை சொல்றோம்ல, அந்த குரில் ஊல தூங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் தூங்குகிறது. நன்றிகள். 102.3 பாடல் வரப்போகுது.

0: உங்களுக்கானது இருங்க, கானு கிளியரா சொல்ற, சங்குன்னு சொல்றீங்களே, கா கந்தன் கருணை கடவுள் நேரம் தூங்குகிறது.
1: கந்தன் கருணை கல்யாணம் காது. ஓகே மேடம்,
0: நேரம் முடிந்து விட்டது, காது வராது இல்லையா? வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். என்னாச்சு?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா, போலாமா?
2: போலாம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நீ நிமிடம் நில் நிதானம் சொன்னல, அந்த குரில் நீல தூங்கக்கூடிய பத்து வார்த்தை நேரம் தூங்குகிறது.
2: நிதம் நிழல் நிஜம் நிமிர் நில் நிகர்.
0: நேரம் முடிந்து விட்டது. சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அப்படியே வந்து நிகழ்ச்சியில் வந்து சாங் ப்ளே பண்ணிட்டு நான் ஷோக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போட்டுக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை வந்து 12 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் வணங்கிட்டு இருந்தது ஆர்ஜி உமா விஜயகுமார் பிவிதாஸ்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நேரம் 10 மணி ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேர்களும் இணைந்து கேட்க போகிறது என் கேள்விக்கு என்ன பதில். உங்களோட நான் உங்கார்ஜே பிரமிளா சிவகுரு. சரி, இன்றைக்கி என்னென்ன கொஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷன்ஸ் தான், கொஞ்சம் பொது அறிவை சோதிக்கிற மாதிரி. அதுவும் ஆறு, ஏரி, குளம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த உலகத்துக்கு அது இன்றியமையாததும் கூட. அதனால் ஆறுகள் பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எவ்வளோலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், நான் சேலத்துல இருந்து செங்கோடன் பேசுறேன்.
1: சேலத்துல இருந்து
2: செங்கோடன்.
1: செங்கோடன், சரி. இதா முதல் முறையா பேசுறீங்களா இல்ல ஏற்கனவே பேசிருக்கீங்களா?
2: ஏற்கனவே பேசிருக்கீங்க மேடம்.
1: பேசிருக்கீங்க, அப்ப என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்துருங்க.
2: ரேடியோ பக்கத்துல இல்லீங்க மேடம்.
1: இல்ல, வந்துட்டீங்க அப்படியா? சரி, ரொம்ப நல்லது. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சென்னையை பத்தி கேட்க போறேன். சென்னை நகரத்துல 3 ஆறுகள் நகருக்குள்ளே ஓடுது, ஓடி அது கடல்ல கலக்குது. ஏதாவது ஒரு ஆறு பேர் தெரிஞ்சா
2: சொல்லுங்களேன்.
1: இன்னும் 2 ஆறுகள் இருக்கு, யார் அடுத்து பதில சரியா சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
3: அடையாறு.
1: ஓகே, சூப்பர்.
3: கூவம்.
1: சூப்பருங்க, அருமை அருமை, கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி. முதல் நேயர் கரெக்டா கூவம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த 2 ஆறுகளும் இதுதான் அப்படின்னு அடுத்த நேயர் ரொம்ப அற்புதமான பதிலை கொடுத்தீங்க. இது மாதிரிதான் ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது, எங்கேயும் போயிடாம தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. இப்போ உங்களுக்காக KGF சாப்டர் 2 படத்திலிருந்து பாடல்.
4: சல்லடையில் சலிச்சா ஒருத்தம் மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
5: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை, சக்தியே இருந்ததில்லை. சாவு எங்க மேல குடியாட்டம் போட்டுச்சு. அப்போ குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நகாச்சல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர குடத்துக்கு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன்,

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கதிரம் பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா கூட, நீச்சல் ரொம்ப சூப்பரா பண்றீங்க, என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி. கேள்விக்கு போயிடலாம். புகழ்பெற்ற காவிரி ஆறு இல்லையா? காவிரி ஆறுங்கிறதே ஒரு புகழ்பெற்ற இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் கலாமா, உங்களுக்கான கேள்வியை
2: கொடுத்துறேன்.
0: ஆமா, முதல் கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருந்ததா உங்களுக்கு? அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. மூணு ஆறுகள் சென்னைக்குள்ள ஓடி கலர்ல கடக்கிறது, அது சென்னை நகரத்துக்குள்ள ஓடி. சரியா, இப்ப உங்களுக்கான கேள்வியை நான் கொடுத்துறேன். ஸ்ரீரங்கம் தெரியும் தானே உங்களுக்கு? அந்த அந்த ஸ்ரீரங்கத்தை உருவாக்குறதுக்காக முக்கொம்புல காவிரி இரண்டு இரண்டா பிரியுது, அதுல வடக்கே செல்லக்கூடிய ஆற்றின் பெயர்
2: என்ன?
0: சரி, கொஞ்சம் யோசிங்க, பதில் யார் சரியா சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் திருவான்மேரி மீரா.
0: மீராம்மா, பதில் தெரியுமா உங்களுக்கு? வடக்கே பிரிகிறதுக்கு பேரு கொள்ளிடம். சரியா சொல்லிட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்த. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில். நீங்க தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இணைப்பு என்னோட 2952.

0883 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இன்னொரு எண் 2838 9871 இந்த எண்ணுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். என் கேள்விக்கு என்ன பதிலாக உங்களுக்காக சிம்பிளான கேள்விகள் தான், ஆறுகள் சம்மந்தமாக போயிட்டுருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில்? டி பிளாக் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: ஐஸ் கட்டி குருவி.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், உங்களுக்கான கேள்வி, வேலூர் காஞ்சிபுரம் இந்த ரெண்டு மாவட்டம்

0: காலங்கள்லயும் பாய்ந்து செல்லக்கூடிய ஆறு இது. அந்த ஆற்றினுடைய சொல்லுங்க,
1: செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு.
0: இல்ல நான் கேக்குறது ஆறு,
1: ஆறு கீழே மேடம் இந்த சாத்தூர் நினைவு அங்கே வரும்.
0: ஆமா சரி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியான பதில்.
1: நன்றி,
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடி.
0: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம்
0: சொல்லுங்க, கேக்குது.
3: வாலினி
0: தேவி மா, தெரியுமா இந்த கேள்வி?
3: லோவா இருக்கு, பாலாறு.
0: பாலாறு கரெக்டுங்க. சரி, நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. பாலாறு தான். வேலூர் காஞ்சிபுரம் இந்த இரண்டு மாவட்டங்களையுமே பாய்ந்து செல்லக்கூடிய ஆறு எதுன்னு கேட்டிருந்தோம். பாலாறுன்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது கேள்விக்கு என்ன பதில். இனி பட்டாசு படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம்.
2: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
3: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. 10:20 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து
5: பேசுறீங்க?
4: இனிய வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
4: கோபாலன் சார், சரி, உங்களுக்கான கேள்வி, சங்க இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற ஆண் பொருணை ஆறு, அது இப்போ நம்ம வந்து அந்த ஆற்றை எப்படி கூப்பிடும், எப்படி அழைக்கப்படுது? சங்க இலக்கியங்கள்ல ஆண் பொருணை ஆறு என்று புகழப்படும் நதியின் பெயர் என்ன, ஆற்றின் பெயர் என்ன?
5: கங்கையை சொல்லலாம்.
4: இல்லங்க, சங்க இலக்கியங்கள்ல. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.
6: வணக்கம்,
4: யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
6: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
4: வெங்கட் சார், தெரியுமா பதில் உங்களுக்கு?
6: என்னன்னு
4: கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.
7: ஹலோ.
4: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் சூரப்பட்டினம் இருந்து தேவி பேசுறேம்மா.
4: சொல்லுங்கம்மா, பதில் தெரியுமா?
7: ஒரு வார்த்தை சொல்லுங்க.
4: சங்க இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற ஆண் பொருணை யாரு, அது எந்த ஆற்றை குறிக்கின்றது? சரி, சூப்பருங்க, சரியான பதில சொல்லிட்டீங்க. இவ்வளோ நேருக்கு அப்புறமா சரியான பதிலோட வந்திருக்கீங்க, நன்றி. அமராவதி ஆறு தான் ஆண் பொருணை ஆறு என்று புகழப்பட்ட ஆறு. சங்க இலக்கியங்களில் அப்படி தான் அதை அழைச்சிருக்காங்க. அதனுடைய பதிலை சரியாக சொல்லிட்டாரு நேயர். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்காக RRR படத்துலேருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, நான் திருச்சி மாவட்ட துறையிலிருந்து பேசுறீங்கம்மா.
0: பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் துறையூருங்க.
0: துறையூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: ராஜமாணிக்கம்.
0: ராஜமாணிக்கம் சார், உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். நான் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் ஒரே ஒரு
1: நன்றிங்க.
0: தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி எது?
1: தமிழ்நாட்டில் உற்பத்தியாக ஜீவநதியம்மா?
0: ஆமா.
1: ஜீவநதி காவேரிதாம்மா.
0: சரி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியான பதில் என்னன்னு. நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: சரி,
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம். கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: ராமகிருஷ்ணன் சார், ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க.
2: இல்ல, தள்ளி வந்து தள்ளி
0: வந்துட்டீங்களா? சரி, தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகக்கூடிய ஒரே ஒரு ஆறு என்ன?
2: அதுதான் மேடம், தாமிரபரணி.
0: சூப்பருங்க, அருமை.
2: எங்க ஊர் ஆறு, நான் சின்ன வயசுல குளிச்சு அதுலயே தான் விளையாண்ட ஆறு. அதேதான்,
0: அதுதான். எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க, அந்த கேள்வி உங்களுக்கே வந்திருக்கு. நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோட இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுட்ருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 044 இணைப்பெண்ணோட 2958520853. இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838987171 இந்த எண்ணுக்கும் நீங்கள் சேர்த்தே முயற்சி பண்ணலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது சரியாக எல்லாருக்கும் கேட்கும். இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, திருச்சிற்றம்பலம் படத்துலேருந்து.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போது அசன

0: ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், as an actor's point of view, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி. தமிழ் பண்பலையின் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 10:34 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
2: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன் கொடபாடுமா?
1: ஜெயசீலன் சார், உங்களுக்கான கேள்வி, தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா சொல்லிடுவோம் இல்லையா?
2: கோயம்புத்தூர்
1: அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் வழியே ஓடக்கூடிய ஆற்றின் பெயர் என்ன? இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த நகரங்களின் வழியே ஓடக்கூடிய ஆற்றின் பெயர். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: காலை வணக்கம். நான் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேம்மா.
1: கோபாலகிருஷ்ணன் சார், பதில் தெரியுமா உங்களுக்கு?
3: சிறுவாடி ஆறுமா.
1: இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் கேட்டது கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர், இந்த ரெண்டு நகரங்கள் வழியே ஓடும் ஆறு எது? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க. இவ்வளோ நேரம் தேவையில்லையே எடுத்துக்கிறதுக்கு. கூடுவாஞ்சேரி கனகராஜ். பதில் தெரியுமா உங்களுக்கு? பவானி. இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, பதில் தெரியுமா?
4: ரமாதேவி.
1: சொல்லுங்கம்மா, பதில் தெரியுமா?
4: ரமாதேவி பேசுறேன்.
1: கேக்குது, கேக்குதுமா, நல்லா கேக்குது.
4: நொய்யல் ஆறு.
1: ரொம்ப சரியான பதில். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. அடுத்ததா உங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து.

0: देखो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: तो ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
4: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துருக்கோம்.
5: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
6: பக்தி இசை பாடகர், இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
3: நாளை இரவு 8:10
6: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
7: 10:42 கடந்து போயிட்டு இருக்கு இந்த நேரம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில்ல ரொம்ப சிம்பிளா, தமிழ்நாட்டோட ஆறுகள் இதை பத்தி தான் நம்ம க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். நேர்களும் சூப்பர் சூப்பரா பதில சொல்லிட்டே இருந்தாங்க. முதல் கேள்வி, சென்னை நகரத்துக்குள்ள ஓடி கடல்ல கலக்கக்கூடிய 3 ஆறுகளோட பேர் கேட்டிருந்தேன். அது சரியான பதில நேரலையில வந்து சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இணைப்பு கிடைக்கல, பதில் தெரியும், நாங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிடுறோன்னு நிறைய நேர்கள் போட்டிருக்காங்க பதிலை சரியாக. அவங்களோட பேரெல்லாம் பார்த்துலாம். மீரா வெங்கட்ராமன், கூவம் அடையாறு கொசஸ் தலையாறு அப்படின்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சாமுன்னி குமணன் சாவடியில் இருந்து அவங்களும் சரியாக பதில் கொடுத்துருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், அடையாறு, கூவம், கொசஸ் தலைன்னு 3 ஆறுகளோட பேரையும் சரியாக கொடுத்துருக்காங்க. தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன், கொள்ளிடம் மாறு அப்படின்னு சரியான பதிலை சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்ரீரங்கம் அந்த தீவை உருவாக்குறதுக்காக காவிரி 2 பிரியுது, அது வடக்கே செல்லக்கூடிய அந்த கிளை நதியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், அதை கொள்ளிடம் அப்படின்னு ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அடுத்ததா சரியான பதில் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து 3

ஆறுகளை தவிர வடசென்னையில் ஆரணி ஆறு பக்கிங்காம் கால்வாயில் கலக்கின்றது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலையும் கொடுத்துருக்காரு. கமலா வரதன் சென்னையின் சிந்தாதிரிப்பேட்டை கூவம் ஆறு அடையாறு அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சரியான பதில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படியே பார்த்துடலாம். ஹரிஹரன் கொசஸ்தலையாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நடராஜன் சுப்பையா அந்த கொள்ளிடம் ஆறுங்கிற சரியான பதிலை கொடுத்துருக்காரு. காஞ்சிபுரம் இளங்கோ நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்காங்களாம். வித்யா ரவிசங்கர் கொள்ளிடம் அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க பெரும்பாக்கத்திலிருந்து. பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து அவரும் கொள்ளிடம் ஆறுங்கிற சரியான பதிலை அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்துருக்காரு. எஸ் எஸ் முத்து கொள்ளிடம் ஆறுன்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நான் கேட்ட கேள்வி பாலாறுங்கிற பதிலை நடராஜன் சுப்பையா கொடுத்துருக்காரு. ஹலில் அகமது அவரும் பாலாறு அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பதில் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாபு முள்ளக்காடு சரியான பதிலை சொல்லியிருக்காரு. அப்படி தொடர்ந்து உங்களுடைய பதில்களை ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் பதிவிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். இப்போ உங்களுக்காக விக்ரம் படத்துலேருந்து பாடல்.

0: 3.3 கேட்டுட்ருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை நிறைய நேயர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. தாமிரபரணிங்கிற சரியான பதில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய ஒரே ஆறு, அந்த ஜீவ நதியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். தாமிரபரணி அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நொய்யல் ஆறுங்கிற பதிலை மேலப்பேடு தயாளன் கொடுத்துருக்காரு. பாலாறு பத்மா சவுந்தரராஜ் ரொம்ப லேட்டாக ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலை அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க நேயர்கள். அதுக்கான பதிலை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். என் கேள்விக்கு என்ன பதிலில் இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு பதில். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யார்? மீனாட்சிமா. உங்களுக்கான கேள்வி, திருநெல்வேலி மாவட்டத்தோட புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி அதுவாகவும் இருக்கு, தாமிரபரணி ஆற்றோட முக்கிய கிளை நதியாகவும் இருக்கக்கூடிய ஆறு எது?
1: அமராவதி.
0: இல்ல இல்லங்க, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யாரு எங்கிருந்து பேசுறீங்க? கணபதி சார், பதில் தெரியுமா? கேள்வி திரும்ப சொல்லணுமா? திருநெல்வேலி மாவட்டத்தோட புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சியாகவும் தாமிரபரணி ஆற்றோட முக்கிய கிளை ஆறாகவும் நதியாகவும் இருக்கக்கூடிய ஆறு எது?
2: காவேரி, வைகை.
0: தெரிஞ்சதெல்லாம் சொல்லி பார்க்கலான்னு பாக்குறீங்க, பட் இது இல்ல சரியான பதில். என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருத்தன்குடிச்சிட்டை கோபுரத்திலாம் மேடம்.
0: சரி, பதில் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கான பதில் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க.
3: இந்த இது வந்து வெண்ணாறு வெட்டாறு பிரியுது. இதுல இந்த கல்லூர்ல இருந்து அப்புதாறு பிரியுது. அந்த வெண்ணாறுல இருந்து பிரியறது வந்து குடும்பம் இது இது ஜம்பு காவேரி முனையாறு.
0: இல்லங்க, கேள்வியே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
4: வணக்கம், கிருஷ்ணதாஸ் ஃப்ரம் நொலம்பூர், சென்னை.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
4: பாபநாசம்ங்க.
0: இல்ல, நான் கேக்குறது அந்த ஆற்றினுடைய பேர் என்ன அப்படின்னு. அது ஒரு நீர்வீழ்ச்சியாகவும் இருக்கு, அதான் குறிப்பு.
4: சுருளி
0: சார், நீங்க வந்து சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: பெருணை நதி.
0: இல்ல, யாரு எங்கிருந்து பேசுறீங்கன்னு பேர் சொல்லுங்க. பேர் தெரியலையா? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
5: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
5: மணிமுத்தாறு.
0: சூப்பருங்க, எவ்வளவு நேரம் நிறைய நேயர்களுக்கு பதில் தெரியும். தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா பதில் நம்மளால சொல்ல முடியலையே அப்படிங்கிற கவலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஃபேஸ்புக் இருக்கு, அதுல வந்து உங்களுடைய சரியான பதில் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க, படிச்சிடலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். அடுத்ததாக கேட்க போகிறீங்க ஜெயிலர் படத்துலேருந்து பாடல்.

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்குது என் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியோட நிறைவாக வந்துட்டோம், நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிருச்சு. ஜிகர் தண்டா XXX படத்திலிருந்து பாடல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போது ஆஸ் அன் ஆக்டர்

0: தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
0: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: பதினோரு மணி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இனி நீங்க கேட்க போறீங்க இந்த ஒரு மணி நேரமும் என்றும் இனியவை. என்றும் இனியவை அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் உங்களுடைய பழைய நாட்கள், அந்த நினைவுகள், அந்த திரைப்படங்கள் எல்லாம் கூட கண் முன்னாடி வந்து போயிடும். அந்த காட்சிகள், பாடல்கள், இது எல்லாம் நீங்கள் கேட்டு வளர்ந்து ரசித்த பாடல்கள் இல்லையா, அந்த பாடல்களோட பட்டியல் தான் இன்றைக்கி இந்த ஒரு மணி நேரமும். முதல் பாடல் உங்களுக்காக ஏ.எம். ராஜா, பி. சுசிலா பாடிய பாடல், திரைப்படம் விஷயமா.

தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. என்றும் இனியவை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்குது. என்றும் இனியவை. இனி மதுரை வீரன் படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: மதுரை வீரன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடல் வரிகள் யு நாராயண கவி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க.
1: அப்பா, மூவாயிரம் கொடுங்களேன்.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். குலதெய்வம் படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்க போறீங்க. ஏ எம் ராஜா பி லீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம், பாடல் வரிகள் பாரதியார்.

0: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம்.
2: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
3: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கிறது. என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் உங்களுக்காக, மாயமோகினி படத்திற்காக எஸ் என் திருப்பதி இசையில் தேவராயன் பாடல் வரிகளுக்கு பாடல் பாடியிருக்காங்க ஏ எம் ராஜா ஜிக்கி.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.

11:21 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். இனி கற்புக்கரசி படத்திலிருந்து அடுத்த பாடல், ஏஎஸ்ஏ சாமி பாடியிருக்கும். சாமியின் இசை இயக்கத்தில் டிஎம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து பாடியிருக்கும் பாடல். இசை ஜி ராமநாதன்.

0: கண்ணீர் விடும் பொண்ணுக்கு மருந்துண்டா?
1: இல்ல.
0: இருக்கு.
1: அப்ப சொல்லு.
0: மூசத்தங்கத்தை கம்பி நீட்டி சூடு காட்டி முதுகிலே ரெண்டு வாங்கினா குணம் கிடைக்கும்.
1: ஜீவ சிந்தாமணி மருந்து,
0: சித்த வைத்திய மருந்து,
1: மருந்தோ மருந்து,
2: நாட்டு வைத்தியர் காட்டு மூலிகை, மருந்தோ மருந்து.

தானே தலைமுடியும் வெளுக்காமே இருப்பதற்கு காக்காயே உயிரோட முழுங்க சொல்லுங்க, அந்த காக்காயே உயிரோட முழுங்க சொல்லுங்க. மருந்தோ மருந்து, மருந்தோ மருந்து, மருந்தோ மருந்து.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என்றும் இனியவை. இனி மகாதேவி படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், MS ராஜேஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

ஜெயஜித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

என்றும் இனியவையில் நீங்கள் கேட்ட பாடல் ஏம் ராஜா ஜிக்கி குரலில் மகேஸ்வரி படத்துக்காக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க. இனி மனோகரா படத்துக்காக ஏஎம் ராஜா ஜெயலக்ஷ்மி இணைந்து பாடியிருக்கும் பாடல், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, பாடல் வரிகள் எம் கருணாநிதி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 11:42.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
1: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் எனக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள்லாம் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அது சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 மாதம் உள்ளே போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்போதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிறத உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாதம். ஜெய்ஹிந்த்.

0: நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். என்றும் இனியவையில் நீங்க கேட்க போற அடுத்த பாடல் மாதவி படத்திலிருந்து. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: ஓ, பாட வேண்டுமா?
3: வசந்தம் இல்லை.

0: வசந்தம் உதை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை நேயர்கள், வேலூர் பண்பலை நேயர்கள், திருப்பத்தூர் பண்பலை நேயர்கள் எல்லாரும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை. ஏ.எம். ராஜா, பி. சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

என்றும் இனியவையோட நிறைவு பாடல் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நான் வளர்த்த தங்கை படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ரெட்ரோ நேரம்.
1: பன்னெண்டு மணியாகுது. 102.3 பாரதி தமிழ் FM நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம்.

0: நேரம்.
1: மணியாகுது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.3 திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரெட்ரோ நேரத்தில் 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து கேப்டன் படத்துல இருந்து வரப்போகுது. ஸோ பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக, பி வித் அஸ்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ ஆஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: ரிட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டுயட் படத்துலேருந்து பாடலை கேட்க போகிறீங்க. அதனை தொடர்ந்து என் ஆசை மச்சான் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பேக் டு பேக் பி வித் அஸ்.

0: அடி போடடி போடடி துடுப்பு போட வரும் எடுப்பு
1: அடி போடடி போடுப்புறோம் சீக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
2: சிக்கிக்கம்மா
3: 102.3 FM. நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
4: ஜெய்ஹிந்த் உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம் ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்ல. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த் உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
5: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
6: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துருக்கோம்.
7: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
8: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
5: நாளை இரவு 8:10
8: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: 12:20 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல ரிட்டோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரிட்டோ நேரம்ல அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. அதனை தொடர்ந்து ஜெய்ஹிந்த் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்
1: நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போது ஆஸ் அன் ஆக்டர், திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கும் நாடகத்தில் நடிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12:30 ஆயிற்றுக்கு ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜோமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததா காதலன் படத்துலேருந்தும், அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்தம்மா படத்துலேருந்தும் பாடலை கேட்க போறீங்க. இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க

0: அதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்தி நகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்ய செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படைகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில

0: அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: பன்னெண்டு மணி 50 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 உத்பாரதி தமிழ் ஃபேம்ல.
3: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

12:53 FM 12:55 நிகழ்ச்சியோட இறுதி பாடல் பிரியங்கா படத்துல இருந்தேன்.

பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க டயல் பண்ணி எங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த எனக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கடந்த 7 நாட்களில் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நேயர்கள் தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டாம், மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். அதே மாதிரி காலையிலிருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து நீங்கள் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்க. ஏன்னா நிறைய நேயர்கள் நம்ம இப்படி சொன்னாலும் அவங்க வந்து நேற்று தான் வந்தேன், முந்தநாள் தான் வந்தேன், நான் காலையில் இதுக்கு முன்னாடி பண்ண, நாங்கள் என்னுடைய ஷோலேயே கூட வந்திருப்பாங்க, மறுபடியும்

வந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து நீங்கள் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்க. ஏன்னா நிறைய நேயர்கள் நம்ம இப்படி சொன்னாலும் அவங்க வந்து நேற்று தான் வந்தேன், முந்த நாள் தான் வந்தேன், நான் காலையில் இதுக்கு முன்னாடி பண்ண நாங்கள் என்னுடைய ஷோலேயே கூட வந்திருப்பாங்க, மறுபடியும் அகெயின் வந்து வருவாங்க. தயவு கூர்ந்து இது ஒரு சின்ன வேண்டுகோள், மற்ற நேயர்களும் உங்களை மாதிரி வந்து பாட்டு கேட்கணும், அவங்களுடைய குரலும் அவங்களுடைய இதை வந்து வானொலியில் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான வழி வந்து உங்கள் கிட்டே இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்து விட்டு கொடுங்க. ஓய், ஸோ நிகழ்ச்சியில் வந்து அப்படியே முதல் ஒரு பாட்டு ப்ளே பண்ணிடுறேன், அப்படியே நீங்கள் டயல் பண்ணி எங்கிட்ட கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார், பி வித் அஸ்.

0: 102.3 FM.
1: அருமணி 6:07 போது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள். 2952-08-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன், கடந்த 7 நாட்களில் இந்நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுத்திருந்தால் தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். அதே மாதிரி காலையிலிருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து சார்?
2: கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
1: ஓகே சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: முந்தானை முடிச்ச படத்துல இருந்து சின்னஞ்சிறு கிளி என்ற ஒரு அருமையான பாடலை ஒளிபரப்ப வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்.
1: கட்டாயமா சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள் சார்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேயர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
4: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் எனக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள்லாம் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அது சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 மாதம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. அப்போதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாதம்.

0: ஒரு மணி 14 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கே இருந்து பேசுகிறீங்க?
1: ஆமாம், நான் வந்து ஆழத்துல இருந்து ரவி பேசுகிறேன்.
0: ரவி அவர்களை கூறுங்கள்.
1: இது அவலோகத்தோட கதை.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் அதுல?
1: அதுல இருந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாட்டு
0: வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக.

0: ஒரு மணி 21 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க?
1: நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிகுப்பம் சரவணம்மா.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் வேண்டும்?
1: உயிராமானமா திரைப்படத்தில் இருந்து குற்றால மலையிலே இந்த பாடல் கொடுங்கம்மா.
0: ஷியோர் சார், இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றிகள்.
1: ஓகே, நன்றி.

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: நூற்றி ரெண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கடந்த 7 நாட்களில் இந்நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். அதே மாதிரி காலையிலிருந்து ஏதேனும் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். வணக்கம். வணக்கம், யார் இங்கே இருந்து சார்? வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வெங்கடேஷ். எப்போ என்னது, என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து இளமை ஊஞ்சல் ஆகும் மேடம்.
1: அது
2: தண்ணி கருத்து இருக்கு, தவள சத்தம் கேட்டு ஒரு பாட்டு இருக்கு மேடம்.
1: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றிகள் சார்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: 1:32 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க
2: இருந்து? வணக்கம் மேடம். மதிய வணக்கம் மேடம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை நலம்பூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
1: ராணி அவர்களே, என்ன பாடல் வேணும்?
2: உருங்கு குரல் படம் பேரு மஞ்சள் வானம் செந்தல் அந்த பாட்டு
1: வேணும்
2: மேடம்.
1: ஓகேங்க, ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
2: அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: பாடல் உங்கள் சாய்ஸ். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: யார் இங்க இருந்து?
6: நான் கும்பகோணம் பாலக்கரையில இருந்து நிஷா பேசுறேன்.
5: சொல்லுங்க நிஷா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
6: எனக்கு வந்து ஒண்ணு போல ஒரு தரணம்,
5: வெற்றிவேல் படத்துல இருந்து பாடல் வேணுமா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டாடா பாபா சொல்றது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது.

0: முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து பறந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்க

0: அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19 தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21 தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தவுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10வது படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரணி ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9 நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும், இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
4: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
5: ஜெய்ஹிந்த்!

0: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு உலகாக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
0: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நாளை இரவு 8:10 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்டுருக்கோம்.
4: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
5: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
2: நாளை இரவு 8:10
5: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
6: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு தன் நாடே கேட்குது நின்று
2: தமிழ் எஃப்எம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஆவல் இருக்கிற மாதிரி, அடடா இந்த மாதிரியான பாடல்களை தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிற

ஆனந்தம் எங்களுக்குள்ளேயும் இருக்குங்க. ஏன்னா நேர்த்திக்கு வந்து இந்த சைக்கிளை வந்து பாதியோடு அப்படியே விட்டுட்டு போனீங்க, அந்த சைக்கிளை திருப்பி எடுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கறது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பழைய பாடல்கள் குப்புராமன் நெமிலிச்சேரியிலேருந்து இன்னும் சில நேயர்கள் ஒரு சில பாடல்கள் வரவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். முதல்ல வரக்கூடிய பாடல், யார் சைக்கிள் ஓட்டுறாங்க வந்த நாள் முதல், அந்த பாடலை கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது, கண்ணதாசன் கற்பனையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். இது பாவ மன்னிப்பு படத்திலிருந்து.

அப்படியே மெல்ல பாடிக்கிட்டு வருவார். நடுவில் விசிலிங் வேறு வரும். அந்த விசிலிங் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டலின் எம்எஸ் ராஜு அப்படிங்கிறவர் வந்து அந்த விசிலிங் கொடுத்துருப்பார். நிறைய பாடல்களில் அந்த காலகட்டத்தில் இடையிடையே வரக்கூடிய விசிலிங்கை கொடுத்தவர் அவர் தான். ரைட், ஓகே. அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரொம்ப இனிமையான பாடலோடு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த பாவமன்னிப்பு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அப்படி பல்வேறு காலகட்டங்களில் பாடல்களை கேட்டு ரசிக்கும் போது இன்னைக்கு கொஞ்சம் பழைய பாடல்களாக கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நேர்களை நிகழ்ச்சியை இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 2:10.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட சைக்கிள் அப்படிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் பாடல்களில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அடடா இந்த மாதிரியான பாடல்களை கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு நமக்கும் தோணும் இல்லையா? இப்போ கேட்க போகிறோம் பாசம் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. ராமண்ணா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில் பாசம் படத்திலிருந்து நாம் கேட்க போகிறோம். அதாவது மாலையும் இரவும் எப்படி இருக்கும், அந்த சைக்கிள் ஓட்டே பாடுனா எப்படி இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த சூரியன் மறைந்து அப்படியே நில ஒளி வர மாதிரியான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். கல்யாண்குமார் ஷீலா இவங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு உடை, பாவாடை தாவணி இதெல்லாம் அணிந்து கொண்டு சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போகிற மாதிரியான காட்சிகள் இருக்கும் இல்லையா? அந்த காட்சியோட இப்போ உங்களுக்காக இந்த பாடல்

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். இங்கே நேயர்கள் போட்ட மெசேஜ் அப்படி கொஞ்சம் பார்த்துடலாம். மேலப்பேடு தயாலன், சுகுணா இவங்கள்லாம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரவி அம்பத்தூர்லேருந்து, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் இவர் வந்து அடுத்தடுத்து ஒரு நிகழ்ச்சிகளை கேட்க ஆவலாகவும் காத்துக்கிட்டு இருக்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி வாரியாங்காவல் கதிரவன் இவங்கள்லாம் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அப்புறம் இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிவிட்டு, நேற்று எங்கே சைக்கிளை நிறுத்தினேன் அங்கிருந்து மீண்டும் சைக்கிளை எடுத்து ஓட ஆரம்பித்து விட்டேன். ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? ரைட், ஓகே சார். ரைட்டு, ஏறுவாஞ்சேரியிலேருந்து ஷாகுல் அமித், மீண்டும் சைக்கிளாக மேம் பயணம் போக நாங்களும் ரெடி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து, மதிய வணக்கம் மேடம், நீங்கள் நேற்றுக்கு சொன்னீங்க இல்லையா சைக்கிள் பாட்டு நாளைக்கு போடுவேன்னு, அதே போலவே இன்றைக்கும் போட்டுட்டீங்க நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பி எம் சுந்தர் அவர் கூட சில பாடல்களை நமக்காக கொடுத்துருக்காரு, அந்த பாடல்கள்லாம் இடம்பெறுதா அப்படின்னு நீங்களும் பார்த்துக்குங்க சார். அண்ட் சுகுணா தேவி அவங்க வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, மார்னிங்லேருந்து ரொம்ப டல்லாக இருந்தேன் மேடம், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன்னா பார்த்துக்குங்களேன், ஹாட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம்ல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சைக்கிளோட வருகைக்கு நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாரியாங்காவல்லேருந்து கதிரவன், வசந்தி, கொலஞ்சிநாதன் இவங்கெல்லாம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. காட்டுப்பாக்கத்திலேருந்து அந்தோனிராஜ், எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பாடல் அப்படின்னு நினைவுக்கு வருவது பாவம் மன்னிப்பு பாடல் தாங்க. சைக்கிள் பாடல்களோட தொடர்ச்சி ஆரம்பித்தது சிறப்புங்க, தொடர்ந்து பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு அன்பு சகோதரி அவர்களுக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்று சைக்கிள் சார்ந்த பாடல்கள் தொகுப்பு அருமையா இருக்கு அப்படின்னு மல்லிகா, வெற்றி செல்வி, ஜெயஸ்ரீ இவங்கெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. பி எம் சுந்தர் அவர், பி ஆர் மோ

0: சுந்தரம் சைக்கிள் பாடல்கள் பந்தயத்தில் கலந்துக்கிற சிங்கார குயிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம், எங்கள் ஸ்டேன் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலே சூப்பர், பாடல்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம்னு செந்தில் கண்ணன், ஷோபனா, அபர்ணா பேரளம்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் அவருமே கூட பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு அயனாவரத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கம் பார்க்காதே அப்படிங்கிற பாடல் இருக்கிறதாவும் பி எம் பாலாஜி அவருமே பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லா முகமது, வணக்கம் மேடம், நீங்கள் செய்கிறது சரியில்லை மேடம், சாப்பிட்டு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய தாத்தாவை அப்படியே நினைவுபடுத்திட்டீங்க, சின்ன வயசில் தூங்கவே இல்லை அப்படின்னா இந்த பாட்டு தான் பாடி என்ன தூங்க வைப்பார் அப்படின்னு தூக்கமே போச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாடல்கள்லாம் அசத்தல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது மியான் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. நாகராஜன் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து முதல் பாடலே அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு கலமருதூர்ல இருந்து நாகராஜன் மற்றும் பிருந்தா நாகராஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து உளுந்தூர்பேட்டை வட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் பிற்பகல் நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு. பொன்னேரி கலில் அகமது, சைக்கிள் பாட்டா சூப்பராக இருக்கு மேடம், ஆனால் ரொம்ப பழைய பாட்டாக போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தொண்ணூறுகள் காலகட்டத்திலையும் போடலாமே. நேற்றுக்கு தொண்ணூறுகள் காலகட்டத்தில் தான் கேட்டோம், இன்னைக்கு இப்படியும் கேட்கலாம். 11 மணியிலிருந்து 12 மணி வரை கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, புது பாடல்களும் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஹைதா மகி அவர் பொன்னமராவதியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில்குமரன், சைக்கிள் பாடல்களோட தொடர்ச்சி வந்த நாள் முதல் மாலையும் இரவும் ஆரம்ப பாடல்களே சூப்பருங்க, தொடரும் பாடல்களை ரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், அன்பின் அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன், இனிக்கும் எங்கள் ஸ்டைல், இருக்கும் மனதில் ஸ்மைல், நினைக்கும் தொகுப்பில் மனம், இணைக்கும் பண்பலையோடு தினம், மனக்கும் சைக்கிள் பயண பாடல் சிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னிசை ராகங்கள் தேடல் பிறக்கும் உற்சாகம் தான் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி, நாகராஜ், வேப்பம்பட்டு கங்கா அவருமே, எஸ்பி கங்கா அவருமே பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்களை. அன்பு அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சைக்கிள் பாடல்கள் வேகமாக சென்றன, இன்று மெதுவாக போகுதுங்க மேடம், காலத்திற்கு ஏற்ப பாடல் அவ்வளோதான் அப்படின்னு மாடம்பாக்கம் அயன் முரளி அவருடைய பதிவாக இருக்கு. புஷ்பா அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு தியாகம் படத்திலிருந்து சிவாஜி கணேசன் அவங்க நடித்த ஒரு பாடலும் இருக்குன்னு நினைவுபடுத்தியிருக்காங்க. சித்தி படத்தில் வருமே சந்திப்போமா, அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து. வெயிட் பண்ணுவோம் சார். பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம் அழகாக ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போகிற மாதிரி பிக்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலில் அகமது, நீங்கள் சொன்ன அது கரெக்டாக தான் மேடம் இருக்கும், ஓகே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. தித்திக்கும் இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தியாகராய நகர்லேருந்து ரங்க ராஜன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஐநாவரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல பாடல்களுக்கு பஞ்சம் இருக்காது, மதிய வணக்கம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. மேடம் ஒரு குறிப்பு, ஃபேஸ்புக் பதிவுகளை படிக்கிறீங்க. இல்லை சார், எல்லாரும் என்ன நேரம் இருக்கோ அதுக்கு தக்க மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோம். ஐநாவரத்திலிருந்து அப்பு அவருடைய பதிவாக இருக்கு. ஒன்று எங்கள் ஜாதி அந்த பாடலும் இருக்கு, எஸ்பி கங்கா அவர் நினைவுபடுத்தியிருக்காரு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 2:20:45.
1: जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात.
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா காத்திருந்த கண்கள். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில் இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கண்படுமே அப்படிங்கிற பாடல், ஜெமினி கணேசன், சாவித்ரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போகிற மாதிரியான காட்சிகள் இல்லையா.

அடுத்தடுத்து என்னென்ன பாடல்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஆவல் நமக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? என்ன பாடல்கள்லாம் அப்படி இருக்குது? ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு இது பாக்யலட்சுமி படத்திற்காக வரக்கூடிய பாடல். அடுத்த பாடல் பார்த்தீரா ஐயா பார்த்தீரா, அந்த பாடல் தான். எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் ஜமுனா ராணி பாடிய பாடல் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா தங்கவேலு அவர்களும் ஜமுனா ராணி அவர்களும் மௌத்தார்கன், அது கூட இந்த சைக்கிளுக்கு எப்படி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்களோ அது நடுவில் நடுவில் மௌத்தார்கனுமை கூட கொடுத்துருப்பாங்க. தங்கவேலு அவர்களுக்கு வந்து டனால் தங்கவேலு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு இல்லையா? இந்த நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு அந்த பாடலில் சைக்கிளை வச்சு அவர் பாடிட்டு போகிற அந்த பாடலில் டனால் டனால் அப்படின்ட்டு வரும் பாருங்கள், அதனால தான் அவருக்கு அந்த பேரே வந்தது.

அந்த ஆ ஊ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆலாபணியோடு அப்படியே டக்கு டக்குன்னு மியூசிக் வந்து நின்றுணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது அடுத்த பாடல் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு ஆவலாக இருக்கீங்க இல்லையா. அதுக்கு முன்னதாக இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் இப்போது பயணப்பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சையத் முகமது அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. எடப்பாளையம் சவுகார்பேட்டையிலேருந்து கந்தன்வள்ளி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. 1900 இந்திரா திரைப்படத்தில் வந்து அந்த பாடல் புகழ்பெற்ற ஒரு பாடல்னும் ஹரிஹரன் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது, இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். சைக்கிள் பாட்டுன்னா பொண்ணு ஊருக்கு புதுசு, அந்த படத்தில் வர பாடல்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ துரை அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. தர்மபுரி முருகன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சைக்கிள் பாடல் வரிசையில் அக்கம் பக்கம் பார்க்காத, ஆலை கண்டு மயங்காத இந்த பாடலையும் ஒளிபரப்பலாம் என கா சதாசிவம் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா ஏழுக்கிணறு தேவா அவருடைய பதிவு. பண்ணைபுரம் மணிகண்டன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஒரு பாடலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அலிவலம் கோகுல் ரவி கண்ணுபடுமே பாடல் அருமை, பண்பலை நிகழ்ச்சியே காண கண்ணுபடுமே அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. மாமியாரும் ஒரு வீட்டு மருமகள் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற ஒரு பைலா பைலா சைக்கிள் அண்ட் பிரேக் அப்படின்னு இல்லாத சைக்கிள் பல்லை காட்டும் அப்படிங்கிற பாடல் கூட இருக்குது அப்படின்னு எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் இவர் வந்து ஐனாவரத்துலேருந்து இன்றைய பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது போன்ற சைக்கிள்கள் பாடல்களை போட்டு அசதி கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றிகள். சைக்கிள் வாங்கக்கூடிய எண்ணம் உருவாகிறது இந்த பாடல்களை கேட்கும்போது. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதானே அப்படின்னு ஏழுக்கிணறு தேவா அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. மக்கும் உடலின் மாற்று பயணம், மண்ணுக்குள் புதைந்து மக்கி போகவும் மனமில்லை, நெருப்புக்குள் வெந்து நீராய் போகவும் விருப்பமில்லை, இருள் சூழ்ந்த உலகிற்கு எனது கண்கள் ஒளியாகட்டும் அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு கவிதை வடிவில் பாவலர் பா சுரேஷ் பாபு அம்பத்தூர்லேருந்து நமக்கு அஞ்சிருக்காரு. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, உன்னத பயண பாதையில் என் பயணத்தை தொடர்வேனே அப்படின்னு ரொம்ப அழகான கவிதை வடிவில் சுரேஷ் பாபு அவர் போட்டிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இனிய சுவையான மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். மிதிவண்டி பாடல்கள்லாம் அருமையாக இருக்குன்னு தியாகராயா நகர்லேருந்து ரமா ரவி அவங்களுடைய பதிவு. நாம் இருவர் இந்த படத்தில் 1947 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், அதையும் குறிப்பிட்டு இந்த பாடல்லாம் துடிதுடிப்பான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பாடல் தான். சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து பதிவு பண்ணியிருந்தாரு. சித்தி படத்திலிருந்து இந்த பாடல் வருமா அப்படின்னு சந்திப்போமா, அந்த பாடல் சித்தி படத்திலிருந்து கேட்க போகிறோம். பிபி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது, எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். இதுலேயே சைக்கிள் வண்டி மேலே அப்படிங்கிற ஒரு பாடலும் இருக்குது. இப்போ நம்ம கேட்க போகிறோம் சந்திப்போமா பாடல்.

அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதேவி. இந்த படத்திலிருந்து தான் நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். என்ன பாடலை கேட்க போகிறோம்? சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில் வரக்கூடியது இந்த பாடல். வண்டு ஆடாது அப்படிங்கிற பாடல் கேட்க போகிறோம். பண்டரிபாய் பாலாஜி இவங்க காம்போவில் சைக்கிள் ஓட்டிட்டு போகிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கும்.

இந்த மாதிரி புன்சிரி போடியே அப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போனால் எப்படி இருக்கும்ல, அப்படி இருக்குது பாடல்கள்லாம். அடுத்து கூட நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நீதிக்கு பின் பாசம். இந்த பாடல் தான் வரப்போகுது. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் கேட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் வருமா அப்படின்னு. அக்கம் பக்கம் பார்க்காதே அப்படிங்கிற பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: பண்ணாதே.
1: சைக்கிள் ஓட்டும்போது என்னென்ன விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு பாடல் வழியாக சொன்னாங்க இல்லையா. அது வந்து பாடல் வழியாக வரிகள் மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கலை, அந்த இது அடிக்கிறோம் பெல் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சு காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இசையின் வழியாக அதுதாங்க. ஏழு கிணறு தேவா ஒரு சில பாடல்கள்லாம் பதிவிட்டு இந்த பாடல்லாம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுவோம் சார். குமாரி கமலா அவங்க தொடக்கத்தில் தனது தோழிகளோட கையில் தேசிய கொடி ஏந்தியபடி சைக்கிள் ஓட்டி வருவாங்க, இருவர் படத்தில் வரக்கூடிய பாடல் அப்படின்னு ஹரிகரன் அவருடைய பதிவாக இருக்குது. முயற்சி பண்ணுவோம் சார். அடுத்த வீட்டு பெண் இந்த படத்துலேருந்து பாடல் வருமா அப்படின்னு ஏழு கிணறு தேவா. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் முன்கூட்டியே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிடுறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தலைப்பு கண்டேன் மகிழ்ந்தேன் வியப்பு கொண்டேன் இணைந்தேன் மலைப்பு நிகழ்ச்சியில் அறிந்தேன் தொகுப்பு சைக்கிள் பாடல்கள் மலைத்தேன் விருப்பு பண்பலை அளிக்கும் எங்கள் ஸ்டைல் சுவைத்தேன்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. நேயர்களே அங்கும் இங்கும் செல்லாமல் இந்த மாதிரியான பாடல்களை தந்து கட்டி போடும் திறமை இந்த விவத் பாரதிக்கே இருக்கு, பெரிய கைத்தட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கிணறு தேவா அவருடைய பதிவு. வானொலி நிலையத்தோட சேவைகளை பாராட்டியும் விளம்பரப்படுத்தியும் சைக்கிள் ஓட்டி பாடும் மிகவும் புகழ்பெற்ற பாடல் ஹலோ ஹலோ சுகமா அப்படிங்கிற பாடலும் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஹரிகரன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. விஜயா ரவிச்சந்திரன் நல்ல நல்ல சேவை நாட்டுக்கு அப்படின்ற படம் பாடலும் இருக்கு அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா பாடலும் இருக்கு நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ அப்படி கேட்கலாம். சைக்கிள் அப்படின்னாலே நினைவுக்கு வரக்கூடியது சக்கரம் சுழல ஆரம்பிச்சிருங்க. இன்று ஒளிபரப்பாகக்கூடிய இந்த பாடல்கள் வழியாகவும் மீண்டும் மனதில் அந்த காலத்துக்கு அழகாக கூட்டிகிட்டே போயிட்டுருங்கன்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. வணக்கம் விவத் பாரதி அப்படின்னு சந்திப்போமா, இது போல பாடலை தினம் தினம் கேட்போமா, உள்ளம் மகிழ்ந்து ஊர்ந்து ஊர்தியில மிதிவண்டியோட தமிழ் சொல் ஊர்வலம் போகுமா, சிந்தை நிறைந்தது சிறப்பான பாடல்களுடைய தொகுப்பு உள்ளம் குதூகலிக்கிறது ஆனாலும் ஒரு சிறு வருத்தம் தோழி. நேற்றைய பாடல் தொகுப்பில் நாங்கள் கொடுத்த வர்ணனை விளக்கம் இன்று ஏனோ சற்றே சுணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி சொல்றீங்களா, சரி ஓகே. வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அப்படின்னு குழந்தை பண்பலை தாசன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர பெருமாள் கோவிலேருந்து இள சண்முக சுந்தரம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ரைட் ஓகே சார். கண்படுமே பிறர் கண்படுமே இந்த பாடல்ல கண்ணாடி முன்னாடி நில்லாதே உன் கண்ணாலும் உன்னை காணாதே அப்படின்ற வரிகளை போட்டு அனுபவித்து எழுதிய வரிகளுங்க அது. நான் எதிர்பார்த்த சந்திப்போமா பாடலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆர் காஞ்சிபுரத்திலிருந்து நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடமாந்தப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன் இவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ரவி அம்பத்தூர்லேருந்து நல்ல நல்ல பாடல்களாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலேருந்து கல்யாண பரிசு பட பாடல் ஒன்று இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி அவருடைய பதிவும் இருக்குது. நேரம் 2:45. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா பணக்கார குடும்பம். இந்த படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். இதுவும் ஒரு சில நேயர்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா. இந்த பாடலும் டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

மக்களே. இனி நிகழ்ச்சியோட நிறைவா கல்யாண பரிசு படத்திற்காக வரக்கூடிய பாடல் வாடிக்கை மறந்ததும் ஏனோ. அந்த பாடல் ஏன் மறந்தீங்கன்னு கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. உங்களுக்காக ஏஎம் ராஜா மற்றும் பி சுசீலா பாடிய பாடல், ஏஎம் ராஜாவின் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய பாடல்.

0: தாங்க சக்கரம் சுழல்வது போல நம்ம மனசும் பாடல்களோடு சுழண்டு கொண்டே தான் இருக்கிறது. ரைட், ஓகே. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 2:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: இன்று நாம் போஷன் அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். போஷன் அபியான் திட்டமானது கடந்த 2018 மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இதற்கு முன்பு தேசிய ஊட்டச்சத்து திட்டமாக அறியப்பட்ட போஷன் அபியான் பிறந்தது முதல் 6 வரையிலான குழந்தைகள், இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினை சரியான நேரத்தில் மேம்படுத்தவும், குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகளை களையவும், பெண்கள், குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகையை போக்குதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. ஜன் அந்தோலன், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்பாடுகள் இதன் முக்கிய கூறுகளாக இருக்கின்றன. சரிவிகித ஊட்டச்சத்தை செயல்படுத்தும் போஷன் அபியானின் முக்கிய அம்சம் பழங்கள், காய்கறிகள், மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகைகள் ஆகியவற்றை எளிதாகவும் மலிவாகவும் வாங்குவதற்கு நாடு முழுவதும் ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்கப்படுகின்றன. மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 ஆகியவை சீரமைக்கப்பட்டு பருவ வயது பெண்களுக்கான ஊட்டச்சத்து உள்ளடக்கம், விநியோகம் ஆகியவை இந்த திட்டத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த திட்டமானது ஆரோக்கியம், நோய் காரணிகள், ஊட்டச்சத்து குறைபாடு, நோய் எதிர்ப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. போஷன் 2.0 திட்டமானது சரிவிகித உணவு மேலாண்மை, உணவு முறையினை வலுப்படுத்துதல், பாரம்பரிய உணவு வகைகளான சிறுதானிய உணவுகளை உட்கொள்ளுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. அந்தந்த பகுதிகளின் உணவு பழக்க வழக்கங்கள், நிலையான ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த விழிப்புணர்வு ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. மேலும் திணை உணவுகளில் அதிகளவு சத்துக்கள் கொண்டிருப்பதால் கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் 6 குழந்தைகளுக்கு

அங்கன்வாடி மையங்களில் சமைக்கப்படும் உணவுகளில் தினையை பயன்படுத்துவதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதில் புரதம், அத்தியாவசிய கொழுப்பு அமிலம், நார்ச்சத்து, பி வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, துத்தநாகம், ஃபாலிக் அமிலம் போன்ற தாதுக்கள் மற்றும் பிற நுண்ணூட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. மேலும் மிஷன் போஷன் 2.0 கீழ் அங்கன்வாடி பணியாளர்கள் களப்பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 10 லட்சத்திற்கும் அதிகமான அங்கன்வாடி பணியாளர்களுக்கு போஷன் அபியானை செயல்படுத்துதல் மற்றும் வலுப்படுத்துதல் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகள், தமிழ்நாடு, ஒடிசாவின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. போஷன் அபியான் திட்டமானது மத்திய அரசின் நிதியுதவி பெற்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதனை செயல்படுத்துகின்றன. அங்கன்வாடி மையங்களில் ஸ்மார்ட் போன்கள், வளர்ச்சி கண்காணிப்பு சாதனங்களான இன்ஃபோமீட்டர், ஸ்டாடியோமீட்டர், தாய் மற்றும் குழந்தைகளுக்கான எடை அளவுகோல் போன்றவற்றை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 2018 போஷன் அபியான் தொடங்கப்பட்டதிலிருந்து ஆண்டுதோறும் போஷன் பக்வாடா, போஷன் மா கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆண்டு போஷன் பக்வாடாவிற்கு மார்ச் 9 முதல் மார்ச் 23 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி, பழங்குடியினர் பாரம்பரிய பிராந்திய மற்றும் உள்ளூர் உணவு முறைகள், ஊட்டச்சத்து மீது கவனம், கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் கைக்குழந்தை இளம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நடைமுறைகள் ஆகியவை கருப்பொருளாக கொண்டுள்ளது. இதுவரை போஷன் அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று நாம் போஷன் அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நேயர்களின் நிலையத்தில் நேரம் 3 மணி. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியிலையும் சைக்கிள்ல தாங்க போறோம். ஆனா என்ன அப்படின்னு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கவும் போறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நம்ம வந்து 9 பாடல்கள் கேட்டோம். கல்யாண பரிசு முடிய கேட்டோம் பாடல்கள். ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம என்ன மாதிரி பாடல்கள் கேட்க போகிறோம்னா 80கள் காலகட்டத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வர போகிறோம். மீண்டும் கோகிலா இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். இதுவும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நீர்நிலைகள்லாம் கடந்து போகிற மாதிரியான காட்சிகள், பாலத்துக்கு இடையில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போகிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். மீண்டும் கோகிலா படத்திற்காக வரக்கூடிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில்.

அடுத்து நம்ம கேட்க போற பாடல் உன்னை நான் சந்தித்தேன். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் இந்த பாடலை கேட்டு ரசிக்க போறோம். ரேவதி சுரேஷ் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க இல்லையா இந்த பாடல்ல. இந்த பாடல்ல அப்படியே சைக்கிள் ஓட்டுறது, அந்த தேவதை வெள்ளை உடை அணிந்து வர்றது, இதெல்லாமும் காமிச்சிருப்பாங்க. இதையும் தாண்டி டிராபிக் போலீஸ் இதெல்லாமும் காமிச்சிருப்பாங்க அந்த பாடல்ல.

நம்முடைய நெஞ்சமும் கூட அப்பா இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன பாடல்கள் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? ஏன்னா அது மாதிரி பாடல்களாக இருக்குது. ரைட், ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருமண இசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த பாடல்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு மீரா வெங்கட்ராமன் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சைக்கிள் பயணத்தில் தான் சென்று வருகிறேன். சைக்கிள் பாடல்களை போட்டு என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டீர்கள் அப்படின்னு புரசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. நடராஜன் சுப்பையா அவருமே பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு பதிவு பண்ணி மதிய வணக்கம் பாடல்கள் அனைத்தும் அதுவும் அருமைன்னு புது சுப்புலாபுரத்திலிருந்து செல்வராஜ் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா முகம் படம் செல்வ மகள் இந்த பாடல்லாம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளுக்கும் நிறைய பாடல்களை கேட்கணும்னு ஆசை. அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி ஒரு 8-9 பாடல்கள் கேட்டு சந்தோஷப்பட்டோமோ, அடுத்து 80கள் காலகட்டங்களில் இருக்கிறவங்க அந்த பாடல்கள்லாம் கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஒழித்த அத்தனை பாடல்களும் அருமையாக இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சதாசிவம் அவருமே ஒரு பாடல் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து போஸ்டியை திருப்பி எனக்கு போட்டிருக்கீங்க. ரைட், ஓகே. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலேருந்து வெகு மாதங்கள் மறக்க முடியாத பாடல்களாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 1817 வந்ததா அழகா அந்த பைசைக்கிளோட பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவர் நமக்கு போட்டிருக்காரு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியோட நிறைவாக பார்த்தீங்கன்னா, அந்த வாடிக்கை மறந்தது ஏனோ, வாடிக்கையை மறக்காமல் வழக்கம் போல் நல்ல நல்ல பாடல்களை தேர்வு செய்து ஒளிபரப்பியமைக்கு நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. என்எம்பி நச்சு பிள்ளை இவர் காலை காரைக்கால் நிறவிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி உற்சாகத்தோடு அடுத்து வரும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாலன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், வர்ணஜாலத்திலும் இந்த மாதிரி பாடல் தொடருதா அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 1000 அப்படிங்கிற பாடல் மிகவும் அருமை, இயற்கையோடு சார்ந்த வரிகள் அழகு அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா தேவி அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வியக்கும் வண்ணம் வர்ணஜாலம், இனிக்கும் வண்ணம் இசைக்கோலம், சுவைக்கும் வண்ணம் தொகுப்பு மாயம், நினைக்கும் வண்ணம் பாடல்கள் வேகம், ரசிக்கும் வண்ணம் பண்பலை மோகம் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவரை தொடர்ந்து மைத்திலி அவங்க வர்ணஜாலத்தில் சூப்பராக இருக்கு பாடல்கள்லாம் எப்படி மேடம் நீங்க யோசிக்கிறீங்க இந்த பாடல்கள்லாம், எஸ்பிபி அவர் பாடினது சர்க்கரை போல தித்தித்ததுன்னா பார்த்துக்குங்களேன், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் உனை காணும் நேரம் அந்த பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு வெஸ்மாமலத்திலிருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவு. மனதை வருடும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இடம்பெற்ற எல்லா பாடல்களும் நல்லா இருக்கு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து தேனியிலேருந்து ஹரிராம் அவர் வந்து வர்ணஜாலம் மற்றும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், இன்றைய தினத்தில் பாடல்கள் தொகுப்பு அருமை, ரசிக்கும்படியாக இருக்குங்க பாடல்கள்லாம் அப்படின்னு கோவூர்லேருந்து சூரியமூர்த்தி பதிவு பண்ணியிருக்காங்க. வர்ணஜாலத்தில் முதல் பாடலே மொத்த பாடலுடைய சொத்தானதுங்க. வலங்கை மான் அந்த இடத்துலேருந்து ஆட்டோ துரை அவருடைய பதிவு. பாடல்கள் எல்லாமே சூப்பர்னு புஷ்பா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா ஜேசுதாஸும் வாணி ஜெயராம் அவங்க குரல்ல பாடல் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எழுக்கிணறு தேவா மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிற எல்லா பாடல்களும் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தித்திக்கும் இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தியாகராயா நகர்லேருந்து ரங்கராஜன், எங்கள் ஸ்டைலில் ஆல் லிசனர்ஸ் ரைடட் வித் ஓல்ட் சாங்ஸ் பை பைசைக்கிள், இன் வர்ணஜாலம் லிசனர்ஸ் ரைட் பை நியூ சாங்ஸ் வித் பைசைக்கிள் அப்படின்னு சொல்லி அவர்

அழகா தொகுத்திருக்காரு. அது பாருங்களேன், சி முகமது பிலால் அவர் வந்து ஐநாவரத்துல இருந்து பாடல்கள்லாம் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல் தேர்வு அருமை அப்படின்னு அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மணலி ராஜப்பா அவங்க ரெக்க கட்டி பறக்குங்க சைக்கிள் அப்படிங்கிற பாடலை நேத்திக்கே நாங்கள் போட்டோமே அப்படின்னு சொல்றோம் ராஜப்பா சார்ட்ட. கமலாவரதன் வர்ணஜாலத்தோடும் இணைந்திருக்கிறேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோம சுந்தர பிரபு, நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே இந்த பாடலும் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பாடல். ரேவதி சுரேஷ் காம்பினேஷனில் கேட்டோம், இப்போது நதியா சுரேஷ் இவங்க காம்பினேஷனில் கேட்க போகிறோம். பூக்களை பறிக்காதீர்கள் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. சோலைகள் எல்லாம் இந்த பாடலில் நம்ம ரெண்டு மாதிரி யோசிப்போம். காதல் ஊர்வலம் எங்கே அப்படின்னு தர தர தர த அப்படின்னு யோசிப்போம், இல்லை சோலைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைனா அப்படின்னு யோசிப்போம். எதுவாகனாலும் இந்த பாடல் நம்ம விவத் பாரதியில் கேட்க போகிறோம். டி ராஜேந்தர் இசையிலும் கற்பனையிலும் இந்த பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இப்போ வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சைக்கிள்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மௌனராகம் படத்துல இருந்து அடுத்த பாடலை கேட்க போறோம். ஓஹோ மேகம் வந்ததோ, ரேவதி அவங்க வந்து மழையில நினைஞ்சுக்கிட்டே ஆடுற மாதிரியான காட்சிகள் வரும்போது, நடுவுல சைக்கிள் வரும்போது அந்த சைக்கிள் வரவங்களை பார்த்துட்டு அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்துருவாங்க பாத்தீங்கன்னா, இந்த பாடலை நம்ம கேட்க போறோம். எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பத்திலிருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 80கள் காலகட்டங்களில் லேடி பட் சைக்கிளில் உலா வந்த நாட்கள் நினைவுக்கு வந்தது அப்படின்னு சுகுணா தேவி அவங்களுடைய பதிவா இருக்கு. இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாடல்கள்லாம் நல்லா இருக்கு, நெஞ்சை விட்டு நீங்காத பாடல்களா இருக்குன்னு செய்யாரு சந்திரசேகர் அவருடைய பதிவா இருக்கு. கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், நீங்கள் நேர்ச்சிக்கு வந்தாலே இனிமையான பாடல்களாக போட்டு தர்றீங்க பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பிரபல சைக்கிள் பாடல்களை தேடி அழகாக தந்துட்டு இருக்கீங்க. சுரேஷ் மற்றும் நதியா நடித்த பூக்களை பறிக்காதீர்கள் பட பாடலும் மறக்க முடியாத ஒன்று தாங்க. இந்த மெசேஜை நான் டைப் செய்ய ஆரம்பித்ததுமே பாடலை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதுதான் நம்முடைய விவத் பாரதியும் அறிவிப்பாளர்களும் பாராட்டுக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து. கருப்பண்ணன் ரங்கசாமி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சின்ன கானூர்லேருந்து கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர்லேருந்து விவத் பாரதி நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் வர்ணஜாலம் தாங்க அப்படின்னு தங்கம் சரவணன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல் தொகுப்புகள் எவர் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து பதிவு. கருப்பண்ணன் ரங்கசாமி மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சி முகமது பிலால் அவர் வந்து ஐனாவரத்திலேருந்து அலைகள் ஓய்வதில்லை போடுவீங்களா மேடம்னு கேட்டிருக்காரு. சைக்கிள் பாடல் வருமா என்ன அதில்? ராதா மேடம் வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து அந்த பாடல் எங்கே அந்த வெண்ணில அந்த பாடல் போடுவீங்களான்னு கேட்டுக்காங்க. புஷ்பா மேடம் டைமிருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் மேம். வாழ்த்துக்கள் எந்த காலகட்டத்து பாடலாக இருந்தால் என்ன? எல்லா பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். சிறு விண்ணப்பம் முகநூல் பதிவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக படிச்சிடுறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சார் நேரத்துக்கு தக்க மாதிரி கண்டிப்பாக எல்லா அறிவிப்பாளர்களும் பண்ணுவாங்க. சூலை ரீஜா மனோகரன் அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அன்பின் அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் சூப்பர் அப்படின்னு நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவங்கள தொடர்ந்து முரளி அவர் வந்து திருமதி பழனிசாமி இந்த பாடல் உண்டு தானே மேடம்? கண்டிப்பாக உண்டுங்க. சரி போட்டுடலாம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே மௌனராகம் பட பாடல் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தொடரட்டும் இந்த பாடல்கள்லாம் கேட்குறேன், நான் பதிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமலா வரதுன்னு அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வர்ணஜாலம் வண்ண வண்ண வான் மேக ராகம் அப்படின்னு வழங்கக்கூடிய ராதா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு அன்பு ராணி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துங்கள்ங்க, இந்த சைக்கிள் பாடல்கள் நேற்றைய தொடர்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க ரைட்டு. 80கள் காலகட்டம் முன்னே அடுத்து வந்து நம்ம ஓஹோ மேகம் வந்ததோ கேட்டுட்டோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி ஒரு பாடலை கேட்கணும் இல்லையா? என்ன பாடல்? பூவே பூச்சூடவா, இந்த படத்திலிருந்து மறக்க முடியாத பாடல் இல்லையா, சின்ன குயில் பாடும் பாட்டு, அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சித்ரா பாடிய பாடல் அது, இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நதியாவோட அந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த காதில் போடுற ஸ்ட்ரெட்டெல்லாம் ஆகட்டும், இன்னும் நிறையா நிறையா ஃபாலோ பண்ணும், இன்னும் நம்ம கண்லேயே இருக்கும். அவங்க எல்லோ கலர் அந்த சுடிதார் போட்டுட்டு அந்த சைக்கிள் ஓட்டுறது, பின்னா வந்து அந்த பசங்கள்லாம் ரவுண்ட் அப் பண்ணி ஓட்டுறத கேமரா ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. கேட்டுடலாமா?

அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண பூக்கள். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இளம் நெஞ்சேவா, அந்த பாடலை தான் கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், வாலியின் கற்பனையில். இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்படியே சைக்கிளில் போய்கிட்டே கேட்கும்போது பயணமும் பரவசம் தான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி நாங்கள் மெசேஜும் போட்டுருவோம். போட்டிருந்தது மேகம் வந்ததோ அந்த பாடல் எங்களை துள்ள வைத்தது அப்படின்னு சொல்லி ரீஜா மனோகரன், பூவே பூச்சூடவா இந்த பாடல் வந்து எங்களை 80களுக்கே கூட்டி சென்றதுன்னு தாமலேரி புத்து

ஊர்லேருந்து மெக்கானிக் சரவணன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. மேடம், வாடி என் கப்ப கிழங்கு அந்த படம் தான் மேடம், மலைகள் ஓய்வதில்லை இல்லை கேட்டேன் அப்படின்னு சுகுணாதேவி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணுவோம் மேம். அவங்களே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, யானையா சைக்கிளா மேடம் 4 மணிக்கு அப்படின்னு. யானை தான், நம்ம அப்படியே போயிடுவோமே, யானை கேள்வியை கேட்டு அப்படியே போயிடுவோம். வலங்கை மான் ஆட்டோ துரை அவர் வந்து சின்ன குயில் சிங்கார தேன் வெட்டு மேடம் அந்த பாட்டு, வாழ்த்துக்கள் அந்த பாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலைகள் ஓய்வதில்லை ஒரு பாட்டு இருக்குங்க மேடம், எங்கள் அக்கா ஊரில் எடுத்தது அது, காட்டு புதூர் அப்படிங்கிற அழகிய பாண்டியபுரத்தில் காட்டுபுரம் எல்லாம் எடுத்த பாடல் அது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைக்கிள் பாடல் மேடம் அதுதான் போடுங்களேன் அப்படின்னு புஷ்பா அவங்க கேட்டிருக்காங்க. 80கள் காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் அருமை பாடலுக்கு நீங்கள் தரக்கூடிய விளக்கமும் நல்லா இருக்கு அப்படின்னு ஐனாவரம் அப்பு அவருடைய பதிவு. சூளை ரேஜா மனோகரன் சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்குதா, நல்லா அருமையாக கேட்டது மேடம், எங்களை இளமை காலத்துக்கே திரும்ப கூட்டிட்டு போச்சுன்னா பார்த்துக்குங்களேன், அற்புதமான திரைப்படம், பாட்டியோட பாசத்தை கொண்டு வரக்கூடிய படமும் கூட அதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பூவே பூச்சூடவா இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் நல்லா இருந்தது அப்படின்னு சின்ன குயில் சித்ரான் அதுக்காக தானே மேடம் அவங்களுக்கு பேர் வச்சாங்கன்னு நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே பாடல் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் கேட்குறீங்க, என்னுடைய மனதை வருடி சென்றது இனிய குரல் அல்லவா அது அப்படின்னு அடையாளம் விட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருடைய பதிவு. சி முகமது பிலால் ஐனாவரத்திலிருந்து இந்த அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்க அந்த பாடலும் சைக்கிள் தான் மேடம் போடுங்க அப்படின்னு, சரி முயற்சி பண்ணுவோம் சார். வாரியாங்காவல்லேருந்து கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம், பாடல்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 7 கிணறு அவதாகிற பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இளம் நெஞ்சே வா ஒவ்வொரு பாடலையும் நேயர்கள் விரும்பி கேட்டு மாலை நேரத்தை மயக்கும் நேரமாக மாற்றி அமைப்பதில் விவத்பாரதி வானொலி குழுவினருக்கு நிகர் அவங்க தாங்க, வேற யாருமே இல்லைங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் ராதா மேடம், உங்கள் ஸ்டைலில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வர்ணஜாலம் வரை பாடல்கள் தொகுப்பு அனைத்தும் அடிதூள் கலக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஸ்ரீராமச்சந்திரன் அவர் அம்பத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த பாடல் என்ன பாடல், கொஞ்சம் மாற்றி யோசிச்சோங்க. நம்ம சிங்காரவேலன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மெலடியாகவே கேட்டுட்டு இருந்தோம், இதுவும் மெலடி தான், பட் இது கொஞ்சம் வெஸ்டர்ன் கலந்து தான் இருக்கும் இல்லையா. சிங்காரவேலன் படத்திற்காக போட்டு வைத்த அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். கமலஹாசன் மற்றும் இளையராஜா அவருடைய இசையில் வாலியோட கற்பனையில் சாய்பாபா உடன் பாடியிருக்கிறார் அந்த பாடலை. அந்த பாடலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ட்ரம்ஸ் ஆரம்பித்து எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. பஸ்ஸில் போகிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் சைக்கிளில் போகிறதையும் நமக்கு காமிப்பாங்க இல்லையா. கமலஹாசன் அவருடைய ஹை பிச்சு அது என்னவே முடியாதுங்க நம்மளால்.

அடுத்து வரக்கூடிய பாடல் திருமதி பழனிசாமி. இந்த படத்துல இருந்து கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மென்மினி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் இந்த பாடலை கேட்டு ரசிக்க போறோம். இந்த பாடல் அப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டே அப்படி சுத்தி வர்ற மாதிரியான ஒரு பாடல், ஒரு ஜாடமாட பேசுற மாதிரியான ஒரு பாடல். அந்த காலத்துல திருவிழால எங்கேயாவது ஓடிச்சு அப்படின்னா நாம தான் ஃபர்ஸ்ட் போய் இந்த பாடலை கேட்க முதல்ல நிப்போம்ல.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியை கேட்டுட்டு அப்படி நேயர்கள் சில பேர் போட்டிருக்காங்க. திங்கக்கிழமை உங்கள் நிகழ்ச்சி மிஸ் பண்ணிட்டேன் மேடம், இன்னைக்கு தான் வந்தேன் பெங்களூர்லேருந்து, இப்போ கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலம் டிசி ராஜேஷ் அவர், சார் நானே நேத்தி தான் சார் வந்தேன். ரைட், ஓகே. போரூர் பொன்ராஜ் அவர் சொல்லியிருக்காரு, வணக்கம் ராதா கிரிதரன் மேடம், நீங்கள் போடக்கூடிய அந்த சைக்கிள் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து அப்படியே வண்ணமயமான காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டீங்க பார்த்தீங்களா, இதை கேட்ட என்னால் உங்களை பாராட்டாமல் இருக்கு முடியல. அதனால நண்பர்களிடம் போனை வாங்கியாவது இந்த மெசேஜை நான் போடுவேன் அப்படின்னு அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது கேட்கறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க. போரூர் பொன்ராஜ் அவர். பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா சுந்தர் அவங்களுடைய பதிவு, உங்கள் குரலை கேட்ட உடனே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், எடுத்தேன் பதிவை போட்டேன், பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய மதிய வணக்கத்தையும் மாலை வணக்கத்தையும் பதிவு பண்ணிட்டு, சிங்கார வேலன் இந்த படத்திலிருந்து பாடல் போட்டிங்களே மேடம், நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் அந்த சைக்கிளில் வளம் வந்தக்கூடிய அந்த காட்சி சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. 70-80 காலகட்டங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க, அதோடையே நாங்கள் இணைந்திருக்கோன்னு ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்திலிருந்து கமலா வரதன், இந்த மாதிரி பாடல்கள்லாம் நான் கேட்டதே இல்லை மேடம், இன்றைக்கி தான் கேட்குறேன்னா புதுசாக பார்த்துக்குங்களேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாரியங்காவல்லேருந்து கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன், இவங்கள்லாம் துள்ளல் இசையாக இருக்குது மேடம் பாடல்கள்லாம், இந்த நெசவு தொழிலை செஞ்சுக்கிட்டே கேட்கும்போது இன்னும் கூட இரட்டிப்பாக இருக்குது மகிழ்ச்சின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வருவீங்க அப்படின்ற அறிவிப்பு இல்லாமல் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பீங்க, என்ன சார் எல்லாரும் சொல்லிட்டா வரவீங்க. ரைட், ஓகே, வியக்க வைத்து விட்டீர்கள். இருந்தாலும் கருத்தை வாசித்தவுடன் எங்கள் பெயரை வாசிக்க ஏன் மறந்துடுறீங்க அடிக்கடி சார், நீங்கள் 1-2 இடத்துல சொன்னீங்கன்னா பரவாயில்ல.

அங்கங்கேயும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, எங்கள் மனதை வந்து அப்படியே காற்றலையில் பறவை போல பறக்க செய்த உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சூளை ரீஜா மனோகரன் அவர் சொல்லியிருக்காரு. மேடம், அந்த வெறும் ட்ரம்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, ட்ரம்ஸ் மட்டும் இல்லை மேடம், அந்த கிட்டாருன்னு பின்னி இருப்பார் இளையராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐனாவரத்துலேருந்து அப்போ அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், கண்டிப்பாக நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பத்துலேருந்து சரவணன் அம்மன் கோவில் வாசலிலே என்ன மாதிரி பாடலுங்க, ரொம்ப சூப்பர்னு. பொன்னேரி கலில் அகமத் அவருமே கூட நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஜெயம் படத்துல இருந்து சைக்கிள் வரணும்னா நம்ம பாடல் வருமான்னு. டைம் தான் சார் ஆகுது, பாப்போம், முயற்சி பண்ணுவோம் சார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்கள் தயாராக இருக்கோம் மேடம், அனைத்தும் நல்லா இருக்கே அப்படின்னு ஏழுக்கிணறு தேவா அவருடைய பதிவு. அம்பத்தூரிலிருந்து கலா ஸ்ரீராம், சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, அனைத்து பாடல்களும் சூப்பர், வானொலியை விட்டு 2 மணி நேரமாக நகரவே இல்லைன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அம்மன் கோவில் வாசலிலே இந்த பாடலை கேட்கும்போது எங்கள் அந்த பாளையத்தம்மன் கோவில் வாசலில் கேட்ட அந்த பாடல்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. உங்கள் பேரை நான் படிச்சுட்டேன், அவர் பொன்னேரியிலிருந்து கலில் அகமத் அவர் சொல்லியிருக்காரு. உங்கள் குரல் ஒரு கம்பீர குரல் மேடம், ஒரு காந்த குரல், 1000 பேர் இருந்தாலும் அங்கே தனியாக கேட்கும் பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு குரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ப்ரோக்ராம் வந்து குதிரை பாடல்களா மேடம் அப்படின்ற மாதிரி. ஏன் மேடம், என்னை என்ன தான் நினச்சிக்கிட்டீங்க, புஷ்பா அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா சுந்தர், சூப்பர் மேடம், பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னறிவா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு ஆனந்தம்னா, சைக்கிள் பாடல் அப்படின்னு கேட்கும்போது இந்த பாடல் இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்னு நான் யோசித்ததுனால இப்போ இந்த பாடலை போடுறேன். என்ன பாடல், வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜேர்னி. நிஜமாலுமே அது ஒரு மேஜிக் ஜேர்னி தாங்க, அதில் எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. அஞ்சலி படத்திற்காக அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். உஷா உதுப் மற்றும் இளையராஜா அவருடைய இசையில், வாலியோட கற்பனையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேலக்ஸி மேஜிக் ஜேர்னி தாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த பாடலில் மேஜிக்கே காமிச்சிருப்பாங்க, அப்படி இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் சைக்கிளில் விண்வெளியில் ஏறுற மாதிரி இதை முடியும், அது பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிச்சில் பாடியிருப்பாங்க, மேஜிக் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாங்க இல்லையா. உஷாவும் மணிரத்னம் அவருடைய காம்பவும் இளையராஜா அவரும் சேர்ந்து பண்ண படங்களில் இதுவும் வந்து நம்மளால் ரசிக்கப்பட்ட பாடலும் கூட.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:01. நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. நீங்களும் இணையலாம். இணையணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் சொல்லிடணும். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே, நீங்கெல்லாம் தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு என்ன மாதிரி கேள்விகள் இருக்க போகுதுன்னா, நம்ம விட்டதுலேருந்து தான் தொடர போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்துக்கு யானை அப்படிங்கிறதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பெயர்கள் இன்னைக்கும் தான் தொடர போகிறோம். பாட்டுமே அப்படிதாங்க கேட்க போகிறோம். என்ன பாடல் முதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய முதல் பாடல் சொய் சொய், அந்த பாடல் கும்கி படத்திற்காக கேட்டு ரசிக்க போகிறோம். மகிழினி மணிமாறன் பாடிய பாடல் இது. டி இமானோட இசையில் யுகபாரதியோட

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இப்ப வரக்கூடிய முதல் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கும்பகோணம் தூரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம், உங்கள்ட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சி மேடம்.
0: நன்றி, நன்றி சார். போலமா நிகழ்ச்சி.
1: ஒரு செய்தி மேடம், ஒரு செய்தி சொல்லிடுறேன் யானையை பற்றி. கவியர் சார் கண்ணாசன் ஒரு நிகழ்ச்சிக்கு லேட்டா வந்தாராம். அப்ப அவர் பேசும்போது சொன்னாரு கவியர் சார், யானைக்கு பிடிப்பது மதம், எனக்கு பிடிப்பது தா மதம் அப்படின்னு சொன்னாரு மேடம்.
0: ஆஹா ஆஹா, அருமை அருமை. ஐயா போலமா இப்போ
1: நிகழ்ச்சிக்கு போலாம். சொல்லுங்க மேடம்.
0: முதல் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி ஐயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என் ஏழோடு தொடர்புடையது இதுல இருக்குங்க ஐயா, ஏழோடு தொடர்புடையது. மூன்றாவது பாத்தீங்கன்னா காயம் புண் வலி இதோடு தொடர்புடைய ஒரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னா யானைக்கு இன்னொரு பெயரும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். முதல் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, இரண்டாவது எழுத்து என் ஏழுடன் தொடர்புடையது.
1: ஒரு மொழினா என்ன மேடம்?
0: ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது இப்போ ஓர் எழுத்துல இருந்து பொருள் தரக்கூடியதா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. வா போ. முடியல, இது ஆரம்பிக்குது. இப்போ வா போ அப்படிங்கறது, வா அப்படிங்கறது வருகையை குறிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமாங்களா ஐயா?
1: இல்ல இல்ல, முடியும், முடிக்கவே இல்ல. எந்த இடத்துல ஆரம்பமாகுது மேடம்?
0: ஐயா நான் அதை தான் சொல்லிட்டேனே, ஓரெழுத்து ஒரு மொழியில ஆரம்பமாகுதுன்னு சொல்லிட்டேனே.
1: சரி சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க, குறிப்பு கொடுங்க.
0: ஐயா நான் இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு குறிப்பு தான் கொடுத்தேன், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துறேன் சரிங்களா? ரொம்ப நேரம்
1: கொடுங்க. சரி அடுத்த நேரம் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ராஜேஸ்வரம் லிங்கம் துரை.
0: துரை சார் சொல்லுங்க.
2: என்ன கேள்விமா?
0: நீங்க அப்ப கேக்கலையா இன்னும்?
2: இல்லமா
0: கேட்டிருக்கணும் ஐயா. ஐயா அடுத்த
2: முறமா இருந்தேன்
0: ஐயா, அடுத்த தடவை வரும்போது கேட்டுட்டு வாங்க. இந்த தடவை நான் உங்களுக்கு கேள்வி சொல்றேன் சரிங்களா?
2: ஓகே.
0: முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா என் ஏழோடு தொடர்புடையது, மூன்றாவது பாத்தீங்கன்னா காயம் புண் வலி இதோடு தொடர்புடைய ஒரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: நன்றிமா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
0: நன்றி. வணக்கம். பவத் பாரதி.

0: தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: எப்படிமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார், சொல்லுங்க.
1: வாரணம்.
0: வாரணம், அவ்வளவுதான் சார். அடி தூள் சார்.
1: வாரம்,
0: வாரம், வா. இதுக்கு காயம் ரன், அதுக்கு என்ன சொல்றீங்க?
1: ஹலோ,
0: காயம் புண் வலி இதோடு தொடர்புடையதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். ரணம், அவ்வளவுதான் சார். ஆண்டாள் பாசுரத்துல இடம்பெற்றிருக்கும் இல்லையா?
1: அவ்வளவுதான்
0: சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: நன்றி சார். அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டாரு. தியாகராயா நகர்லேருந்து ரங்கராஜன். முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி, வருகையை குறிக்கக்கூடியது வா. எண் ஏழுடன் தொடர்புடையது வாரம் அப்படிங்கிறது. வாரத்திற்கு ஏழு நாட்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அதுதான். காயம் புண் வலி இதோடு தொடர்புடையது ரணம். ஆண்டாள் பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றுன்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வாரணத்தை தான் இங்கே உங்களுக்கு குறிப்புகளாக கொடுத்தேன். ஏழுக்கு நேர தேவா ரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கலில் பொன்னேரியிலேருந்து கலில் அகமத் வாரணம்னு பதில் சொல்லியிருக்காரு. ஓரிரு விடைகளை சூளை ரீஜா மனோகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலமும் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இன்று நம்பிக்கையோடு நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய அந்த உயிரமோ வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு இனிய மாலை பொழுதின் வணக்கத்தை வந்து ஹரிராம் தேனியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நல்லதோர் இசை பாட்டு சொய் சொய் ஆரம்பமே அசத்தலான துள்ளலான பாட்டுங்க எங்களை கிராமத்துக்கே அழைத்து சென்று விட்டது. வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா. அந்த காலங்களில் சமையலுக்கு பயன்படுத்தியது பானைங்க. நீங்க நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்ட தலைப்போ யானைங்க, வேற லெவல் சார் நீங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் சரியான விடைய பதிவு பண்ணவங்க யார் தெரியுமா? பிரமீலா தமிழ்ச்செல்வன் அவங்க தான். நான் கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே பதிவு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் இருக்குது. சூரியன் படத்திலிருந்து லாலாக்கு டோல்டு பிமா, இந்த பாடலில் அப்படி யானை மேலே ஏறி வர மாதிரி காட்டுவாங்கல்ல, அதுதான். மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது தேவாவோட இசையில்.
2: சிங்காரியே லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமா.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில அப்படி பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே, யானை வரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே நீங்களும் பங்கேற்றுட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த பாடல் என்ன வரும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட, அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற நேயர்களுக்காக நம்ம கேள்விக்கு போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். என் வாய்ஸ் எனக்கு போட்டு காமிக்காங்க சார், கொஞ்சம்
1: பயப்படுவேன்.
0: வெங்கட் சார் சொல்லுங்க, போலாமா? முதல் இரண்டு எழுத்து பாத்தீங்க அப்படின்னா மலையை குறிக்கக்கூடியது. மலை மலை
1: மலை.
0: ஆமாமா. அடுத்தது பாத்தீங்கன்னா தவறு அப்படிங்கறதோட எதிர்ப்பதம் இதுல இருக்குங்க ஐயா. மூன்றாவது குறிப்பு மலர் முத்து இரண்டோடும் தொடர்புடையது. நான்காவது குறிப்பு சமையல்ல ஒண்ணு இருக்குங்கய்யா. யோசிக்கலாமா? ஐயோ, இவ்வளவு நேரம்னா நேயர்கள்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. இது யானையை குறிக்கக்கூடிய சொல் தான். ரைட். சரி, நம்ம கேட்போம். நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
2: முங்கம்பாக்கம் டேங்க் பாட்டோட சேர்ந்த பூந்தமல்லி.
0: ஐயா பதிலுக்கு வரீங்களா?
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. நம்ம வணக்கம் மட்டுமே சொன்னே இருக்க கூடாது, நம்ம பதிலுக்கு வந்துடலாம். வாங்க. சரி, ஓகேங்க ஐயா. நான் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துறேன். நன்றி. அவர் கேக்கல போல இருக்கு. ஏழு கிணறு தேவா ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியன் திரைப்படத்திலிருந்து டாலாக்கு டோல் டப்பிமா அந்த பாடல் பிரபுதேவா அவருடைய நடனம் முத்தாய்ப்பாக இருக்குங்க இந்த பாடலுக்கு அப்படின்னு. அப்படியே கலகலப்பாக இருக்குங்க, ஒரு மணிமகுடம் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இரண்டு பாடல்களும் அசத்தல் தான்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த டாலாக்கு டோல் டப்பிமா அந்த பாடல் வரிகள் தேவா அவருடைய இசையில மனு மற்றும் எஸ் ஜானகி குரல்கள் பாடிய கிராமிய பாடல் காட்சிகள் கண்முன்னே வந்ததுங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, குத்துப்பாட்டாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம் யாருன்னு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
0: நீங்க கேள்வி கேட்டுட்டீங்களா ஐயா?
3: சொல்லுங்க மேடம்.
0: ஐயா, நான் கேள்வி ஏற்கனவே கேட்டுட்டேனே. நான் கேட்டுட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல் இரண்டு எழுத்து மலையை குறிக்கக்கூடியது. ரெண்டாவது குறிப்பு தவறு அப்படிங்கறதோட எதிர்ப்பதம் இதுல இருக்கு. மூன்றாவது குறிப்பு மலர் முத்து இரண்டோடும் தொடர்புடையது. நான்காவது குறிப்பு சமையல்ல ஒண்ணுங்க சாப்பாடு. அது ஐயோ, அது ரொம்ப முக்கியம் இல்ல, அந்த மாதிரி அதுவும் இதுல இருக்கு. யோசிக்கலாமா ஐயா? சரி, யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த நேயர் சொல்லுவாங்க சரிங்களா?

0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இனிய மாலை வணக்கம், அழகிய நிகழ்ச்சி, பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இனிமை தமிழ் சொல் விளையாட்டு ஈர்க்கும் அனைத்து நேயர்களையும், உவகை தரும் ஏழிசை அலங்காரம், ஊக்கம் பெறும் இன்னிசை காரணம், என்றும் சிறக்கும் தொகுப்பு தோரணம், ஏற்றமடையும் பண்பலை அரங்கம் அப்படின்னு 102.3 பாடல்கள் எப்பவுமே நல்லா இருக்குன்றது ஐயம் இல்லைங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. குட் ஈவினிங் ராதா கிரிதரன் அப்படின்னு சொல்லிட்டு, பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட சேர்ந்து ராமச்சந்திரனும் மேலூர்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதா கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே உங்களுக்கு நாளைக்காக முன்கூட்டிய வாழ்த்துக்கள்னு மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புதிய புதிய சொற்களையும் அதன் அர்த்தங்களையும் இடம்பெற்ற பகுதிகளையும் தெல்ல தெளிவாக அறிய முடிகிறது அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவு. கோபால் சாம்பல்பட்டியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிகரன், ஹயாத் பாஷா இவங்கெல்லாம் வந்து சரியான விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ரைட், ஓகே. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யாருங்க?
2: பத்மாவதி
1: அம்மா, சொல்லுங்க.
2: முதல் எழுத்து மலை.
1: ஆஹா,
2: ரெண்டாவது என்ன சொன்னீங்க?
1: அதான் மலையை குறிக்கக்கூடியதா, நீங்க தான் சொல்லணும். அப்ப மலையை குறிக்கக்கூடியதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏகப்பட்ட நேயர்கள் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. வெங்கடேசன் அவங்க வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. உங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, பதிவுகள்லாம் போட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி போட மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க சார். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரெடில்ஸ் அயாத் பாஷா அவங்களும் வந்து நேயர்களுக்கு கேள்வி கேட்டால் ஒரே திண்டாட்டம் மேடம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகப்பேரு பிரமீலா, அவங்க பதில் சொன்னதுக்கு கைத்தட்டிருக்காரு கலீல் அகமத். அவங்க ராஜம் தோக்லா, ஆஹா சூப்பர் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேட்டுப்பட்டி கண்ணன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அண்ணம் ஆனையி அப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வித்யா ரவி சங்கர் அவங்க பெரும்பாக்கத்திலிருந்து ஒரு விடையை சரியாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிகரன் கோடகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் ஓரிரு விடைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது. விவத் பாரதி பண்பலைக்கு நன்றின. தாமலேரி புத்தூர்லேருந்து மெக்கானிக் சரவணன் அவருடைய பதிவு. புரசுவாக்கம் சவுந்தரராஜனும் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழு கிணறு தேவாவும் ஒரு சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க, வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார். யாரு?
3: ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
1: ஆஹா, சொல்லுங்க ஐயா.
3: நீங்க சொல்ல, நீங்க கேள்வி கேளுங்கம்மா.
1: இல்ல, நான் கேட்டுட்டேங்க ஐயா ஏற்கனவே.
3: ஐயா, இங்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு தூரம் வர மாட்டேங்குது. டவர் ஏதோ.
1: சரி, முதல் இரண்டு எழுத்து மலையை குறிக்கக்கூடியது. இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு தவறு எதிர்ப்பதம். மூன்றாவது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மலர் முத்து இரண்டோடும் தொடர்புடையது. நான்காவது சமையல்ல ஒன்று. சாப்பாடு, சாப்பாடு குழம்பு இருந்தா இது இருக்கணும். அண்ணமா, சரி, குழம்பு இருந்தா இது இருக்கும். குழம்பு மாதிரி உண்டு, பொரியல் எல்லாமே இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றேன் நானு. சரிங்க ஐயா, அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமா?
3: நன்றி,
1: வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்களை பொன்னியம்மன் வீடு வன்னை கணேசன் பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கோடகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்லை இல்லைங்க, இந்த ராஜம்னு ஒருத்தர் வந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
4: ராயப்பேட்டை லலிதா.
1: லலிதாமா, சொல்லுங்க லலிதாமா.
4: அதாவது நான் ஃபுல்லாக கண்டுபிடிக்கல, தவறுக்கு எதிர்ப்பதம் சரி வருமா?
1: சூப்பர் மேடம்.
4: அப்புறம் சாப்பாட்டில் இருக்கிற வந்து ரசம்.
1: சூப்பர் மேம்.
4: இன்னொரு குறிப்பு வேற என்ன சொன்னீங்க?
1: முதல் இரண்டு எழுத்து மலையை குறிக்க கூடியது.
4: அது எனக்கு கண்டுபிடிக்க முடியல
1: மேடம். நீங்க என் பேரோட கம்பைன் பண்ணி கண்டுபிடிங்க மேடம். ராதா, அதுக்கப்புறம் சொல்லுவேன் மேடம். மேடம் இல்ல மேடம், மலையை குறிக்க கூடியதுன்னு சொல்லிட்டேன் மேடம். ராதா, நான் என்ன சொல்லுவேன் மேடம் முழுசா?
4: கிரி மேடம்.
1: அவ்வளவுதான் மேடம். சூப்பர் மேடம். இப்போ கிரி சொல்லிட்டீங்க, சரி சொல்லிட்டீங்க.
4: என்ன
1: மேடம்?
4: கிரி சரம்.
1: அவ்வளவுதான் மேடம் ஆன்சர்.
4: கரெக்ட்டா?
1: அவ்வளவுதான் மேடம் ஆன்சர். வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
4: கிரி. அப்புறம் தவறுக்கு எதிர்ப்பதம் சரி.
1: சரி, மலரோட முத்தோடும் தொடர்புடையது.
4: அது அது சரம்.
1: சரம் மேடம், சரம். அவ்வளவுதான். சமையல்ல ஒன்று.

0: ரசம்.
1: ரசம் மேடம், அடி தூள் மேடம்.
0: ஐயோ நான் சொல்ல முடியுமோ முடியாதோ நினைச்சு.
1: மேடம் உங்களால முடியாட்டா யாரால மேடம் முடியும்?
0: அப்படி எல்லாம் இல்லம்மா.
1: கண்டிப்பா வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி மேடம், வாழ்த்துக்கள். ராஜம் தோக்லா அம்பத்தூர்ல இருந்து வெரி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதாங்க, முதல் இரண்டு எழுத்து மலையை குறிக்கக்கூடியது, அது வந்து கிரி அப்படின்றது தவறு. இதோட எதிர்ப்பதம் சரி. மலர் முத்து இரண்டோடும் தொடர்புடையது சரம். சமையல்ல ஒன்று ரசம் அப்படிங்கிறதுங்க. இதெல்லாம் ஒன்று சேர்த்து அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, வார்த்தையை முன்ன பின்ன போட்டு பார்த்தீங்கன்னா கிரி சரம் அப்படிங்கிறது வரும். கிரி சரம் அப்படிங்கிறது மலையில் பிறந்து வளரக்கூடிய மலை யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. கிரி அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல், சரம் அப்படிங்கிறது வந்து யானையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. தமிழ் இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யானையோட வகைகளை குறிக்கக்கூடும் போது கிரிசரம், அதாவது மலையில் பிறப்பது, வனச்சரம், வனத்தில் பிறப்பது போன்ற சொற்களும் கையாளப்பட்டு இப்படி கிரிசரம் அப்படிங்கிற பெயரில் வந்தது. ஆக இந்த கேள்விக்கு விடைய தெரிஞ்ச நாம் அடுத்த பாடலுக்கு போய் ஆகணும் இல்லையா? அடுத்த பாடல் எக்கா எக்கா எக்கா எக்கா ஏலக்கா. அந்த பாடல் செந்தூர தேவி படத்திற்காக வரக்கூடிய பாடல் அது. எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் அது. வாலியோட கற்பனையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். இந்த பாடலில் ஏறத்தாழ எல்லா ஒன்று ரெண்டு விலங்குகள் வரும். அதே மாதிரி விலங்குகளை தாண்டி இன்னும் பார்த்தோன்னா பறவைகள்லாம் கூட வரும் இல்லையா? கேட்டுடலாமா?

0: அப்படியே யானை கத்துற மாதிரியோட நிறுத்தினாங்கல்ல. நிலையத்தில் நேரம் 4:30 இது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்து இதுதான் கேட்க போகிறீங்களோன்னு ஒரு விடையை நான் பதிவு பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி ஹரிகரன் ஒரு விடையை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. லாலாக்கு டோல் டப்பிமா அந்த பாடல் நல்லா இருந்ததுன்னு ஐநவரும் அப்போ அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் கோடகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை மேடம், அவங்களே ரசம் அப்படிங்கிற ஒரு சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், பெரும்பாக்கம் வனஜா இவங்கள்லாம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னா நல்ல பெருமாள் அவர் வந்து கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எழுக்கிணறு தேவாச்சூளை ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலில் அகமது அவங்க ராயப்பேட்டை லலிதாமா எப்போ வந்தாலும் அடி தூள் சிக்ஸர் தான் மேடம், வாழ்த்துக்கள் அவங்களுக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே சார், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிசரம் அப்படின்னு ரெட்டில்ஸ் அயாத் பாஷா அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பூஜா ராஜா அவங்களுடைய பதிவு, நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பத்திலிருந்து சரவணன், இந்த நிகழ்ச்சி ஒரு பொக்கிஷம் தான் மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசனும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல நேரம் பட பாடல் ஆகட்டுமா தம்பி ராஜா அந்த பாடல் கேட்டுறாரு. யார், எழுக்கினர் தேவா சார். சார், நான் நேத்திக்கே போட்டேன் சார் அந்த பாடலை. தாங்கள் கூறும் வினாவை உன்னிப்பாக கவனித்தாலே விடையை கண்டுபிடித்து விடலாம். நல்லதோர் வினா விடை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிவா இருக்கு. ஹயாத் பாஷா மேடம், அரசர் அழைத்து கொண்டு வருவார் சேனையை மேடம், நீங்கள் விடமாட்டீங்களா யானையை அப்படின்னு. இன்னைக்கு நீங்க விடமாட்டீங்க போல இருக்கு சார், இந்த மாதிரி ஒரு கவிதையாவே எழுதிட்டு தான் இருப்பீங்க போல இருக்கு. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், துர்கா பட பாடல் போடுங்க மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், பொன்னியம்மன் வீடு அன்னை கணேசனும் ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இவங்களும் எக்கா எக்கா இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சே மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராம் பிரியன் எக்கா எக்கா ஏலக்கா மழை குரல் உலக ஃபேமஸ் மேடம், எம் எஸ் ராஜேஸ்வரி அவங்களுடைய ரேர் சாங்கும் கூட இது. இந்த பாடலில் 2 பிரபலமான காமெடி நடிகர்கள் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லியிருக்காரு அவர். ரைட், ஓகே. ஜானகி அம்மா அவங்களுடைய குழந்தைத்தனமான பாடும் பாடலும் இருக்குது. இல்லை, இந்த பாடல் நான் சொன்னேன் சார், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடினதுன்னு சூளை ரீஜா மனோகரன் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் துர்கா பட பாடல் மிகவும் அருமையாக இருக்கும் மேடம், கலை கட்டும் மேடம் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு யார், செந்தில் கண்ணன் ஷோபா அபர்ணா பேரலத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. மூளைக்கு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய முத்தமிழ் விளையாடும் சோலைங்க இது, தொடரட்டும் உங்கள் சேவை அப்படின்னு வலங்கை மான் ஆட்டோ துறை அவருடைய பதிவு. வாங்க, வணக்கம், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: மேடம், மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா மேடம், தவறதே இல்லல்ல, வந்துடணும் நாங்க.
1: எங்களுக்கு இந்த 2 லேட்டா கிடைக்கிறதுனால பதில் தெரிஞ்சு நான் வந்து ஆரம்பத்துல வந்து நான் மாட்டிடுவேன் தெரியாம.

0: மாட்டிடுவேன்.
1: என்ன இது மாட்டிடுவேன்ற மாதிரி என்கிட்ட மாட்டினு முழிக்கிற மாதிரி சொல்றீங்க. ரைட்டு மேடம், போலாமா?
0: சொல்லுங்க மேடம்.
1: மனிதன் யானை ரெண்டுக்குமே இது கூடாது மேடம். சினம் கோபம் இவற்றோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. நீர்நிலைகள்ல ஒன்று இதுல இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான்
0: மேடம். நீர்நிலைகள்,
1: குளம் வரல மேடம்.
0: குளம்,
1: ஆமா குளம் வரல. நீங்க வேற வேற குறிப்புக்கு வேணா யோசிச்சு பாருங்க. எண் 27 தொடர்புடையது அப்படின்னு ஒரு, இப்போ நிறைய நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் கூட இதில் இருக்கு மேடம். ஆமாம், யோசிக்கலாமா மேடம்? மனசு வரலல்ல, என்ன பண்ணுறது மேடம், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம் மேடம். நன்றி, நன்றி மேடம். வழக்கம் போல நேயர்கள் வர வேண்டாம், 2 தடவை மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு ராம்பிரியன் சொல்லியிருக்காரு சார். நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ்க்கு அந்த விதிமுறை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், பார்ப்போம். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தரம் ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, சூளை ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்ட பாடல் எக்கா எக்கா ஏலக்கா அந்த பாடல்னு பொன்னியம்மன் விடு வன்னை கணேசன் அவருடைய பதிவு. வணக்கம், இது விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: சரவணன் பேசுறேன் மேடம், கும்பகோணத்துல இருந்து.
1: கும்பகோணத்துல இருந்து சரவணன் சார் சொல்லுங்க.
2: முத இதுக்கு வந்து மதம்.
1: சரி, மதம் சூப்பர்.
2: ரெண்டாவது இது
1: சினம் கோபம் இவற்றோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்குன்னு.
2: சினம் கோபம்,
1: ஆமாமா
2: சினம் கோபம்.
1: யோசிப்போமா?
2: சரி மேடம்,
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வந்தாங்க, அவங்க என்ன பேச தயங்குறாங்களே. வணக்கம், வணக்கம், லைன்ல வந்துட்டீங்கன்னா பேசணும், அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், பட்டாபிராம் கலையரசி.
1: பட்டாபிராம்ல இருந்து கலையரசி அம்மா சொல்லுங்க.
3: என்னதான் மதம்னு யோசிச்ச மேடம்.
1: மதம் யோசிச்சீங்க, அப்போ சினம் கோபம் இவற்றோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்கு.
3: நீர்நிலை சொல்லும் போது மடை வருமோ அப்படின்னு.
1: அப்படியோ, மதம்னு வந்துட்டு மடைன்னு வரல, அத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
3: அப்போ மடை இல்ல. சொல்லுங்க, எத்தனை எழுத்து மேடம் அது?
1: எத்தனை எழுத்து? 5.
3: நீர்நிலை.
1: நீர்நிலை எத்தனை எழுத்துன்னு அப்படி சொல்ல மாட்டேன், மொத்தம் சொல்லுவேன். நான் சொல்லுவேன்.
3: சரி சொல்லுங்க மேடம், மொத்தத்துல சொல்லுங்க மேடம்.
1: மொத்தம் சொல்லுமே 5. ஆமா, 5 எழுத்து.
3: அஞ்சு எழுத்துங்களா?
1: ஆமாமா.
3: அத இது மதம் கரெக்ட்டுங்களா மேடம்?
1: மதம் கரெக்ட் மேடம். மீதி எல்லாம் யோசிச்சுக்கிறீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
3: நன்றி,
1: நன்றி, நன்றிமா. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க ஓரிரு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து, மேடம் பூரம்னு பதிவு பண்ணியிருக்கீங்களா? அது இல்லை மேடம். ரைட்டு, ஓகே. தேனி ஹரிராம் இவங்க வந்து, தாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய விதம் எனது நினைவில் நிற்கக்கூடிய நாட்களை கூறினால் வானொலியில் வேற ஒரு அறிவிப்பாளரோட பேரை போட்டு அந்த உச்சரிப்பு போல இருக்குது. இந்த முகஸ்துதியாலாம் நான் கோரில் மேடம், நிஜமான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. எக்கா எக்கா ஏலக்கா அந்த பாடல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டங்க அப்படின்னு தீட்டாலும் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து கடும் கோபம் ஆத்திரம் மேடம். என்ன சார் என் மேலேயா? இதெல்லாம் இல்லை சார், இவ்வளோலாம் இல்லை. ரைட்டு, கமலாவரதன் அவங்களுமே மதம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் கும்பகோணம் துவாரங்குறிச்சியிலேருந்து துர்காதேவி அப்படின்னு எதையோ பதிவு பண்ணியிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கீங்களா சார் நீங்களாம்? ஓகே. போதகம் அப்படின்னு ஹரிகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா பேரையும் பார்த்துன்னு வந்துட்டீங்க, யானையோட எல்லா பேரையும் பார்த்துட்டு வந்து இப்படி போதகம்னு சொல்ல வேண்டியது. வித்யா ரவி பெரும்பாக்கத்திலிருந்து என்னன்னு அது எனக்கு சரியா சொல்லிங்க. மத வளம்னு பதிவு பண்ணியிருக்கீங்களா மேடம்? யோசிக்கலாம் நம்ம என்னன்னு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: அன்பான சதிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி.
1: ஆண்டனி சார், நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க.
4: கோபம், இன்னொன்னு என்ன சொன்னீங்க சொல்லி, மனிதனுக்கு கோபம்,
1: சினம் கோபம் இவற்றோடு தொடர்புடையதுன்னு சொன்னேன்.
4: நன்றி,
1: வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம், வாழ்வார்கள் மடிப்பாக்கம் கோபாலன் செம்மா இருக்கா?
1: சூப்பரா இருக்கும் கோபாலன் சார், சொல்லுங்க.
5: அது நீர்நிலை வந்து மடுன்னு வருமா?
1: மடுன்னு வரல சார்.
5: மடு
1: வரல.

0: ராசி மகரம்.
1: மகரமா
0: நட்சத்திரம்?
1: மகரமா மகமா? வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து அவருமே ஒரு சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியமூர்த்தி அவரும் பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து சரியான விடையை பதிவு பண்ணிட்டாரு. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலேருந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு வனஜா சுந்தர் இவரும் இவங்களுமே ஒரு சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நிலத்தில் வாழும் விலங்குகளில் மிகப்பெரியதான யானை காடுகளோட வளத்தை பாதுகாக்க முக்கிய உயிரினமாக விளங்குகிறது. மனிதர்களை போன்றே கூட்டமாக வாழக்கூடிய பண்பும் ஆழமான நினைவாற்றலும் பாசமும் மற்றும் கோபம் போன்ற உணர்வுகளை கொண்ட அறிவாற்றல் மிக்க விலங்குங்க. இது யானையோட சிறப்பு இயல்புகள் வந்து தரைவாழ் விலங்குகளில் மிக பெரியது மற்றும் நீண்ட காலம் அதாவது 70 ஆண்டுகள் வாழக்கூடியது. இதோட தும்பிக்கை 40,000-க்கும் மேற்பட்ட தசைகளை கொண்டு மிக துல்லியமான செயல்படக்கூடியது. யானைகளுக்கு வேர்வை சுரப்பிகள் கிடையாது. எனவே உடல் வெப்பத்தை தணித்து கொள்ள தண்ணீரிலும் நீரை என்ன சொல்றது இங்கிலீஷ்லேயும் இல்லாமல் தமிழ்லையும் இது பண்ணியிருக்கீங்க. ஓகே. இதன் காலம் பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலம் 22 ஆண்டுகளாகும். காடுகளுக்கு யானை செய்யக்கூடிய நன்மைகள்: ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 150 கிலோவுக்கும் அதிகமான உணவை உட்கொள்ளக்கூடியது. தான் உண்ணக்கூடிய உணவோடு சேர்த்து பல மரங்களுடைய விதைகளை சாப்பிட்டு தனது கழிவுகள் அதாவது சாணம் மூலமாக காட்டின் பல பகுதிகளிலும் விதைகளை பரப்பக்கூடியது. கோடை காலத்தில் நிலத்தை தோண்டி மற்ற விலங்குகளுக்கு தேவையான குடிநீரை உருவாக்கும் தன்மையும் கொண்டது. காட்டோட சுற்றுச்சூழல் சமநிலையை காப்பதில் யானைகள் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீ ஸ்டோன் ஸ்பைசஸ் அப்படின்னு போற்றப்படக்கூடியதுன்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவாக இருக்கு. அதிகமான நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்னமோ கேட்டிருக்கீங்க சார். எதாவது கொடுக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு கொடுக்கணும் சார். அதுக்கு தானே நீங்களாம் வரீங்க. வணக்கம், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ மேடம், நான் பிரியா விஜயகுமார் அடையார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப
1: பேசுறீங்க. நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் மேடம். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கும் ஹாப்பி மேடம். சொல்லுங்க.
2: மதகு வருமா? அந்த இது
1: மதகு மதகுன்றீங்களா? இல்ல வரல மேம், வரல.
2: சீற்றம் வருமா?
1: இது மேம் ஆழமான நீர்நிலை மேம். ஆழமான ஆழ்ந்த நீர்நிலையை குறிக்கும்.
2: குட்டையா?
1: குட்டை இல்ல மேம்.
2: குளம்
1: இல்ல மேம். இன்னும் யோசிக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நான் வெயிட் பண்ண முடியாது. இல்ல, வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
2: நல்லது,
1: நன்றி மேம். கொருக்குப்பேட்டையிலேருந்து முத்துமாரி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு ராணி சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. சின்ன கோபம் அப்படின்னு சினம் கோபம் இதற்கு இன்னொரு பெயர் அப்படின்னு சத்ரு அப்படின்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வலங்கை மான்லேருந்து என்னென்ன கண்டுபிடிக்கிற மாதிரிங்க நம்ம அதிகமான நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு ரெடில் சஹயாத் பாஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே சார், நன்றி. ராதா மேடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சூப்பரோ சூப்பர். யானை பாடல் வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் நேர்த்திக்கே போட்டேன் மேடம் தானே. பிரமிலா தமிழ்ச்செல்வன் இவங்களுமே சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் ஒரு இரு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு மை கிராண்ட்சன் விதூர் ஆதித்யா என்ஜாய் த சாங் எக்கா எக்கா ஏலக்கா அந்த பாடலை என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ டான்ஸ்டு கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலேருந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆஹா, நம்ம பாடலெலாம் கேட்டு குழந்தைங்களாம் எழுந்து ஆட ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆழ்ந்த நீர்நிலை என்ன அப்படிங்கிறத பிரவீலா தமிழ்ச்செல்வன் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த குரலுக்காகவே நான் வாழ்த்துக்களை சொல்லிடுறேங்க அப்படின்னு சத்யமூர்த்தி அவருடைய பதிவா இருக்கு. வணக்கம், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க?
3: கலாஸ்ரீராம் பேசுறேன்.
1: என்னவா இருக்கும் விடை? கலாஸ்ரீராம் மேடம்.
3: மதகயம்.
1: மதகயம் அடிதூள். வாழ்த்துக்கள். அதை பிரிச்சு சொல்லிடலாமா? மனிதன் யானை இரண்டுக்குமே இது கூடாது.
3: மதம் கயம்.
1: சரி, மதம் கயம்.
3: கயம்
1: கயம் சூப்பர் மேம். மகம்
3: தொடர்புடையது.
1: கதம் திருக்குறள் நம்ம படிப்போம் இல்லையா? கதம் காத்து, அதை வச்சு சொன்னேன். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அறம் பார்க்கும் ஆற்றி நுழைந்து. வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
3: நன்றி
1: நன்றி நன்றி. கஜராஜன் அப்படிங்கிறது யானைகளுடைய ராஜாவை குறிக்கக்கூடிய சமஸ்கிருத சொல்லுங்க. கேரள மாநிலம் குருவாயூர்ல ஸ்ரீகிருஷ்ணர் கோவில்ல பலகாலம் இறைவனுக்கு தொண்டு செய்து புகழ்பெற்ற குரு

0: குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற யானைக்கு குருவாயூர் தேவஸ்தானத்தால் பெருமை மிக்க கஜராஜன் அப்படிங்கிற பட்டம் தான் வழங்கப்பட்டதுன்னு டிசி ராஜேஷ் தீட்டாளம்லேருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மெடுவன்னை கணேசன் எல்லா நிகழ்ச்சியுமே நல்லா இருக்குங்க. மூன்று நிகழ்ச்சியுமே முக்கணியாக இருந்தது. சான்ஸே இல்லைங்க, அனைத்து பாடல்களும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. 3 மணி நேரம் அப்படியே 1 நிமிஷமாக ஓடிடுச்சுங்க. தங்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அப்படின்னு பொன்னியம்மன் மெடுவன்னை கணேசன் அவருடைய பதிவு. வனஜா சுந்தர் அவங்களுமே கயம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், அடுத்த நம்ம கேள்விக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி மதகயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்றது யானையை குறிக்கக்கூடிய சொல். மதநீர் பெருகக்கூடிய யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த மதகயம் அப்படிங்கிறது. சரியா கண்டுபிடிச்சவங்களாம் அப்படி கை தட்டிக்கங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், பேசுறேன்
0: போலாமா மேம்? ஃப்ரெஷ்ஷான கொஸ்டின்.
1: ஓ, இது மதகயம் முடிஞ்சு.
0: மதகயம் முடிஞ்சு போச்சே.
1: ஓகே ஓகே, நான் அதுக்குதான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன், கேட்கல. சொல்லுங்க.
0: இப்ப போலாமா? இசையோடு தொடர்புடையது. ராகம் எப்படியும் அந்த மாதிரி இதுவும் இசைக்கு வேணும், சரிங்களா?
1: என்னங்க?
0: இசையோடு தொடர்புடையது மேடம்.
1: இசையோடு?
0: ஆமாமா, ராகம் வேணும் அப்படின்னா இதுவும் இருக்கணும் இசையில. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இடம், தாளம். சூப்பர் மேடம், தாளம். இடம், வீட்டின் அடுக்கு, தரை, இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லுக்கு.
1: புரியல.
0: இடம்,
1: ஓகே,
0: வீட்டோட அடுக்கு, தரை, இதோடு தொடர்புடையதும் இதுல இருக்கு. மூன்றாவது குறிப்பு சொல்லிடவா?
1: தளம். அது
0: சரி, தளம். ஓகே, சூப்பர். மூன்றாவது எழுத்து, ஓர் எழுத்து ஒரு மொழி. இதுல வர மூன்றாவது எழுத்து, ஓர் எழுத்து ஒரு மொழி. ரைட். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா செழிப்பு, மிகுதி, நிறைவு, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு மேடம்.
1: தந்தவாளமா
0: என்னன்றத நீங்க கரெக்டா
1: சொல்லுங்க.
0: தந்தாவளம் அப்படிங்கிறீங்க. சரி, சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது சரியான விடை. அடிதூள். பிரமிளா தமிழ்ச்செல்வன் இவங்க சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் இவங்களுமே வந்து சரியான விடை, ஓரிரு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி நான் வந்து என் கண்ணில் பாகத்துக்குள்ளே போய்கிட்டே இருந்தானா எப்படி படிக்கிறது? அடுத்து நான் வந்து நேயர்கள்ட்ட விளக்கம் கேட்டுக்க போறேன். வாங்க, வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கோபால் சார் சொல்லுங்க.
2: ஹலோ.
0: சொல்லுங்க, கேட்டீங்களா? கேள்விகள்லாம் கேட்டீங்களா?
2: ஹலோ
0: ஹலோ, எனக்கு நல்லா கேக்குது சார். ஹலோ ஹலோவே, நம்ம ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி பேச முடியும்? நேர்களை நீங்கள் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. வாங்க, வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு வாங்க சார்.
3: அடுத்த
0: நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து ஒரு சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. எழுக்கிணர் தேவா, வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அண்டு நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து தரை அப்படிங்கிறதுக்கு தளம், இசை அப்படிங்கிறதுக்கு தாளம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், மாலினி தேவி அருணாச்சலம், எழுக்கிணர் தேவா மீண்டும், அப்புறம் அன்புராணி இவங்க, பூஜா ராஜா அவங்களுமே சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் ஒரு சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. தாமலேரி முத்தூர்லேருந்து மெக்கானிக் சரவணன், அவர் வந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை நான் சொல்லிடுறேன். புஷ்பலதா அவங்க வந்து சரியான விடைகளை, ஓரிரு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் அவர் சொல்லியிருக்காரு, தெய்வ செயல், பழகும் வகையில் பழகி யானைகளோட பாடும் பாடல், கும்பகோணம், துவாரங்குறிச்சி, நேதாஜி காலனியிலேருந்து ரா சரவணன் அவருடைய பதிவாக இருக்குது. புஷ்பலதா இவங்களுமே ஒரு சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், பாடல்கள்லாம் சிறப்பாக இருக்குன்னு டாக்டர் மோகன்ராஜ் செல்வபுரம் கோவையிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். என்னமோ வரீங்க, ஆனால் பேசதான் மாட்டேங்கிறீங்க. யாரு அப்படின்னு தான் தெரியல. வந்தீங்கன்னா நீங்கள்லாம் பேசணுங்க, அப்போ தான் நான் வந்து இந்த கேள்வியை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுவேன்.

0: நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
1: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் எனக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
2: ஜெய்ஹிந்த்!

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இங்கே சூழ திருச்சூர் பூரம் திருவிழா மறக்கவே முடியாது. அந்த விழா வைபவம் பார்த்திங்கன்னா மிக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விழா சமயம் பல யானைகள் மத்தியில் நான் இருந்தேன். அருகருகில் யானையை பார்த்தாலே ஒரே பிரமிப்பு தாங்க. அதிக யானைகள் ஒரே நேரத்தில் பார்த்து, அடுத்து பட்டாம்பி அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு விழா மறக்கவே மாட்டேன். நான் வந்து கலைத்துறை பணி செய்த போது இதெல்லாம் பார்த்தது. நிகழ்ச்சியை கேட்க ஒரு வரமும் எனக்கு கிடைச்சிதுங்க அப்படின்னு ராம்பிரியன் அவருடைய பதிவாக இருக்குது. ஆலயங்களில் யானை ஏன் அப்படிங்கிற விவரம் அறிந்தவங்க எழுதுங்களேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ரைட்டு, வாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ஐயோ, யாரும் வரீங்க, யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. வணக்கம், இது விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் மேடம்.
0: சேகர் சார், பேசலாமா?
1: வணக்கம் மேடம், சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மேடம் அனைவருக்கும்.
0: நன்றி நன்றி சார், நம்ம போயிடலாமா?
1: நன்றி மேடம்.
0: இப்போ இப்போ அந்த கேள்விக்கான விடையை சொல்றீங்களா நீங்க?
1: நீங்க பேசுறதே எனக்கு கேட்கல மேடம்.
0: நான் நல்லா தானே பேசுறேன், நான் நல்லா சத்தமா பேசுறேனே. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம், நிகழ்ச்சி நல்லா இருக்கு.
0: நன்றி.
2: வளம்னு கண்டுபிடிச்சேன், வளம் அப்புறம் தளம் தாளம் ரெண்டா வளம் கண்டுபிடிக்க முடியல மேடம்.
0: என்னங்க
2: இது வந்து அரியலூர் வீரதுரையாவும் சரஸ்வதி மேடம் வண்டிதான் கண்டுபிடிக்கணும் மேடம்,
0: வேற யாரும் கண்டுபிடிக்கலையா?
2: மற்றவங்க கூகுள் பார்த்து சொல்றாங்க, அது ஒரு அவர் வேஸ்ட் ஆகுது கை.
0: இல்ல அப்படி எல்லாம் இல்ல சார், எல்லாருமே கண்டுபிடிக்காங்க. இப்ப பிரமீலா தமிழ்ச்செல்வன், அப்புறம் ராயப்பேட்டை லலிதா அம்மா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எந்த கூகுள்னாலும் பார்க்க மாட்டாங்க அவங்க. அவங்க அடி தூள் இங்க வந்துதான் ஸ்ட்ரைட்டா சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது சார், இங்க வந்து வேணா கோபி சார் நம்ம விட்டுருவோம். அண்டு மேடம், இப்படி ஏதாவது சுவையான நிகழ்ச்சிகள் மட்டும்தான் வருவேன் மேடம் நான் அப்படின்னு புஷ்பலதா அவங்களுடைய பதிவாக இருக்குது. பிரித்து பிரித்து பிரபாகரன் அவர் வந்து சில விஷயங்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காரு. வாங்க, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க?
3: மேடம் லைன் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, அதுல
0: யாரு நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க மேடம்.
3: நீங்க அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, யார் மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க மேடம்.
0: இல்ல நீங்க யார் பேசுறீங்க நீங்க சொல்லுங்க மேடம். மேடம் நீங்க யார் பேசுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேடம்.
3: சென்னையில இருந்து பேசுறோம்.
0: யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து பேர் என்ன மேடம்?
3: உஷா.
0: உஷா மேடம், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏற்கனவே வந்தவங்களை நாங்க வரக்கூடாதுன்னு
3: நானும் கேட்டிருக்கேன் நிறைய தடவை, வரக்கூடாது வந்த நேரே வரக்கூடாதுன்னு, ஆனா லைனே கிடைக்க மாட்டேங்கிறது
0: மேடம். அதுதான் மேடம், அப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தாதானே மேடம் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நாங்க சொல்றோம்
3: மேடம், அவங்க கஷ்டப்பட்டு.
0: சரி நன்றி மேடம், நன்றி மேடம். நீங்க நேயர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், லைன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் கிடைத்தவுடனே அதற்கான பதிலை சொல்லாமல் வேறு விஷயங்களை பேசும்போது அடுத்தடுத்த கேள்விகளுக்கே நம்மளால் போக முடியாமல் போகுது. அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போகணும்னா நீங்கள் பதிலை முடிக்கணும். வாங்க, வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: உஷா. சின்ன சேலம்
0: மேடம். இப்போ நான் க்வெஸ்சனுக்கு போகலாமா? ஏன்னா நீங்க க்வெஸ்சனுக்கு போறதா இருந்தா நம்ம போயிடலாம். இசையோடு தொடர்புடையது என்ன மேடம்? மேடம் இசையோடு தொடர்புடையது, ரேடியோ கேட்டு பேசினா பேசுறது கஷ்டமா இருக்கும் மேடம்.
4: ராகம் தாளம்.
0: ஓகே, தாளம் அப்படிங்கிறது இடம், வீட்டோட அடுக்கு தரை, இதோடெல்லாம் தொடர்புடையது மேடம்.
4: தலமா?
0: சரி, தலம். மூன்றாவது எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியா இருக்கு, அது என்னன்னு கேட்டிருந்தேன் மேடம்.
4: சரியா தெரியல மேடம்.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு.

0: கொடுக்கலாமா மேடம்?
1: ஓகே மேடம்,
0: நன்றி. காட்டில் வாழக்கூடிய யானைகள் கூட்டம் நிகழ்ச்சியோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு ரெட்டில் ஹயாத் பாஷா அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு அன்னை கணேசனும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் சார், யாருங்க? வணக்கம். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது நிறைவாக ஒரு நேர் அட்டன் பண்ண போகிறேன். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
2: டெய்லர்ஸ் ரோட்லேருந்து ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், சொல்கிறீங்களா விடைகளை?
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: அதான் ஒருத்தர் சொன்னாங்க தாளம். நாங்க
0: சரி, அதே தான் நீங்களும் சொல்றீங்க.
2: அடுத்து தளம் சொன்னாங்க.
0: சரி, ஓகே. சரிங்க சார், அப்ப நானே இப்ப விடைய சொல்லி முடிச்சிடுறேன்.
2: சரிங்க, சரிங்க மேடம்.
0: நன்றி, நன்றி. பொன்னேரி கலீல் அகமத் சொல்லியிருக்காரு, சொக்கத்தங்கம் படத்துலையும் வரும் மேடம், என்ன நினைச்சேன், அந்த யானை பாட்டை போடுங்க கொஞ்சம் அப்படின்னு இருக்காரு. நான் என்ன நினைக்கிறனோ அதான் சார் போடுவேன். பெரும்பாகம் அனஞ்சா சுந்தர் என்னமோ போடுங்க மேடம்னு அவங்களும் போட்டிருக்காங்க. நடராஜன் சுபையா புத்தகரத்துலேருந்து நமக்காக அப்படின்னு 100 மார்க் வாங்கிக்கிங்க மேடம்னு சொல்லியிருக்காங்க. வனஞ்சா சுந்தர் பாட்டு போடுங்க மேடம் அப்படின்னு இருக்கீங்களா? சரிங்க மேடம், ஓகே. இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இசையோடு தொடர்புடையது தாளம் அப்படிங்கிறது, இடம் வீட்டு அடுக்கு தரை இதோடு தொடர்புடையது தளம். மூன்றாவது எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி, அது வந்து தா அப்படிங்கிறது. செழிப்பு மிகுதி நிறைவு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் வளம் அப்படிங்கிறது. அதனால தானே வளமான வாழ்வு வாழும்ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு நான் அடிஷ்னல் குறிப்பு வச்சுருந்தேன், கம்சன் கிருஷ்ணர் இவர்களோடு தொடர்புடைய ஒன்றையும் இதிலேருந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறது, அதுதாங்க வதம் அப்படிங்கிறது. ரைட், ஓகே. தந்தா வளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள். யானையை குறிக்கக்கூடிய சொல் தந்தங்கள் உடையது அப்படிங்கிறது தாங்க இந்த தந்தா வளம் அப்படிங்கிற யானையோட பெயர். நிறைவாக வரக்கூடிய பாடல் இது. இது ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷாலினி பாடிய பாடல், சந்திரபோஸ் இசையில் வைரமுத்துவின் கற்பனை.

ஆமாங்க, நானும் உங்களுக்கு இப்படியே நானும் எல்லோரும் மாதிரியும் தேங்க்யூ சி யூ சொல்லிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் தற்காலிகமாக கிளம்பிக்கிறேன். அப்புறம் உங்களை மீண்டும் நான் வந்து 6 மணிக்கு சந்திக்கிறேன் நேயர்களே. நேயர்களே, நாம் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணிட்டோம். அடுத்த நிகழ்ச்சியை வழங்கிறதுக்காக, அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பூந்தென்றல் இருக்குது, அந்த பூந்தென்றலை உங்களுக்காக வழங்கிறதுக்காக ஆர்ஜே ஆனந்தே தாங்க வந்திருக்காரு.

வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் அப்படியே நம்மளுடைய விபத் பாரதி தமிழகம் 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்க கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மறுபடியான மாலை பொழுது பொன் மாலை பொழுது பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன பேச போகிறோம் எது பேச போகிறோம் அப்படின்னா நான் கேட்க போகிறேன் நீங்கள் பேச போகிறீங்க. நான் அப்படி என்னத்தை கேட்க போகிறேன் அப்படின்னா லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு கலகலப்பாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகம், பரபரப்பில் ஒரு சோகம், ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர். அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சிரிப்பு, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி ஒரு நாள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அஹஹான்னு சிரிச்சிட்டே இருக்கும்போது இப்படின்னு நம்ம வண்டி பஞ்சர் ஆகிற மாதிரி ஒரு நாளைக்கு 25-30 செஞ்சுருப்போம் சவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியுமே இருக்காது, ஆனால் மாறி மாதிரி இருந்துட்டுருக்கும்ல. அப்படி நமக்கு நெருக்கடியான தருணங்கள் அப்படின்றது வந்து டெய்லியும் இருக்கும், லைஃப்பில் வந்து நிறையா நேரங்களில் இருக்கும். இப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தேவை, சில்லாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அப்படி சொல்லிட்டு. அப்படி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நெருக்கடியான தருணம்னு ஒன்று ஏற்படும்போது அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், அப்போது நீங்கள் உங்களை எப்படி ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க? அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டீ சாப்பிடுவோம்ப்பா, இல்லை என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவேன், இல்லை அமைதியாக இருப்பேன், யார்ட்டையுமே ஒரு 3 நாளைக்கு பேச மாட்டேன். அப்படியே வந்து என்னப்பா பேசவே மாட்டேற, அது மனசு சரியில்லையா, 2 நாளாக அப்படிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ பேசுகிறதே வந்து எதை நான் ஒன்று பேசி அதில் நான் அப்புறம் வந்து கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன் ஃப்ரீயாக விடுன்னு சொல்லி எதுக்கு நம்ம பேசவே வேணாம். கோவன்றது கிடையாது, நெருக்கடின்னு ஒன்று உங்களுக்கு ஏற்படும் போது அதை நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க? ஒரு மியூசிக் கேட்பேன், எல்லோரும் உடனே நான் இசை கேட்பேன் அப்படின்றதில்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அப்படி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நெருக்கடியான தருணங்கள் எப்படி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்லாம் பண்ணிப்பீங்க அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் இன்றைக்கி டேட்டில் 13 ஆகஸ்ட் நான் பூந்தண்டல் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடுங்க. நேயர்களுக்கு எப்பயும் எல்லா ஆர்ஜிஎஸும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் தான், தொடர்ச்சியாக கால் பண்ணி காலையிலேருந்து நிறையா காலர் ஷோ பேசிகிட்ருப்பீங்க. அந்த நேயர்கள் வந்து புது புது நேயர்களுக்கெல்லாம் அந்த நம்பரை நோட் பண்ணி அவங்க கால் பண்ணி பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம அவங்களாம் வந்து கலந்துக்கும் அப்படின்னா நம்மளை தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்க நேயர்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷம் நம்ம

0: சந்தோஷம், எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற வேண்டுகோளோட போகலாம். நெருக்கடியான தருணங்களில் நீங்கள் உங்களை எப்படி ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் நேயர் வந்து லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழகம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ரேடியோ வழியுமே பேசும்போது தயவுசெய்து கம்மி பண்ணி பேசுங்க, அப்போ தான் ரொம்ப அழகாக சூப்பராக கேட்கும். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலுக்காட்டுலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: சார், எதா இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் சார்.
0: ஷேர் பண்ணிக்கிறது ஓகே.
1: எனக்கு எவ்வளவு ஒரு சென்னஸான ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் இருந்தாலும் அதையே சரியா போயிடும், ரிலாக்ஸ் ஆயிடுவேன்.
0: ரிலாக்ஸ் ஆயிடுவீங்களா? ஓகே. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: நான் கலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கலா.
2: ஒரு
0: உங்க கோவம் வந்துச்சு அப்படின்னா மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் சார்ஜ் போடாத மாதிரி பேச மாட்டீங்க.

0: அவதான் ரொம்ப சிரிப்பு காட்டுவேன். மூணு நாள் பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் அவளை சிரிப்பு காமிச்சேன்.
1: அது என்ன மூணு நாள், ஏன் நாலு நாள் பேசாம
0: இருந்தேன்னா?
1: ஒரு உங்க கோவம் வந்துச்சு அப்படின்னா மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் சார்ஜ் போடாத மாதிரி பேச
0: மாட்டீங்க.
1: ஓகே, வணக்கம். மீத் பார் தமிழகம் ரேடியோ வாலியூம் தயவு செய்து மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
2: சார் வணக்கம். சார் வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் ஆப் பண்ணிட்டேன்.
1: ஆ சொல்லுங்க.
2: சரி, நலம்பூர்ல ராணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சொல்லுங்க ராணி.
2: சார் எனக்கு வந்து டென்ஷன் ஆச்சு, வேற நரஞ்சு வச்சு டேஷன் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி வச்சு எதுல மெலடியா பாட்டு ஓடுது, எதுல அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் பேசுறாங்க அவங்கள பார்த்து அந்த சேனல் மாத்தி பாப்போம் கேப்போம் சார். நான்
1: இப்ப பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க ஏதோ படத்தோட பஞ்சு டயலாக் சொல்ல போறீங்களோன்ட்டு ஒரு ஆவேசமா ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
3: வணக்கம்
1: விபித் பாரதி தமிழகம். சொல்லுங்க வள்ளி மேம்.
3: நான் வந்து கோமான யாருக்கும் பேச வைக்க மாட்டேன், அமைதியா
1: இருப்பேன்,
3: பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன். எப்ப கோவம் தனிதான், அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டேன்.
1: அப்ப நீங்க சிரிக்கல பேசல
3: காட்டுக்கு மேல காட்டக்கூடாதுல்ல சார்?
1: அதான் நீங்க சிரிக்கல பேசலன்னா நீங்க
3: வந்து அவங்களே வருத்தப்பட வைக்க கூடாது, தப்பு அது.
1: நீங்க சிரிக்கல பேசலன்னா கோவமா இருக்கீங்கன்னு அர்த்தம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம.
3: உங்களுக்கு வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது, என்னன்னு தெரியல, தெரியல இல்ல அங்க மைக் ஸ்லோவா இருக்கானு தெரியல.
1: நல்லா இருக்கு, நீங்க பேசுறது சூப்பரா கேக்குது.
3: ஏன்னு ஸ்லோவா கேக்குது சார்.
1: வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
4: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
4: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன் சார்.
4: நான் வந்து கோவமா இருந்தா சார், நான் வந்து எனக்கு பிடிச்ச பென்ட்ரைவ்ல அதுல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டம் எல்லாம் போட்டு நல்லா கேட்பேன். ஆசை தீர ஆசை தீர கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு விருப்பமான பாட்டம் எல்லாம் வானொலியில அவ்வளவுதான் கேட்க முடியல, எல்லாம் புது பாடல்களா இருக்குதா, அதனால பழைய பாடல்களை நல்லா ஆசை தீர கேட்டு வச்சிருவேன்.
1: ஆசை தீர பாட்டு கேட்பீங்க?
4: ஆமா.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த நேரத்தை கேட்டு பாட்டு பிளே பண்ணலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
5: நல்லா
1: இருக்கேன் சொல்லுங்க பத்மா.
5: எனக்கு வந்து டென்ஷன் ஆனா டிவியில ஒரு பழைய பாட்டு போட்டு கேப்பேன் சார்.
1: பழைய பாட்டு?
5: ஆமா, அதை கேட்ட உடனே கொஞ்சம் மாதிரி ஆயிடும். அப்புறம் வந்து சார்
1: சொல்லுங்க,
5: உசு பேட்டு உசு பேட்டு உடம்ப ரெனகலமா ஆகலீங்க சார் நீங்க.
1: அப்படியா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசுறதுக்கு. பாட்டு வந்துட்டு இருக்கு அரிந்த மரியாதை படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ரஞ்சித் மற்றும் சுஜாதா இவங்களோட குரல்ல ஏழை ஏழை பாட்டு தான் ஸ்னேகன் வரிகளை கேட்டுருவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் வித் பாரதி தமிழகம் 102.3.

0: விசில் சவுண்ட் அப்படி இருந்துச்சுல அந்த பாட்டில். அப்படி ஒரு பாடுறத கேட்டு முடிச்சோம். 5:12 நோக்கி விட்டுருக்க அந்த நேரத்தில் பூந்தண்டரில் பேசிகிட்டு இருக்கோம். கோவன் மட்டும் இல்லைங்க, சோகம் அப்படின்ற இடத்துலையும் கொஞ்சம் நெருக்கடியாக தான் நமக்கு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை கேட்கும்போது ஒரு மாதிரி அப்படியே வெறுமையாக இருப்பாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னா சொல்ல தெரில, ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக என்னன்னே தெரிலப்பா, ஒரே மாதிரியாக இருக்குதுப்பா, ஒரு மாதிரியாக இருக்குப்பா அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிறப்ப எப்படிலாம் நீங்கள் உங்களை சிலாக்ஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேரம் வணக்கம் வித் பார்த்த மழம் யாரங்கிருந்து பேசுகிறீங்க? ரேடியோ வாலியூம்
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம். ரேடியோ வாலியூம் கம்மி பண்ணுங்க தயவு செஞ்சு.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: வேதாரணி மட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலம்
0: நலம் நலம் சொல்லுங்க சிவகுமார் சார்.
1: அதாவது நமக்கு வந்து டென்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா
0: அடுத்தவங்களை டென்ஷன் ஆக்கி விட்டுருவீங்களா?
1: டென்ஷன் ஆக்கி விடுறது இல்ல, அப்படியே கிளம்பி எங்கயாவது வெளியில போயிடுறது. இல்லைன்னா நல்ல ஒரு புத்தகம் கிடைச்சதுன்னா அதை படிச்சுக்கிட்டு
0: இருக்கிறது. புக் அதாவது தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்க புக்கில் வந்து இதில் ஒரு 72 பக்கம் முடிச்சிருக்கோம், 73வது பக்கம் படிக்கலான்ட்டு போயிடுவீங்க. ஆ
1: ஆமாம் ஆமாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்
2: சார், எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா சொல்லுங்க.
2: 400 எபிசோட் கலந்துக்கிட்டேன் சார்.
0: ஓகே.
2: காலையில இருந்து நைட் வரலாம் காத்திருப்பேன் சார் உங்க ப்ரோக்ராமுக்கு. நாங்களா வரவே நினைச்சீங்களா சார்? கோவம் வந்தா நிறைய வல்கர் வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம்.
0: இல்ல இல்ல சார், வர வேணாம்னு சொல்லல.
2: வல்கர்
0: ஒரு நிமிஷம் வர, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் வர வேணாம்னு சொல்ல. தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும்போது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ற ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்டுச்சு. ஃபேஸ்புக்ல கமெண்ட்
2: பண்ணுங்க சார்.
0: ஓகே,
2: உங்க மனசு நல்லது சார்.
0: சொல்லுங்க
2: சார். இது கோபத்து இருக்கேன், வல்கர் வேர்ட் எல்லாரும் பேசுற மாதிரி பேசிட்டேன் சார். ரொம்ப நேரம் பேசிட்டேன், அது 38 வருந்திட்டு இருக்கேன். கோபம் வரும்போது வல்கர் வேர்ட் மட்டும் மனசுக்குள்ள இருந்து கூட வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் சார் நானு.
0: ஓகே, கோபம் வரும்போது பேசாம வந்துட்டா சரிதான் அப்படின்ட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்
3: சார். வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: வசந்த் செயலர், மலையாப்பட்டி, பெரம்பலூர் மாவட்டம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க. சொல்லுங்க வசந்த் சார்.
3: எனக்கு டென்ஷன் ஆயிட்டா கொஞ்சம் தச்சிட்டே இருப்பேன், கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா வேற ஏதாவது வெளியில கிளம்பி கடை வரைக்கும் போயிட்டு அப்படி கொஞ்சம் பேசிட்டு வந்தேன்னா ரிலாக்ஸ் ஆயிடும்.
0: இன்று விடுமுறைன்னு போட்டு போயிருவீங்களா கடைக்கு?
3: இல்ல, ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்க யாராவது
0: வந்து கேட்டா ஒரு டீ குடிக்க முடியுமான்னு சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருவீங்களா?
3: ஆமா ஆமா.
0: ஓகே சூப்பர். ஒரு ஒரு டீ, ஆமா டீ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அது சாப்பிடும் போது அப்படியே மைண்ட் கொஞ்சம் அப்படியே சரியாதா வேற ஏதாவது யோசிப்போம்னு நினைக்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம். இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க துரை சார்.
4: அதான் சார்

0: இந்த கோபம் வந்தாலும் சரி,
1: சோகம்
0: டென்ஷனுக்கு ஆளாக்குனாலும் சரி, இந்த கோபம் எதனால வந்தது, நம்ம நம்ம அதுல இந்த கோபம் வர்றதுக்காக நம்ம மேல தப்பு இருக்கான்னு பார்த்தா அதை திருத்திக்கணும். டென்ஷன் உண்டு போறாங்களோ அவங்கள்ட்ட டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்ம மென்மையா போயிட்டோம்னாக்கா நமக்கு இந்த பிரச்சனைகள் வராது. இதை வளர விட்டோம்னாக்கா நம்ம கூட நம்ம மனசுக்கே ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணிடும், நல்ல நண்பர்களோட இழந்துருவோம். அதனால நான் கூடுமான வரைக்கும் அதுல இருந்து விடுபட்டுறது, இனிமே அந்த மாதிரி சூழல் உருவாகாத அளவுக்கு போயிடுறது. அதை விட்டா எனக்கு இங்க ரேடியோ கேட்கவே கரெக்டா இருக்கு சட்டம்.
1: யாராச்சும் வந்து உங்க யாராவது உங்ககிட்ட வந்து டென்ஷன் ஆகிறானா, அப்படி எல்லாம் கோபப்படாதீர்கள் அப்படின்னு மென்மையா பேசணும்.
0: இல்ல அது கோபப்பட வேண்டியதுக்கு படணும், பட்டா அடிக்கடி கோபப்பட்டா நம்ம விலகிக்க வேண்டியதான்.
1: ஓகே சார், நீங்க விலகிப்பீங்க.
0: நம்ம ஆலோசனை சொல்லிட்டு இருக்க முடியாது,
1: நீங்க எப்படி ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து விலகிப்பீங்க,
0: அப்படிதான் அப்படிதான் ரிலாக்ஸ் ஆகிட்டு.
1: ஓகே, வணக்கம் வித் பாய் தமிழ்ஃபம். லைனில் வண்டியை கட் ஆகிட்டாங்க, ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. பாட்டு வாரணமாயிரம் படத்துலேருந்து ஏத்தி ஏத்தி பாடல் தான் ஹரிஜராஜ் அவருடைய மியூசிக்கில் கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம். பென்னிதயால், நரேஷ், சோலார் சாய், குரலா, நாமுத்துக்குமார் வரிகளில்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: அஞ்சு மணி 21 நிமிஷத்து நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். பூந்தன்றதுல கோபம் கிடையாது, டென்ஷன் கிடையாது, நெருக்கடி அப்படின்றதும் போது நமக்கு வந்து பல சூழல்கள் ஏற்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்கு இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நெருக்கடியான தருணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதத்துக்கு இந்த செலவுக்கு வச்சுருந்தா வேறு செலவு ஒன்று வந்துருச்சே, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நெருக்கடியான தருணங்கள் நிறையா லைஃப்பில் ஏற்படும். அது கோபமாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், நாம் கட்ட வேண்டிய பில்ஸாக இருக்கலாம், அப்படி நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தருணங்களில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதுவுமே யோசிக்காமல் இருந்து என்ன பண்ணலாம், சரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்போம் நம்மளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு, சில்லாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணிப்பீங்க அப்படின்றதும் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பூந்தன்றில் ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், பாட்டு நல்லா இருக்குது, நிகழ்ச்சி மெயின்லாம் போடுறீங்க, எல்லாத்துக்கும் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த நன்றிகளோட கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காருன்னு, கந்த சஷ்டி கவசம் எடுத்து படிப்பேன் சார், அதை படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு ஒரு ஆத்மார்த்தமாக ஆகிடும் சொல்லிட்டு, அதுதான் நெருக்கடியான தருணங்களை நான் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெருக்கடியான தருணங்கள்னா என்ன, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேச வேண்டியதான், என்னடா ஒன்றும் மனசே சரியில்லை, ஏன் சரியில்லை, எதுக்கு சரியில்லைன்னு தெரில, சரியில்லை அவ்வளோதான், ஏதாவது ஜாலியாக பேசுவோம், 5 நிமிஷம் பேசுவோம் அப்படி சொல்லிட்டு நான் பேசுவேன். ஆமாம், உன்னிட்ட ஜாலியாக பேசுறதா எனக்கு வேலையா, எனக்கு 1000 வேலை கிடக்கு, ஃபோனை வைறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லு சொல்லுன்னு சொல்லி அதை அப்படியே ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருப்போங்கிற மாதிரி நண்பர்கிட்ட பேசுவேன். அப்புறம் வந்து தியானம் பண்ணுவேன், நீண்ட தூரம் சைக்கிள் பயணம் எடுத்துகிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடுவேன், வந்ததுக்கப்புறம் தான் எங்கே போயிட்டு வந்தேன்னு வீட்டிலே சொல்லுவேன்ற மாதிரி உறவு முறைகளில் நெருக்கடி ஏற்பட்டால் சகலை இந்த பக்கம் இப்படி இருக்குது, சகலை அந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சகலைக்கிட்ட மனமிட்டு பேசுவேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நெருக்கடியான இன்னும் நெருக்கடிலாம் ஏற்பட்டுச்சுன்னா வடலூரில் வந்து வள்ளலார் சத்யசன்மார்க்கம் அங்கே போயிட்டு வருவேன், அது எனக்கு கொஞ்சம் நெருக்கடியான தருணங்களில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சொல்லி ரீஜா மனோகரன் வந்து என்னுடைய நண்பர் மணலி பகுதியில் பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்களோடு அலைபேசியில் அல்லது நேராகவே போய் பேசிட்டு வருவேன். கொஞ்சம் நெருக்கடினா அலைபேசி, கொஞ்சம் நெருக்கடி லென்த்தாக இருந்துச்சுன்னா நேராகவே போயிட்டு பேசிட்டு வந்துடுவேன். அதுதான் சார் நான் நெருக்கடியான தருணங்களை பண்ணுறதுன்னு சொல்லி சோழி ரீஜா மனோகரன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காலில் கேட்டுடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், இறங்கிருந்து பேசுகிறீங்க. வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், இறங்கிருந்து பேசுகிறீங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: செந்தில் கண்ணன் பேரலம்.
0: செந்தில் கண்ணன் பேரலம்.
1: ஆமாம் சார்,
0: சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
1: கோபம் வந்தா கொஞ்சம் அமைதியா இருக்கும் சார், யாத்தையும் யாத்தையும் பேச மாட்டேன், உட்காந்துருப்பேன், கொஞ்சம் மௌனமா இருந்தா சரி பண்ணிடுவேன்.
0: மௌனமான நேரம் மனசு நல்ல பாரம்னு.
1: ஆமா ஆமா சார், கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்பேன், ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுட்டு அமைதியா பாட்டு கேட்பேன், பழைய பாட்டா கேட்பேன்.
0: சரி சரி,
1: அப்படியே உட்காந்துருவான், அந்த தொட்டு நோர மாட்டேன்,
0: உட்காந்துருவீங்க,
1: அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கோபமா இருக்குன்னு.
0: கோபமா இருப்பேன்,
1: சரி பண்ணுவேன் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம், நெய்வேலி கிழக்கு வந்தியா மரதடிக்குப்பம் சார். அண்ணன்
0: சொல்லுங்க சார். அண்ணன் சார்,
2: அதெல்லாம் டென்ஷனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச பாடல்கள யாருக்கும் பிடிக்காத மாதிரி அதிக சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருந்தோம், அதெல்லாம் பறந்து போயிடும்.
0: இதாவது அடுத்தவங்களை டென்ஷன் பண்ணி விடுறது.
2: ஆமா, அது நமக்கு ரிலாக்ஸ் ஆயிடுதுல.
0: கரடி குப்பத்துல இருந்து மஞ்சள் குப்பத்து கேக்குற அளவுக்கு
2: அரசடி குப்பம்,
0: அரசடி குப்பத்துல இருந்து. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோவை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரன், பாட்டாவே போடுறீங்களே சார் பேர.
3: எப்போதுமே உங்களுடைய அன்புக்கு சொல்லுங்க சார், தலைப்ப சொல்லுங்க சார்.
0: தலைப்பு வந்து நம்ம ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த நெருக்கடியான தருணங்கள்ல எப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்கன்னு.
3: நெருக்கடி

0: கல்யாணக்கணங்களில் முதலில் மௌனம் தான் சார் எனக்கு. அது அது அந்த அந்த நெருக்கடியான சூழல் சற்று மௌனமாக இருப்பேன், ஒரு பதற்றம் பட மாட்டேன். பதற்றம் இருந்தாலே ஒரு ஒரு பயம் வந்துடும். அப்ப நெருக்கடிகள் இப்படி சமாளிக்க முடியும்? அப்போ முதல்ல மௌனமா இருப்பேன், அடுத்தது வந்து ஒரு பதட்டப்பட மாட்டேன், பயத்தை தவிர்ப்பேன், அந்த அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று சற்று ஆலோசிப்பேன். மற்றவர்கள் சொல்வதை விட
1: என்னுடைய பெற்றவர்கள் சொல்வதை கேட்போம் முதல்ல. இத்துடன் என் உரையை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே சார். ஓகே, ரொம்ப நன்றி கால்
2: பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார்த்த தமிழகம். ராஜசேகர் சார்
1: சொல்லுங்க. ராஜசேகர் சார்,
2: கடல்ல சின்னதா வந்தா ரசிக்கிறோம்,
1: சரி
2: பெரிய அளவுல தூரம் போயிடும்ல சார்.
1: ஆமா,
2: அந்த மாதிரி கோபப்படுறவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அமைதியா வேடிக்கை பாக்கணும், அமைதியா இருக்கணும், சிரிக்க கூடாது. பெரிய அலையா கோபம் என்ன தூரம் போயிடணும் சார்.
1: ஓ, இது எப்போ அஞ்சு மணிக்கு யோசிச்சிங்களா? அஞ்சு மணிக்கு யோசிச்சிங்களா டாபிக் சொன்னோடனே?
2: கோபப்படுறாங்களா அப்போ?
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், கோபம் அப்படின்றத மட்டும் கிடையாது, கோபம் சோகம் நம்ம லைஃப்பில் நம் யாரும் நம்மளை கோபப்படுறது கிடையாது. நெருக்கடியான தருணம்னு ஒன்று ஏற்படுது இல்லை, அது கோபமாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம், கோபம் மட்டுமே கிடையாது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி டைமில் எப்படி நீங்கள் சில்லாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்கன்னா பேசிகிட்ருக்கோம். அடுத்த படம் வந்துட்டுருக்கு, மின்னலைய படத்துலேருந்து சங்கர் மகாதேவன் திப்பு, உங்களோட குரல் ஹரிஜர் மியூசிக்கில் ஓ மாமா மாமா பாட்டு வாலிய வரிகளில் கேட்டுடுவாங்க.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேரட்டுக்கும் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எஃப்எம்ல கேட்டு ரசிச்சிருக்கோம். புது நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். நெருக்கடியான உங்களுடைய லைஃப்ல நிறைய தருணங்கள், சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், அன்றாடம் இருக்கும், அப்புறம் ரொம்ப நாளாக அது இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான நெருக்கடியான தருணங்களில் நீங்கள் எப்படி உங்களை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்லாம் பண்ணிப்பீங்க அப்படி தான் பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ராமகிருஷ்ணன் கொடுமங்கண்ணான்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி கேளுங்க சார், இப்போ கேட்டிங்களே, இது ஒரு வாஸ்தவமான பேச்சு அப்படின்ற மாதிரி. நெருக்கடியான தருணங்களை நான் எப்படி என்ன ஆசுவாசப்படுத்தி கொள்வேன், இதை படிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆசுவாசன்னு கரெக்டாக படிச்சிடணும், இல்லைனா அது கொஞ்சம் அப்படி மாறி போயிடும். எப்படின்னா ஆசுவாசப்படுத்தி அது வந்து ஒரு ரைமிங்காக இப்போ நம்ம சொல்லி அவன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். காலையில் எழுந்ததும் வேகம், போக போக ஏற்படும் சோகம், இடையில் ஏற்படும் தாகம், அடாடாடாடாடாடா மேலே போகுது மேகம் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து ஒரு தாகமாக போட்டு, இதெல்லாம் ஏற்படுறதால நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி நிறையா குடிப்பேன். தண்ணி குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று கிடையாது, 2 டம்ளர் தண்ணி குடிச்சிடுவேன். அங்கே சிறுக சிறுக தண்ணி குடிக்கிறது, இவர் 2 டம்ளர் நான் தண்ணி குடிச்சிட்டேன்னா வந்து என்னுடைய கோபம் அப்படியே விஸ்ஸுன்னு பறந்து போயிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தா நிறைய பேர் லைனில் வெயிட் பண்ணிடுறாங்க, இந்த பக்கம் காலையும் அட்டன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது கேட்குது எனக்கு. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
2: சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம். திருநெல்வேலூர் கணபதி சார்.
1: சொல்லுங்க கணபதி சார்.
2: இப்போ கோவமாக இருந்தாங்க, வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க சார். நான் வெளியில் போகலான்னு பார்த்த கோயிலுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாளைக்கு போகலாம்.
1: இது ஒரு நெருக்கடியான தருணங்கிறதால போட்டு முரண்ட தேவையில்ல, போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு ரெஸ்ட் எடுக்கிறீங்க?
2: இல்லை சார், அமைதியாக தான் சார் இருக்கு சார்.
1: அமைதியாக இருக்கீங்களா? ஓகே, அப்படியே அமைதியா இருங்க சார், ரொம்ப நல்லது. வணக்கம் மித்பார் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: சைதாபுரம் ஆனந்த் சார், காலையில இருந்து வரல, இப்ப வரனாரு.
1: வாங்க வாங்க, எங்க போயிருந்தீங்க?
3: நானே கோவம் வந்துச்சு, எங்க நாய பிடிச்சிட்டு வாக்கிங் போயிருவேன் சார்.
1: அப்படியா?
3: ஆமா சார்.
1: கோவத்துல நாய், நீங்க வாக்கிங் போறீங்கன்னா கோவத்துல இருக்கீங்கன்னு அர்த்தமா?
3: கோவம் தஞ்சிரு சார்.
1: அவ்வளவுதான், நாய பிடிச்சிட்டு வாக்கிங் போயிருவீங்க?
3: ஆமா.
1: சூப்பர் சூப்பர் ஆனந்த் சார். வணக்கம் மித்பார் தமிழ் எஃப்எம்.
4: மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம். பண்ணதுக்கு வாய்ப்புகள் உண்டு சார். அப்போ
1: இப்படி சார் மதியம் 12:30 அப்படி வரும்போது அப்பயும் மொட்டமாடி போவீங்களா?
4: இல்ல அப்பெல்லாம் போக மாட்டோம் சார், அப்பெல்லாம் அமைதியா ஏதாவது ரூம்ல உட்காந்துருவோம்.
1: சாயந்தரம் டைம்ல ஏற்பட்டா இப்படி போயிட்டு ஒரு ரிலாக்ஸ்
4: டைம்ல எல்லாம் இல்ல, மொத்தமே டோட்டலாவே ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி டெக்கரேஷன் இருக்கும் இல்ல, அழுத்தங்கள் இருக்கும்
1: இருக்கும்போது
4: அதை ஒரு ரிலாக்ஸ் பண்ணி நம்ம எல்லாமே சுய பரிசோதனை பண்ணிக்கிறது அப்பப்போ நல்லது சார். அப்டேட் பண்ற மாதிரி

0: மொபைல் அப்டேட் பண்றோம்ல, அந்த மாதிரி அது
1: இயற்கையில இருந்து வரக்கூடிய சத்தங்களை கேட்பீங்க.
0: ஆமா சார், ஆமா சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித்பார் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: என்னன்னு ஆமா சார், ஒண்ணு பத்து வரல எண்ணிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அதிகப்படியா அந்த தண்ணி வந்து இன்னும் நம்ம கோபத்தை அதிகமாக்கிடுமா, சூடு ஏத்திரும். அதனால அந்த இடத்துல இருக்காது, ஒரு பத்து அடி தள்ளி போய் நின்று கோபம் பாரு, படிப்படியா குறையினாரு. அது உண்மை, நான் நிறைய வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்.
1: பத்து பத்தா இருக்கேன் சார், பத்து என்னும் பத்து அடி தண்ணி, பத்து அடி தள்ளி. வணக்கம் மீத்பார் தமிழகம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க.
3: அமைதியாக வைத்துக் கொள்ளும் மனிதன், மனது எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ளும் மனிதன் பெரிய போராட்டங்களை
1: வெல்வான்.
3: அந்த மாதிரி
1: எங்க சார் வச்சுக்க முடியுது? அது முடியல தானே, அதான் முடிய முடியுது.
3: ஒரு ஒருநிலைப்படுத்தணும் மனது வந்து அந்த நேரத்தில் ஒருநிலைப்படுத்தி ஒரு புத்தகங்கள் முத்துக்கள் கடலின் அடியில், நீ உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தால் முத்துக்கள் உனது மடியில்.
1: கோபமா இருக்கும்போது இந்த மாதிரி டைலாக் எல்லாம் ஞாபகமே வரமாட்டேங்குது சார் நமக்கு.
3: அந்த சின்ன சின்ன வரியில சிறு வயசுல இருந்து நோட்டு பட்டு எழுதி வச்சுக்கிறேன் சார்.
1: அப்படிங்களா?
3: அதுலயும் அடிக்க ஏறக்கூடாது. ஒரு சின்ன வயசு அந்த தத்துவ வரியில எடுத்து பாருங்களே, ஒன் செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர்ஸ்ல எடுத்து பாப்பேன், ஒன் செகண்ட்ல படுத்துறி பார்த்தா பெரிய பெரிய அப்படி ஒரு சின்ன ரெண்டு ஒன்றரை ஒன்னே கால் அடிதான் இருக்கும். அதுல பெரிய பெரிய அர்த்தங்கள், ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு அந்த.
1: சூப்பர் சார். அதாவது ஒரு கோட், ஒரு ஒரு வாசகத்தை பார்த்தா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் அது அவர் எழுதி வச்சிருக்காரு. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: உடையார் போலைய மஜீன்.
1: மஜீன் சொல்லுங்க சார்.
4: கோபம் கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட இருந்துட்டு போட்டுமா சார்?
1: இருந்துட்டு போட்டுமே,
4: அது ஒரு குணம் தானே சார்.
1: அதான்,
4: அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது.
1: அந்த டயலாக் விட்டுட்டீங்க சார், கோபம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும்.
4: ஆமா, அதனால கூட சில நரம்புகள் தூண்டப்படுது இல்ல.
1: ஓ, நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துட்டு இருக்கு, த்ரீ மூணு படத்துலேருந்து அனிருத், நதிஷா தாமஸ், மாலவிகா மனோஜ் இவங்களோட குரல்ல, அனிருத்தரோட மியூசிக்ல கமான் கேர்ள்ஸ் பாடல் தான் வந்துட்டு இருக்கு. தனுஷ் அவரோட வரிகளை கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
1: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் எனக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அது சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. அப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
2: ஜெய்ஹிந்த்!

0: 5:41 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் பொந்தண்டல். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. முத்துமாரி கொறுக்குப்பட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து சார் கோபம் இந்த நெருக்கடி இப்படிலாம் வரும்போது ஃபோன் எடுப்பேன், அப்படியே வந்து கவுண்டர் மணி சிந்தியில் அவங்களுடைய காம்பினேஷன் வந்து காமெடி பார்ப்பேன். அது பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படி நான் கொஞ்சம் நேரம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் மறந்து போயிடும். அவ்வளோதான், அந்த நெருக்கடி மறந்துடும். அப்புறம் ஏதாவது ஒரு யோசனை எனக்கு வரும், அதனால் அதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. திருமலை அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெருக்கடியான தருணங்களில் வந்து யார்ட்டெல்லாம் பேச மாட்டேன், மனம் விட்டு பேசுறது நம்ம ஒரு நெருக்கடியை சொல்லி அவன் ஒரு 550 நெருக்கடியை சொல்லி எதுக்கு ஒரே இளையறி நெருக்கடியாக இருந்துக்கிட்டு எதுலேயும் போக மாட்டேன். பஸ் இருக்குது பார்த்தீங்களா, பஸ் அதில் ஏறி அப்படியே எங்கே போகிறனே தெரியாது, அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டே இருப்போம். அப்படியே அந்த பஸ்ஸில் பயணம் போயிட்டு வரும்போது இறங்கினதுக்கப்புறம் தான் ஓ இங்கே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி. அதனால் பஸ்ஸில் பயணம் போயிட்டு வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் இந்த பயணங்களின் போது கொஞ்சம் நெருக்கடி எனக்கு கம்மியாக வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கலைதுரைராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுந்தர பெருமாள் கோயிலேருந்து, சார் என்ன சார் நீங்கள் எனக்கு இதெல்லாம் இந்த நெருக்கடிலாம் பேரிக்காய் சாப்பிட்ற மாதிரி சார், பேரிக்காய் ரொம்ப பிடிக்கும் போல இது கலைதுரைராஜன் அவருக்கு, பேரிக்காய் சாப்பிட்ற மாதிரி, அதனால் எங்கேயாவது போயிட்டு வருவோம் கிளம்பி, அவ்வளோதான், அது ஒரு நெருக்கடின்னு கிடையாது. சரி கொஞ்சம் நெருக்கடியிலேருந்து அந்த மாதிரிலாம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக போயிட்டு வரோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்த நேரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்போம். வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம், யாருங்கிறத பேசுகிறீங்க? வணக்கம், ரேடியோ வலிமை தயவுசெய்து கம்ப்யூட்டர் பேசுகிறீங்கன்னா நல்லா அழகாக கேட்கும். வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
0: கோபால் சொல்லுங்க. கோபால் சார்,
1: எனக்கு நெருக்கடி காலம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அழுந்துருவேன்.
0: அழுதுருவீங்க?
1: அப்புறம் அப்படி இல்லைனாக்கா ஹோம் தியேட்டர்ல 70, 80, 90 இந்த பாடலாம் வச்சிருக்கேன், 1000 பாட்டுக்கு மேல,
0: 1000 பாட்டு,
1: அதெல்லாம் போட்டு அழகா சவுண்ட் கம்மியா வச்சு, சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தி யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்கள ஒண்ணு வரவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் கடை
0: வச்சிருக்கேன்,
1: இது ஃபேக்ட்ரி, இது ஸ்டேஷனரி அண்ட் புக் ஸ்டால், அதனால வரவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வரவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க நான் பழைய பாட்டு போட்டுக்காக அவர் சோகத்துல இருக்கிறாரு, அவரை யாரும் டென்ஷன் பண்ணக்கூடாது, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க.
0: சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எனக்கு வந்து நான் எத்தனையோ ஃபாலோ பண்ணிட்டேன், நான் இருந்தா கூட அமைதி 99% தான் வருது, 1% கூட டென்ஷன் இருந்துக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்பெல்லாம் டக்குனு பீரோவை திறந்துருவேன்.
0: பீரோவை திறந்து
2: பணம் இருக்கும், 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய்
0: இருக்குல்ல,
2: மொத்தம் எண்ணினே இருக்கும். அது பார்க்கும் போது பொருள் இல்ல, ஆட்சி உலகம் இல்லைன்னு சொன்னாங்க
0: இல்லைங்களா,
2: பணத்தை பார்க்கும் போது கொஞ்சம் அமைதி வருது. அடுத்தது இந்த நிலம் மனை வீடு எல்லாம் இருக்கிறது, டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, இதெல்லாம் படிச்சுதான் இருக்கேன். இதுவும் அப்படி இல்லைன்னா போட்டோ, இந்த திருமண வயது போட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து பார்த்துனே இருப்பேன். அப்போ எல்லாமே இதெல்லாம் அந்த கோபம் வேகம் எல்லாம், கோபம் போகும், கோபம் சாகும், கோபம் வேகும், உடனே அமைதி வந்து விடையா.
0: வாய்ப்பு பரவாயில்ல சார், உங்க பீரோவை திறந்தா பணம் அதனால நில பத்திரம் அதெல்லாம் வருது, நம்ம பீரோவை திறந்தா பழைய சட்டை தான் வருது. வணக்கம்
3: சார. வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: அம்பத்தூர்ல தேவராய் பேசுறேன்.
0: அதுவே அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடும், அப்புறம் விட்டுருவாங்க.

0: 5:42 ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் பூந்தன்றல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு நெருக்கடியான தருணம் ஏற்படும் போது அதை எப்போல்லாம் நீங்கள் ரிலாக்ஸ் சில்லாக்ஸ் பண்ணிப்பீங்க, எப்படிலாம் பண்ணிப்பீங்க அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேயர் வந்து லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஆனந்த் சார்.
0: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
1: இப்ப பாருங்க, லைனே கிடைக்காது. 5:45 இருக்கு, அதுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு.
0: லைன் கிடைக்காதே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு?
1: ஆமா, இல்ல அது மனசு ரொம்ப கவலைப்பட்டா ஃபர்ஸ்ட் அழுது தீத்துருவேன் சார். நல்லா
0: இப்ப அழுதீங்களா நீங்க? லைன் கிடைக்கலன்னு
1: அழுதுருவேன். ஆமா, அழுதுட்டு அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆன் பண்ணி பழைய ஓல்டு சாங் மாதிரி கேட்பேன். எம்ஜிஆர் ஐயா பாடல்கள் தான்.
0: ஓ ஓ ஓ ஓ, பாட்டு கேக்குறது?
1: ஆமா சார், பழைய பாடல்கள், அதுவும் குறிப்பா எம்ஜிஆர் ஐயா பாடல் தான் கேட்பேன்.
0: ஓகே.

0: சூப்பர். வணக்கம் மித்பார் தமிழ் ஃபார்ம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஜெகண்டிலிருந்து கலிலம் பேசுறேன் சார். சனிக்கிழமை வந்து அதோட இப்பதான்
0: ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க கலிலம்.
1: எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது மாதிரி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி
0: ஃப்ரெண்ட்ஸ்
1: எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசி ஒரு வாய்ஸ் பேசுறேன். யாரையும் வர மாட்டேன், கொண்டே வர மாட்டேன், யாரும் இருந்தாலும் சரி சும்மா வர மாட்டேன்டா, நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி நீங்க இருக்க. உன்னோட அக்கிரமத்துக்கு அளவே இல்லையாடா, இது போல பேசணும்னு வச்சுங்க.
0: அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்களா? ஓகே,
1: நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் உதயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பட்டம் முருகம்மன பிடிவில் இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க உதயா சார்.
2: நம்ம நிகழ்ச்சி தான் நல்லா இருக்கு. அப்படியே இருக்கும்போது நாங்க வேற இருக்கும்போது ரிலாக்ஸ் ஆகுறது, ஏதோ ஒரு காமெடி கும்படி பாக்குறது,
0: ஏதோ ஒரு காமெடி கும்படி.
2: ஆமா, அப்படியே கொஞ்சம் இல்லைனா மனசு ரிலாக்ஸ் ஆகும். கோயிலுக்கு கீழுக்கு போவோம்.
0: கோயிலுக்கு கீழுக்கு என்ன சார் அப்படியே வருது? காமெடி கும்படி கோயிலுக்கு கீழு.
2: ஆமாங்க, அப்படியே போனா பத்து பேர் அப்படியே பார்த்தோம்னா ரிலாக்ஸ் ஆகலாம்ல.
0: ஓ, அப்படி வரீங்க. ஓகே, சூப்பர் சார். மக்களை நண்பர்களை சந்திச்சா ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்றாரு. வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசலாம், லைன்ல தான் இருக்கீங்க.
3: ஸ்ரீகாந்தியம். சுப்ரமணியன்.
0: சொல்லுங்க சுப்ரமணியன் சார்.
3: சார், எனக்கு கோவம் வந்ததுனாக்க ஒரு நாள் ஃபுல்லா காத்திருந்து நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து வீட்டுல படுத்துருவேன் சார்.
0: கோவம் வந்தா ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி நைட் ஷோக்கு போவீங்களா? ஓகே, ரேடியோ வாலியூம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா கேட்கும்.
3: படம் பார்த்ததுனால கோவம் மறந்து போயிடும்.
0: ஓகே சூப்பர். ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி நைட் ஷோ தான் பார்ப்பேன். பகல்ல எல்லாம் போன கோவம் அதிகமா இருக்கு.
4: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
4: சூப்பரா இருக்குது, நிகழ்ச்சி கேட்டுருந்துருக்கோம்.
0: சரி
4: சார், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சா. எங்க மீன் தொட்டி கழுவுவோம் சார்.
0: மீன் தொட்டி கழுவுவீங்களா?
4: நாளை மொட்டை மாடியில செடி வச்சிருக்கோம் சார்.
0: சரி,
4: மல்லிகை செடி எல்லாம் செடியும் பாரம்பரியமா மருந்து எல்லாம் தொழிச்சு விடுவேன், கிளீன் பண்ணுவேன். அப்புறம் சார், நம்ம ரேடியோ வந்துடும் சார் மொட்டை மாடி மேல.
0: அதையும் எடுத்துட்டு போயிருங்க.
4: எனக்கு வராது சார்.
0: ஓகே, மீன் தொட்டி சுத்தம் செஞ்சா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க.
4: நன்றி நன்றி.
0: வணக்கம் மித்பார் தமிழ்ஃபம்.
5: வணக்கம்
0: வணக்கம். பேசுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ராஜலட்சுமி.
5: நான் ஃபர்ஸ்ட் எப்பொழுதும் செய்யறத விட கொஞ்சம் அதிகமா அன்னைக்கு வேலையை செய்வேன்.
0: அதிகமா இல்ல, மத்த நாள் கம்மியா செய்வீங்க.
5: அந்த ஒரு வெறி தனமா செய்யறது மாதிரி எக்ஸ்ட்ராலியா ஃபுட் தயார் பண்றது வொர்க்க கொஞ்சம் அதிகமாக்கிவேன்.
0: இதுக்குன்னே வீட்டுல கோவப்படுத்தி விடுவாங்களே வேலை அதிகமா செய்யறதுக்குன்னே.
5: இல்ல இல்ல, அந்த ஒரு மனச வந்து ஒரு இதான் நம்ம லேசா ஆக்கிக்கணும்னா அத மாதிரி. இப்ப காத்தால ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்குதுன்னா டிஃபன் வேலை முடிஞ்சதும் லஞ்சுக்கு வந்து எப்பொழுதும் செய்யறத விட கொஞ்சம் அதிகமா ஏதாவது பொரியல் வறுவல்னு ரெண்டு மூணு ஐட்டத்தை கொடுத்து சாப்பாடு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு பார்க் அல்லது பீச்சு அந்த மாதிரி கிளம்பி போயிட வேண்டியது.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துட்டு இருக்க மம்பட்டியான் படத்துல இருந்து பாடல் தமன் அவருடைய இசையில நாமத்துக்குமார் வருகையில் தமன், ஸ்ரீவர்தனி, மேகா, ஜனனி, ரீதா இவங்களோட குரலை கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: 5:55 ஆகிட்டு இருக்கு. அப்படியே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெருக்கடியான நேரத்தில் வந்து என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கார் சார், சைக்கிள். அந்த சைக்கிள் வந்து எப்போ அடிக்கடிலாம் எடுக்க மாட்டேன், அப்படியே வச்சிருப்பேன். திடீர்னு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் நான் ரொம்ப நெருக்கடியாக இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்ற மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கேயா பார்க் பக்கமாக போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த மக்களை பார்த்துட்டு அந்த மக்கள் கூட்டம் வாக்கிங் போகிறாங்க, பரவாயில்ல நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு திரும்பி வந்துடுவோன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அப்போ ஐநாவரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இருக்குது சார், இருக்கவே இருக்குது இளையராஜா சார் பாட்டு, அதை போட்டுட்டு அப்படியே கேட்க ஆரம்பிச்சேன்னா ஒரு பாட்டு கேட்கலாம்னு நினைப்பேன், அது போய் முடியும் ஒரு 15 பாட்டில் அப்படின்ற மாதிரி எனக்கு இளையராஜா சார் பாட்டு கேட்டேன்னா அந்த நேரத்தில் வந்து எனக்கு இருக்கிற நெருக்கடியெலாம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோபமோ நெருக்கடியோ அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதியாக இருக்கிறது தான் வந்து எனக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், எமோஜி, கமெண்ட்ஸு, லைக்ஸ்லாம் கொடுத்துருங்க. நன்றி கூட. இந்த ஒரு நேரத்தை கேட்டு நம்ம நிகழ்ச்சி அப்படியே நிறைவு பண்ணிக்கலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ட்ரை பண்றேன் சார், லைனே கிடைக்கல.
0: அப்போ 5 மணிலேருந்து ட்ரை பண்ணி பல பேர் டென்ஷன் ஆயிருக்கீங்களோ?
2: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பள்ளத்திலிருந்து பாக்கியராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க. எனக்கு கோவம் வந்தனா எங்களுக்கு ஆடு மாடு தான் அதிகமா இருக்கு சார். சரி.
0: நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழ் 102.3 மனங்கிறது முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிலையத்தில் நேரம் 6 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 உடன் இணைந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் தசாவதாரம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது சாதனா சர்கம் மற்றும் கமலஹாசன் பாடிய பாடல். ஹிமேஷ் ரேஷ்மியாவின் இசையில் வரக்கூடிய பாடல்.

அவதாரம் பத்திலும் அழகான தத்துவமாய் விளங்கி அருள் புரியும் திருமால் புகழ் போற்றும் பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்கினோம். இனி பக்தி மாலையில் தொடர்ந்து வரும் கூடிய பாடல் அருணா சாய்ராம் பாடிய பாடலது. கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் பா விஜயன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திற்காக வரக்கூடிய பாடலது. ஜெகமதில் எங்கும் அழகு தங்க அகிலத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் அம்மனை போற்றி வரும் பாடலது.

இறையருள் போற்றும் இன்னசியாய் எல்லரும் தோறும் நல்லரும் போற்றிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

நாடிய பொருள் கைகூட ஞானமும் புகழும் உண்டாக ராமனை போற்றி வந்த அந்த பாடலை கேட்டும். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பி சுசீலா பாடிய பாடல், வி குமார் இசையில் வாலியின் கற்பனையில். இது மங்கள நாயகி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். உலகளந்த வல்லவன் வண்ணமயில் வாகனன் வள்ளி தெய்வானை மணவாளனை போற்றி வரும் பாடல்.

இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் கே ஜே யேசுதாஸ் மதுரை டி ஸ்ரீனிவாசன் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில். இது ஸ்ரீராகவேந்திரா படத்திற்காக.

0: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
2: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேர்களே, இன்றைய பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில தசாவதாரம், மூக்குத்தி அம்மன், ஸ்ரீ ராமபக்த ஹனுமான், மங்கள நாயகி, ஸ்ரீராகவேந்திரர் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுக்கிட்டோம். பக்திமயமான இந்த மாலை பொழுதில் இதுவரை நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்து நிறைவு பெற்றது.

0: திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் 2வது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி

0: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாருதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான இரண்டு நாள் பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிகள்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும், இவங்க சொல்லிக் கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
0: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல் துறை சார்பில் தேசியக்கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா ஹரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு மணி 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். இன்றைய என் விருப்பம் தரும் முதல் பாடல் இனியவளே படத்திற்காக வரக்கூடிய பாடல். அது அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். தேவாவின் இசையில், தாமரையின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இங்கே பக்தி மாலை நிகழ்ச்சியிலேருந்து அப்படி நேயர்கள் போட்ட மெசேஜை பார்த்துடலாம். சூளை ரீஜா மனோகரன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வாரியாங்காவல் கதிரவன் வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆரம்ப பக்தி பாடல் முகுந்தா முகுந்தா, அந்த கிருஷ்ணா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி தெய்வத்தை வணங்கக்கூடிய நேரத்தில் இந்த பாடலை கேட்பதுக்கு இனிமையாக இருக்குன்னு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தச அவதாரம் படத்திலிருந்து வந்த பாடல் சூப்பர்னு திருமழி இசை அஸ்வினி நாகராஜ் மங்களகரமான மாலை வணக்கத்தையும், பக்தி மாலை நிகழ்ச்சியில் முகுந்தா முகுந்தா மகிமை அற்புதம் இந்த மாதிரியான பக்தி பாடல்கள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து விட்டேன்னு கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. மதுரை சோ சண்முக சுந்தரம் மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் இவங்களுமே ராகவேந்திரா பட பாடல் இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதே ராகவேந்திரா பட பாடல் ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. மாலை வணக்கம் பக்தி தரும் சக்தி மாலை, முக்தி அளிக்கும் இன்பச்சோலை, பரவசமூட்டும் பா மாலை, பகிர்ந்த பண்பலை இனிய வேளை நன்றி அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்கள்லாம் இந்த பக்தி மாலை நிகழ்ச்சி அற்புதமா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராகமழை நிறை என் விருப்பம் தாளம் போட வைக்கும் இருக்கும் கிறங்க வைக்கும் பாடல்கள் சுவை, ரிதங்கள் நிறை கீதங்கள் அவை தரும் பண்பலை நாத அலை, ரசிக்கும் வண்ணம் தேனலை இன்பம் தரும் மாலை நிகழ்ச்சி அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய இன்னொரு பதிவுமே கூட முகமது பிலால் அயனாவரத்திலிருந்து இன்றைய பாடல்கள் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. என் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் அப்படியே என்னை மெய்மறக்க செய்தது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நேயர்களுமே தனி சிறப்போடு அவங்கவுங்க ஸ்டைலில் நிறைய பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை இவங்க வந்து பக்தி பாடல்கள் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே அவர்களுக்கு மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் ஒரு நாளாவது வானொலியில் பேசி பார்க்கணும்னு பார்க்குறேன், தொடர்பு கிடைப்பதில்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டும் ரொம்ப வழக்கமாக வானொலியை குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கீங்க. பாலகிருஷ்ணன் சார், சார் எதுக்குமே வருத்தம் வேண்டாம், இன்னைக்கு அவங்களுக்கு நாளைய நாள் நமக்கானது ஆகட்டும் அவ்வளோதான். ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா இவருமே நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கொருக்குப்பேட்டையிலேருந்து முத்துமாரி, நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லா

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இனி நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது சிங்காரவேலன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, கற்பனை பொன்னடியான்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நாம் இதுவரை கேட்டோம் என் விருப்பம், நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். இதோ தேன் போன்ற தித்திக்கும் கானங்கள் திகட்டாமல் காற்றலையில் வளம் வர காத்துட்ருக்கு. அது வகையில் நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் கண்டுகொண்டேன் இந்த படத்திற்காக சித்ரா பாடிய பாடல். இது ஏ.ஆர். ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

இங்கே வந்து ஹாப்பி ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் டூயிங் கிரேட், என் விருப்பம் நல்லா இருக்குது அப்படின்னு தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் அவர் சொல்லியிருக்காரு. கோடம்பாக்கத்துலேருந்து ரமா அவங்களும் எல்லா பாடல்களும் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முகநூல் பக்கத்தோட பதிவுகளை நீங்கள் படிக்கிறது சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த பதிவுகளை பாருங்கள் சார். சுந்தர பெருமாள் கோவில் கலை துரைராஜன் அவர் சொல்லியிருக்காரு, நம்மை சுற்றி சூழலை அறிவோம், இதை கேட்க ஆவலை காத்துக்கிட்டு இருக்கோம்னும் கலை துரைராஜன் அவர் சொல்லியிருக்காங்க. திரைகாணம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களே வரவேற்கிறோம் அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவர் சொல்லியிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி தூது செல்வதாரணி அந்த பாடல் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டையிலேருந்து திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்களாம் அந்த தூது செல்வதாரடி அந்த பாடல் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பக்தி மாலை பாடல்கள் அனைத்தும் அருமை, தச அவதாரம் இந்த பாடல் சிறப்பு என்னவென்றால் முகுந்தா முகுந்தா டியூனுக்கு தான் போட்டு எழுதப்பட்டது. அப்போது கிரேசி மோகன் இதற்கு எப்படி முதல் வரி எழுத போகிறார் வாலி அப்படின்னு யோசிச்சிருக்காராம். பெருமாளுக்கு நிறைய பெயர்கள் உண்டு, அப்போது எழுதிய பாடல் தான் அந்த முதல் வரி முகுந்தா முகுந்தா அப்படின்ற பாடல். கிரேசி மோகனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, வாலி சார் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காருல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இசை வந்து இமேஷ் ரேஷ்மியா, ஐனாபுரம் அப்பு டைலர் அவர் சொல்லியிருக்காரு. முகமது பிலால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐனாபுரத்துலேருந்து நன்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் சார் மயிலை பட்டாபி சார் ஒரு ரெண்டு மெசேஜ் போட்டிருந்தாரு, போட்டுட்டு அவராகவே நான் படிக்கிறதுக்குள்ளேயும் டெலிட் பண்ணிட்டாரே.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 செய்தி அறிக்கை தமிழில்.

தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபாலன். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி

0: நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலுசேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில், கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணையத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகள

0: உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிடவுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 3/2 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிடவுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 7:25.
2: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம்.
4: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
5: பக்தி இசை பாடகர், இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
2: நாளை இரவு 8:10
5: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேது சேஷன்.
1: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
2: ஜெய்ஹிந்த்!

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நாம் நேர்களை நாம் இசையோடு இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:30. நேயர்களினை கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எதுவுமே நமது கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதாவது எந்த பழக்க வழக்கமும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி மீண்டும் அதிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. உதாரணத்துக்கு மது புகை போன்ற போதை பழக்கங்கள் அல்லது ஏதாவது ஒரு பழக்கம், அடிக்ஷன் என்பது நமது வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். சரி, ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அதிலிருந்து மீள நாம் என்ன செய்யணும்? நீண்ட நாட்களுக்கு மருந்துகளை பயன்படுத்துவதால் உருவாகும் விளைவுகள். சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டாதான் ராத்திரியில் தூக்கமே வரும். சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சில மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரையில் சாப்பிட்டுட்டு உடல்நிலை சரியான பிறகும் அந்த மருந்து வகைகளை சாப்பிடணும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த நேரத்துக்கு அவற்றை சாப்பிடலனா ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி இருக்கும். அல்லது அதை சாப்பிடாததுனால அடுத்து எந்த வேலையும் ஓடாது. அப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க. முத்துக்குமார் சார், பழக்கமாதல் என்பது ஒரு மருந்தை அடிக்கடி உபயோகப்படுத்திய

0: தால் ஏற்படும் மனரீதியான விளைவு. அது ஓர் அன்றாட நிகழ்வாகி பயன்படுத்தும் வரை மன திருப்தி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அடிமையாதல் என்பது நீண்ட நாட்கள் பயன்படுத்தியதால் ஏற்படுவது. உடல் மன ரீதியான விளைவுகள் உடனடியாக அதை பயன்படுத்த உங்களை தூண்டும். அதை பயன்படுத்தாமல் உங்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாத நிலை உண்டாகிவிடும். பழக்கம் நமக்கு தீமைகளை தரக்கூடியது என்பதை தெரிந்தும் அதற்கு அடிமையான பின்னர் உடனடியாக விட்டுட முடியுமா? முடியும். ஆனால் அதற்கு நிறைய பாடுபடணும், மிக நீண்ட பாதையில் பயணிக்கணும். பல நேரங்களில் அது நடக்காதுன்னு பலரும் நினைப்பதுண்டு. அப்படி அல்ல, மன தைரியம் வேண்டும், மன திடம் நம்பிக்கை வேண்டும். நம்மளால் முடியும்னு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். அதாவது அந்த வேண்டாத தேவையில்லாத பழக்கத்தை விடுவதற்கு தயாராக இருந்தால், அதற்கான முயற்சிகளை விருப்பத்துடன் செய்தால், அது எவ்வளவு மோசமான விடுபட முடியாத பழக்கமாக இருந்தாலும் இலக்கை அடைந்துவிட முடியும். இதற்கு குடும்பம், நாம் வாழும் சமூகத்திடமிருந்து உதவிகளும் ஒத்துழைப்பும் பல நேரங்களில் தேவைப்படும். வெற்றி கிடைக்கும் என நம்பணும். மீண்டு எழுவதற்கான முயற்சிகளை இன்றே தொடங்கணும். ஆகா, இதற்கு அடிமையாயிட்டோமேன்னு மனம் நொந்து இருக்கக்கூடாது. பலரும் புகைப்பிடிப்பது மது பழக்கத்துக்கு தங்களை அடிமையாக்கி தங்களையும் தங்களது குடும்பத்தாரையும் சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதற்கான நிவாரண சிகிச்சை மையங்கள்லாம் கூட இப்போ செயல்படுது. வம்ப எப்படி விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா முத்துக்குமார் சார். இந்த பழக்க வழக்கங்கள்னால அவர்களுக்கு மட்டுமா, அவர்களது குடும்பத்துக்கு மட்டுமா பாதிப்பு? நாம் வாழும் சூழலுக்கும் தான். புகையினால் சூழல் சீர்கேடு அடையிறத பார்க்குறோம். மது பழக்கத்தினால் நமது நிலம், நீர், காற்று எல்லாமே சீர்கேடு அடையிறத கண்கூடா பார்க்குறோம். வாழ்க்கையில் மாற்றத்திற்காக அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களின் பண்புகளை மாற்றியமைக்க வேண்டும். பிரச்சனையை ஏற்படுத்தும் பண்புகளை எவ்வளவு விடுகிறீர்களோ அதை பொறுத்தே உங்களின் முயற்சி வெற்றியடையும். இந்த மாதிரி தேவையற்ற பழக்க வழக்கங்கள்னால பெற்றது என்ன, இழந்தது என்ன அப்படின்னு ஒரு அட்டவணையை உருவாக்கணும். அதன் மூலம் அந்த பழக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய தெளிவான சிந்தனை உருவாகும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 7:35.

0: பாட்டும் பயணமும்.
1: இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில எப்படி பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம்னா, விறுவிறுப்பான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அதுவும் 78-80கள் இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விறுவிறுப்பான பாடல்கள் வந்திருக்கு. சில நேரங்கள்ல அதை கேட்கறதே இல்லை இல்லையா. நீ கேட்டுருவோம். சிட்டுக்குருவி இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், இளையராஜாவின் இசையில், வாலியின் கற்பனையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்வோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்.

ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கு இல்லையா. அடுத்த பாடல் என்ன பாடல், நடைய மாத்து அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, சங்கர் கணேஷ் இசையில், இது கன்னி பருவத்திலே படத்திற்காக.

0: பொண்ணு கிழக்க போற இலாட்டம்மா கொடுதி நாக்கு
1: அம்மன் போன நின்னா கவலை இல்லை ஏதாச்சும் பண்ணி கண்ணீர்

நிலைத்த நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 20 இங்கே சூளை ரீஜா மனோகரன், வாரியங்கால்லேருந்து கதிரவன் வசந்தி குளஞ்சிநாதன், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க பாட்டும் பயணமும் நிகழ்ச்சிக்கு. சி முகமது மிலால் அவர் ஐனாவரத்திலிருந்து முதல் பாடல் சித்துக்குருவி இந்த பாடல் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலேருந்து அவங்களுமே அந்த பாடல் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா தேவி இவங்க வந்து இந்த பாடலை கேட்டு ரொம்ப வெகுநாள் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் வானொலியில் ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறேன், தியேட்டரில் பார்த்த அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. நடைய மாத்து காலம் கடந்த பாடலுங்க இதெல்லாம் அப்படின்னு கமலாவர்தன் அவங்களுடைய பதிவா இருக்கு. பொன்னல்ல பொன்னல்ல அந்த மூக்குத்தி அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து கல்யாண பந்தல்ல போடக்கூடிய பாட்டுங்க. எங்க அம்மா காலத்துல கேட்ட அந்த பாட்டை நான் இப்பதான் கேட்கிறேன் விவத் பாரதி மூலமா அப்படின்னு கும்பகோணம் வானொலியிலையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கும்பகோணம் ஜெயஸ்ரீ அவங்களுடைய பதிவா இருக்கு. ஆமா, நீண்ட நாள் கேட்ட பாடல்களா கேட்டுட்டு இருக்கோம். நடைய மாத்து இந்த பாடல் சூப்பர் கலக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டோம் அப்படின்னு நான் படிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு எங்க போயிடுதுன்னே தெரியல. இவங்க அது தொடர்ந்து சுகுணா அவங்கள தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களுமே இந்த பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க.

ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டும் பயணமும் இரண்டு பாடல்களும் ரொம்ப அருமையாக இருந்தது மேடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் திருப்பியும் வருவீங்க, அடுத்த நிகழ்ச்சியில் என்ன மாட்டு வண்டி கூப்பிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்குமே. என்ன அயனாவரத்துலேருந்து அப்போ அவர் கேட்டிருக்காங்க. சிட்டுக்குருவி இந்த படப்பாடல் சூப்பர்னு, ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவருடைய பதிவாக இருக்குது. புஷ்பா இவங்களுமே பாட்டும் பயணமும் இந்த பாடல்கள் ரொம்ப அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரைட்டு, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் என்னவாயிருக்கும் அப்படின்னா, பஞ்ச கல்யாணி இந்த படத்திற்காக கேட்க போறோம். மலேசியா வாசுதேவன் வாணிஜெயராம் பாடிய பாடல் இது. ஷாமோட இசையில புலவர் சிதம்பரநாதன் இயற்றிய பாடல் இது.

சிட்டுக்குருவி, கன்னி பருவத்திலே, பஞ்ச கல்யாணி இந்த மூணு படத்துல இருந்து பாடலை கேட்டு ரசிச்சிட்டோம். நடைய மாத்து இந்த பாடல் சூப்பராக இருந்தது. கலக்கல் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயம் இந்த பாடலை பார்த்துருவங்க. ஒரு விரல் கிருஷ்ணா ராவ் வரும், ஆனால் வராது அப்படிங்கிற டைலாக் காமெடி இருக்கு பாருங்க, அதனாலேயே பார்ப்பேன்னு சுகுணா தேவி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதே பாடலை ரசித்ததா அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி போட்டிருக்காங்க. மாலை நேர உற்சாகத்தில் நடைய மாற்றி விட்டீர்களே, ஆட்டம் போடும் பாடல் தேர்வுகள் சூப்பர்னு செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பாட்டும் பயணமும் பாடல்கள் செவிக்கு இனிமை அப்படின்னு காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பாட்டும் பயணமும் இரண்டு பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருந்தது. இதற்கப்புறம் எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஐநா வரும் அப்போது அவருடைய பதிவும் இருக்குது. புஷ்பா அவங்க வந்து பாட்டும் பயணமும் பாடல் அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சிட்டுக்குருவி பாடல் சூப்பராக இருந்ததுன்னு ஹயாத் பாஷா அவரும் பதிவு பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டையிலேருந்து திருஞானம், தினா, ரமேஷ், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா இவங்கெல்லாமும் அந்த நடைய மாத்து அது சூப்பர் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாம் காலம் கடந்த நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே தானே இருப்பேன் அப்படின்னு கமலாவரதன் அவங்களுடைய பதிவு. பஞ்சகல்யாணி படப்பாடல் சூப்பரோ சூப்பர், ஆமனுக்கு தோட்டத்தில் அந்த பாடல்னு புஷ்பா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ அவங்க 8 வயசுலேருந்து இலங்கை வானொலியை கேட்டுட்டு இருப்பேன் மேம், அது மாதிரி இந்த வானொலியும் நான் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னொரு காது போல மேம் எனக்கு இது அப்படின்னு கும்பகோணம் சோமசுந்தரம் மல்லிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு இந்த கமெண்ட் வந்து எங்கள் அம்மா சொன்னதுன்னு ஜெயஸ்ரீ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய பாடல்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு ஐநா வரும் அப்போ அவர் பதிவு பண்ணிருக்காங்க. அலிவலம் கோகுல் ரவி அவருமே நல்லா இருந்தது பாடல்கள்னு வரிசைப்படுத்தி பதிவு பண்ணிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், அடையாளம் விட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முத்துமாரி இப்படி எல்லாருமே பதிவு பண்ணிருக்காங்க. இடையில யாரு சுகுணா அவங்க வந்து சுகுணா தேவி அமர்க்களமான பாடல்கள் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணம். நேர்களை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:55. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது, அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளவு பெருசாக இருக்கணும், அது இத்தனூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா

அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே. இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னுது. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு தான் அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசகம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கேருந்து ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் அண்ணா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா. ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழ் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 8:01 ஆயிட்டுருக்கு. மெலடியான இரவு வேளையில் நீ கூறினால் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நேரத்தில் விபத் பாரதி தமிழ் 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருங்க. எல்லா நேயர்களுக்கும் வணக்கத்தோட நீ கோரிலெலாம் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து ஒரு இலக்குன்னு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அது வெளில சொன்னால் நடக்காமல் போயிடும், மனசுக்குள்ளேயே வச்சு அது எப்போ நடக்குதோ அப்போ

0: இப்போ நம்ம அதுக்கான ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் நம்ம சொல்லணும், அது வரைக்கும் நம்ம சொல்லப்படாது அப்படின்வாங்க சில பேர். நான் இதுக்குள்ளே இதை பண்ணிடுவேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள ஷேர் பண்ணிட்டு அதுக்குள்ளே அதை பண்ணியும் காட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு செட் பண்ணுவீங்களா? சார், இந்த வருஷம் வந்து ஒரு கார் வாங்கணும்ப்பா, நானும் ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு காரை வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த வருஷம் அந்த பைக்கை மாற்றிட்டு ஒரு புது பைக்கை வாங்கணும், வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இலக்கை செட் பண்ணுவோம், நினச்சிட்டே இருப்போம். சில பேர் வந்து அந்த இலக்குன்னு ஒன்று செட் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கும், போகிறப்போக்கில் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு இலக்குன்னு நீங்கள் நிர்ணயிச்சு இது இந்த டார்கெட்னு ஒன்று செட் பண்ணுவோம். இல்லை கம்பெனிஸ்லாம் டார்கெட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, இது கொஞ்சம் முடிச்சிருங்க, 6 மணிக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மெயிலு இப்போ தான் வந்துச்சு, கொஞ்சம் கோவிச்சிக்காமல் இந்த மெயில் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க ப்ளீஸ் அப்படின்வாங்கல்ல. அப்புறம் போகும்போது வந்து சூப்பரையா தேங்க்யூ, உங்களால் முடியும்னு தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இலக்குன்னு உங்களுக்கே ஒன்று செட் பண்ணிக்கிட்டு அதை நடத்தி முடித்து உங்களுக்கே மன சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களுக்காக இல்லை. நீங்கள் ஒரு இலக்கு செட் பண்ணி நீங்கள் செய்து முடித்தால் நல்ல செயல்கள்லாம் என்ன, ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு புக்கு படிக்கிறதுனா ஒரு புக்கு வாங்கினா சும்மா ரொம்ப நாளாக வீட்டிலே இருந்துச்சு, அதை ஒரு 2 மாதத்தில் அந்த புக்கை பிடிச்சி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன், பிடிச்சிட்டேன் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கும். அப்புறம் எதனா ஒன்று வாங்கணும், என்ன ஒன்று செட் பண்ணுவோம் இல்லைங்க, ஒரு நினைப்போம், ஆனால் அதுக்கு ஒரு இலக்கு வச்சு அது நீங்கள் செய்து முடித்த செயல்கள்லாம் என்ன அப்படின்றத அந்த நேரத்தில் பேச போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்களும் நம்ம வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 இலக்கு நிர்ணயித்து நீங்கள் செய்து முடித்த செயல்கள்லாம் என்ன அப்படின்றத தோணும்ல டப்புனு இந்த நேரத்தில் அதை யோசித்து கால் பண்ணி பேசணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மௌனூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நீ கூறினால் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களோட பதில்களை இலக்கு நிர்ணயித்து நீங்கள் செய்து முடித்த செயல்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம், ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணலாம். சொன்ன உடனே நிறைய நேயர்கள் வந்து லைனில் வந்துட்டாங்க. நேயர்களுக்கு ரேடியோ வால்யூமை பேசும்போது கால் அட்டன் பண்ணால் தயவுசெய்து மியூட்டில் வச்சுட்டு பேசுங்க, அப்போ தான் நீங்கள் பேசுறது நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப அழகாக கேட்கும். முதல் நேயர் வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மீனாட்சி எங்கிருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து சொல்லுங்க. மீனாட்சி, வணக்கம். வித் பாரத் தமிழ் எஃப்எம் வணக்கம்.
0: வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: சார், சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: சார், நான் வந்து வர்க்குக்கு போன உடனே டூ வீலர் அப்படிங்கற ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சேன் சார்.
0: வேலைக்கு போய் தான் வாங்கணும்னா
2: அந்த ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படிங்கறத என்னுடைய கனவா இருந்தது. ஒரு 3 இயர்ஸ்ல அதை வாங்கி முடிச்சேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எந்த இஎம்ஐ அது இது போகாம சிங்கிள் செக்ல பேமெண்ட் போட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஷோரூம்ல போய் கெத்தா எடுத்தேன் பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார்.
0: ஓகே, நீங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா கெத்தா தான் தருவாங்க. சோ இலக்கு நிர்ணயித்து செட் பண்ணது 3 வருஷத்துல வாங்கணும்னு நினைச்சீங்க வேலைக்கு போய்?
2: ஆமா, இல்ல என்னோட வண்டி காஸ்ட்லியா அதனால கொஞ்சம் டைம் ஆச்சு.
0: ஓகே பரவாயில்ல, நீங்க
2: சிங்கிள் சிக்ல வாங்கணும்ங்கறத என்னோட இலக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் கலா பிரசன் சார்.
0: சொல்லுங்க கலா.
3: சார், என் கார் ஒத்துறதுக்கு அண்ணன் கட்டிட்டு சார் கார் ஒத்துக்குது, அதனால கார் வாங்கி கொடுன்னு சொன்னேன் சார். அங்கேயே அண்ணனுக்கு கார் இருக்குது சார், அண்ணன் வாங்கி கொடுத்தாரு சார் அந்த கார், வீட்டு தான் சார்.
0: அண்ணன் வாங்கி கொடுத்தாருங்களா கார்?
3: ஆமா சார், எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க அண்ணன் கட்டி கார் ஓட்டுறதுக்கு, இப்ப அண்ணன் வாங்கி தந்து விடுறாரு வீட்டுல, அது ஒண்ணு விடுங்க சார், ஒண்ணும் ஆள் இல்ல கூட வருதுங்க எனக்கு, அதனால வச்சிருக்கேன் சார்.
0: என்னங்க திருவிழால கார் வாங்கின மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டீங்க, சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம் உடையார் பழைய மஜீன்.
0: மஜீன் சொல்லுங்க.
4: 8 இலக்கெல்லாம் எப்படி பிடித்து விட முடியாது, ஆனா வந்து
0: இது கவிதை நிகழ்ச்சி, கவிதை நிகழ்ச்சி, கவிதை சொல்றீங்களா?
4: 96 சார் தேர்தல் நின்ன இலக்கு வச்சு அடிச்சேன்,
0: ஜெயிச்சிட்டேன்.
4: அதே மாதிரி 99 கடை வைக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு 25 வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறேன்.
0: ஓகே, அப்ப வந்து
4: எல்லா கடமையுமே முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 2 கடமை தான், பசங்களுக்கு நல்ல வேலை அமையணும்.
0: அது ஓகே, பட் உங்களுக்கு இலக்குன்னு நீங்கள் செட் பண்ணது 99வது வருஷம் கடை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிங்க, அந்த வருஷத்துலேயே ஆரம்பிச்சிட்டீங்க.

0: ஆரம்பிச்சாச்சு, இன்னைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஓகே, வெற்றி பயணத்தின்ற மாதிரி.
0: ஆமாம் சார்.
1: வணக்கம், மீத் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மணிமாறன் சார், உங்கள் ரேடியோ வாலியூமை தயவு செய்து கம்மி பண்ணுங்க, அப்போ தான் கும்பகோணத்துலேருந்து பேசுறது சூப்பராக கேட்கும்.
2: தேங்க்யூ சார். அதனையினாலே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கடின உழைப்பும் நீங்க தொழில்

0: ஏன் ரேடியோ வாலியூமே தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நல்லா கேட்கும். வணக்கம்.
1: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: நாராயணன் சொல்லுங்க சார், கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது.
1: வந்து நான் படிக்கிறேன் சார். என் பசங்களை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டு பேரையும் படிக்க வச்சிட்டேன். சொந்த வீடு இல்லாம இருந்தேன், சொந்த வீடு கட்டிட்டேன்.
0: இதெல்லாம் ஒரு இலக்கா இந்த வருஷத்துல பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்களா? இது நினைச்சிருப்போம், பட் இந்த வருஷத்துக்குள்ள இல்ல இந்த மாசத்துக்கு
1: வந்து வீடு பினிஷ் ஆகாத இருக்குது. அடுத்த வருஷத்துல பினிஷ் பண்ணிடணும் ஆசை.
0: ஒரு பால் காய்ச்சி பத்திரிக்கை அடிச்சிடணும்னு ஆசை. ஓகே, ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணாமல் பேசுகிறாரு. அப்போது நீங்கள் இப்போ கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அங்கே தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். தயவு செய்து ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம்.
2: திருச்சி மாவட்டம் கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: சொல்லுங்க திரவிய மலர், வேலாயுதம் திரவியம் சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: அதே மாதிரி நான் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பழைய தையல் மிஷினில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி மோட்டர் மிஷின் புது மிஷினா பவர் மிஷின் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வருஷம் வாங்கியாச்சிங்கய்யா.
0: இந்த வருஷம் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்க? வாங்கிடணும். எம்மா நாள் தான் போட்டு கடை கடை கடை கடன் தச்சுட்டே இருக்குது. ஒரு மோட்டர் மிஷினை போட்டு விடுவோம்னு.
2: வணக்கம்
0: விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
3: நல்லா
0: இருக்கேன், சொல்லுங்க சிவா.
3: என்ன
0: முடிக்கணும்? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம். முதல் பாட்டு வந்துட்டு இருக்கு, தில் படத்துலேருந்து வித்யாசரோட மியூசிக்கில். உன் சமையலறையில் உப்பா சக்கரையான அந்த பாட்டு கேட்குறது அப்படி கவித்துவமாக ஓடிட்டு இருக்கோம். கபிலன் அவரோட வரையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில் கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு உலகாக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: எட்டு மணி 16 நிமிஷத்துக்கு ஓடிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம், நீ கூறினால் பேசிட்டு இருக்கோம். இலக்குன்னு ஒன்று நிர்ணயித்து அந்த இலக்குல நிர்ணயித்து நீங்க செஞ்சு முடிச்ச நல்ல நல்ல செயல்கள்லாம் என்ன அப்படின்றதும் இன்றைக்கி அப்படியே கால் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கிஃப்டாக மனம் வாங்கி தரணும், வீடு கட்டணும், ஒரு மிஷின் வந்து டைலரிங் மிஷின் வந்து அந்த மேனுவல்லேருந்து மோட்டார் மிஷின் வாங்கணும் அப்படின்ற இலக்கெல்லாம் சொன்னாங்க. அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி இலக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்று நான் பெருசாக செட் பண்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, பட் நான் டெய்லர் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதால என்கிட்ட வர கஸ்டமருக்கு அந்த நோட்டு போட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக துணியை கட் பண்ணி அதை பின் பண்ணி கொடுத்து அனுப்பும்போது ஒரு டேட்டு போட்டு கொடுத்து அனுப்புவோம். அந்த டேட்டு வந்து கேட்குற அன்றைக்கி, ஆ இடையில ஒரு வேலை வந்துருச்சுங்க, எமர்ஜென்சிங்க, கொஞ்சம் கோச்சிங்க, என்ன ரெண்டு நாளில் தந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லி அனுப்பாமல் என்ன டேட்டு போட்டு கஸ்டமருக்கு கொடுக்குறானோ அந்த சொன்ன நேரத்தில் கொடுக்கணும்னு ஒரு இலக்கை வச்சுருங்க சார். அது இன்ன வரைக்கும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கலீல் அகமதுகிட்ட கொடுத்தீங்கன்னா கரெக்டாக தைச்சி கொடுத்துருவான்ற மாதிரி கரெக்டாக வந்து அந்த டார்கெட்டை வந்து நான் என்ன டேட் போட்டு கொடுக்குறேனோ அதில் நான் துணியை தைச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி அழகாக வந்து கமெண்ட் போட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் வணக்கம், வித் பார்த்த மனுஷம் யாரங்கிறது பேசுகிறீங்க?
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்கள் பத்மாமா, சொல்லுங்கள்.
4: எனக்கு வந்து சார் ஒரு கஷ்டமா இருக்கு, ஒரு பொருள் இல்லையே, வளையல்

0: ஸ்கிரீனு எல்லா நாட்டையும் இருக்குது. நான் அப்ப எப்ப கொண்டை போடும் சார்.
1: அது பூட்டி வைக்கிறதுக்கு பீரோ இல்லையா?
0: இல்ல சார், கொண்டை தலையில கொண்டை போடும் சார்.
1: ஓஹோ.
0: அதுல வந்து சின்னதா கல்லு வச்சுது பிள்ளை மாதிரி இருக்கும். அது போடணும்னு ஒரு ஆசை என்ன சார் நானு.
1: சரி,
0: பாட்டதா நேத்து எங்க புள்ள ஒரு அரை பவுன்ல சின்னதா வாங்கி அந்த குடுது சார்.
1: சரி சரி சரி. இப்ப அடிக்கடி நீங்க கொண்டை போடுவீங்களே
0: சார்? சார், அந்த சந்தோஷம் எனக்கு தாங்க முடியல சார், உங்ககிட்ட சொல்றேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நகர் அம்பத்தூர் சார். இது மத்திய சாயங்காலம் ப்ரோக்ராம் உலக தரமா இருந்தது சார்.
1: சொல்லுங்க.
2: மொத்தமா 60,000 பாடல் அமைச்சிருக்கேன் சார் 8 மாசத்துல. ஏழை மக்கள் கேட்கணும் வானொலி, நாம் நேசிக்கிற வானொலியில.
1: இப்ப நம்ம இலக்குக்கு வருவோம். இலக்கு
2: 200 பாடல் வருது சார்.
1: இலக்கு
2: வயிற்று வலி சார். வயிற்று வலி தாங்காத 200 கூட நினைச்சு அப்படியே இருந்து அப்படியே இருந்தேன் சார். வயிற்று வலியோட ஒரு பாடல் விட ஒரு ஆளு தேர்ந்தெடுத்து அவரை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு.
1: ரவிச்சந்திரன் சார், இலக்கு பத்தி நம்ம பேசிட்டு
2: இருக்கோம். தலை சிறந்த பாடல்லாம் போட்டோம் சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: வாழ்க வளத்துடன் செய்து ஜெயசீலன் குடமாட்டப்பட்டீங்க.
1: சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
3: நான் பாதுகாப்பு செஞ்சுட்டு வரேங்க.
1: சரிங்க.
3: அடுத்த வருஷத்துக்குள்ள இப்ப ஒரு பெரிய கூலிங் சென்டர் ஆகி கூலிங் சென்டர் வச்சு கொஞ்சம் தொழில் முன்னேற்றம் ஒரு குறிக்கோள் நடக்கிறீங்க.
1: சும்மா எவ்வளவு நாள் தான், அடுத்ததாக டெவலப் ஆகிறதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம். வித் பாத் தமிழகம்.
4: ஹலோ.
1: ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: ஆ, பெரம்பலூர் மாவட்டம் மலையாப்பட்டியிலிருந்து வசந்த் டெய்லர்.
1: வசந்த், சொல்லுங்க வசந்த் சார்.
4: ஆ, என்னோட ஆசை எப்படின்னா,
1: ஆசை இல்லை இலக்கு, இலக்கு பத்தி
4: தெரிஞ்சிட்டு அதான். அப்ப வந்து அந்த ஊசிக்கிட்ட லைட் இருக்காது, அந்த லைட்டு இன்னொன்று எனக்கு ஆசைப்பட்டு அந்த 10 ரூபா லைட் தொங்க விடுவேன். அப்ப இப்போ வந்து பவர் மிஷின் வாங்கிட்டேன், அதுல வந்து அதுகிட்டே லைட் இருக்குது, ஊசிக்கிட்டே லைட் வர மாதிரி வந்துருச்சு. அதே போல செல்லு பாத்தீங்கன்னா, அது சச்சி செல்லு வந்துருச்சு, வந்தக்கப்புறம் பக்கத்தை வச்சுக்கிட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன செல்லு இருந்துச்சு, சச்சி செல்லு வாங்கினதுக்கப்புறம் மிஷின்லயே வச்சுட்டு டிவி பார்த்துட்டு தப்பேன்.
1: ஓகே, தப்பிங்க. அப்படி பாத்துட்டு தைக்கும் போது இன்னும் மாடல் மாடலா தையல் வருமே.
4: ஆமா ஆமா, அந்த மாடல்லாம் வரும்போதுலாம் கழுத்து டிசைன் மாடல் எல்லாமே பாத்துக்குவோம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: சார், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவை தாலுக்கா மணக்குள்ளேருந்து கலை.
1: கலை
5: அறிமுக நேயரிப்பதா?
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
5: கலைதான்.
1: கலை. ஆ, சொல்லுங்க கலை சார்.
5: கலை, இதுவரைக்கும் இத்தனை மாதம் 2 மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் டவர் கிடைச்சி நீங்க மேல ஜாயின் பண்ணிருக்கீங்க.
1: இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க அந்த காலில், என் போன்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்கீங்க.
5: ஆமா,
1: சொல்லுங்க சொல்லுங்க கலை சார்.
5: என்ன நிகழ்ச்சி ஓடுதுங்கிறது எனக்கு இன்னும் புரியல.
1: இன்னும் புரியல
5: என்ன ஏரியா வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவு டென்ஷன் வரல.
1: டென்ஷன் வரையா நீங்க?
5: ஏன்னாக்கா லைன் கிடைக்கலன்னு சொன்னாக்கா என்ன பண்றது, ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி கொடுக்குறீங்க முதல்ல லைவ்ல. அந்த லைவ் ஒரு மணி நேரமுமே வந்து ஒண்ணுமே அட்டன் பண்ணலனாக்கா என்னதான் பண்றது?
1: என்னதான் நான் பண்ணுவேன் அதுக்கு மேல? கண்டிப்பாக சார், நாங்கள் எங்கள் நம்பர்லாம் பார்க்க முடியாது, என்ன லைன் வருதோ அட்டன் பண்ணுற தான் பண்ண முடியும். ரொம்ப நன்றி, தொடர்ந்து முயற்சிட்டு இருங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம்
6: சார். திருநெல்வேலி கணபதி சார்.
1: சொல்லுங்க கணபதி சார்.
6: சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி சொந்தமா வியாபாரம் பண்ணணும் ரொம்ப நாள் வச்சிருந்தேன். அதே மாதிரி நான் வீடு ஓட்டு வாங்கினு ஃப்ரெண்ட்ஸுங்களை நல்ல வியாபாரம் பண்ணேன் சார், துணி வியாபாரம் தான் சார்.
1: ஆனா வந்து நீங்க வியாபாரம் பண்ணணும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டார்கெட் வச்சீங்க இலக்கு.
6: ஆமா சார், அதே மாதிரி பண்ணேன் சார். நல்ல வியாபாரம் பண்ணேன், ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் நல்ல வியாபாரம் பண்ணேன். நான் இருந்த வாடகை வீடு இதுல எல்லாம் புரிஞ்சிருக்கோம், ரொம்ப ப்ராப்ளமா இருந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணேன். லாக்டவுன் வந்தது, 10 மாசம் அப்படியே வேணாலும் எதுவுமே செய்ய முடியல, அப்படியே விட்டுட்டேன்.
1: சென்னக்குப்பம் தண்டபாணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சார், காவல்துறையில வந்து வேலை பார்த்து சிறப்பான சர்வீஸ் பண்ணி ஓய்வு பெற்று தற்போது வந்து என்ன பண்ணலாம், என்ன ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்காது அப்படின்னு. அந்த மாதிரி வேலையிலேருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய வேலை செய்யணும்னு தோணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாய தொழில் பார்க்கலன்னு அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கரும்பு நடணும்னு எனக்கு ஆசை சார், ரொம்ப கரும்பு நட்டு அதை விவசாயம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 70 சென்ட் வந்து கரும்பு நட்டுருக்கேன். அதை பார்க்கும்போதே நம்ம நம்ம தான் இப்படி பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு எனக்கு ஒரு இலக்கை செட் பண்ணி விவசாயம் பண்ணணும். அந்த விவசாயத்தில் கரும்பு நட்டு பார்க்கணுன்னு ஒரு இலக்கு. அது இன்றைக்கி நான் திருப்தியாக ஒரு 70 சென்டில் கரும்பு நட்டுட்ருக்கேன். அது அது வேவி பெற்று விவசாய தொழில் பார்க்குறது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சின்னக்குப்பம் தண்டபாணி ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. பாட்டு எடுத்து தான் வந்துட்டு இருக்கு. வில்லன் படத்திலிருந்து தப்பு தண்ட பாடல் வைரமுத்தவருடைய வரிகளில் வித்யாசாகர்.

0: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
1: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
0: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:20 ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கூறினால் வித் பாரத் தமிழகம் 102.3 FM நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 FM-லையும் அந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கோம். நீ கூறினால இலக்குன்னு ஒன்று செட் பண்ணி நிர்ணயித்து அதை நீங்கள் அந்த இலக்கை வந்து வெற்றிகரமாக முடிச்சு, இல்லை அந்த ப்ராசஸில் இருக்க, இல்லை நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத அந்த நேரத்தில் நம்ம கால் பண்ணி பேசிட்டீங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரபாகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் சார் எங்கள் தாத்தா, அதாவது பரம்பரை பரம்பரையாக நிறுவனங்கள் நடத்துகிறோம் அப்படி சொல்லலை, எங்கள் தாத்தா ஒரு நிறுவனம் செட் பண்ணார், அதை எங்கள் அப்பா ஒரு மாதிரி மாற்றினார், அதை நான் ஒரு மாதிரி மாற்றினேன் அப்படி சொல்லிட்டு காலத்துக்கு மாதிரி அப்டேட் ஆகி அந்த ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்தாங்க. அதை ஒரு நல்ல நிறுவனமாக மாற்றணும்னு என் மனசுக்குள்ள ஒரு இலக்கை செட் பண்ணி 28 வருடங்கள் கழித்து இன்னைக்கு நாங்கள் அந்த இலக்கை வந்து அன்னைக்கு என்ன செட் பண்ணமோ ஒரு நிறுவனமாக கொண்டு வரணும்னு நினச்சதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லும் போது நினச்சி பார்க்குறப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, நைஸ் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா வந்து கலிலகம் வந்து அந்த டைலரிங் மிஷின் போட்டாவே எடுத்து போட்டுவிட்ருக்காரு. முத்துமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சொந்த வீடு வாங்கணும் சார், இது எல்லாத்துக்கும் பல பேத்துக்கு இருக்கிறக்கான ஒரு சொந்த வீடு வாங்கணும். என்னையா இது வாடகை வீட்டில் அதை வைக்க முடியல, இதை வைக்க முடியல, அப்படி இப்படி தண்ணி வரலன்னா, இல்லை எதையா சொல்லலாம்னா, சொந்தக்காரங்க வந்தால் என்ன சொல்கிறது இப்படி சொல்லிட்டு, என்னத்துக்கு அது ஒரு சொந்த வீடை வாங்குவோமே அப்படி சொல்லி முத்துமாரி வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். அதை இன்னும் 3 வருஷம், 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் கோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 1, 2, 3 ஃபூக்குன்னு பிகில் ஊதுற மாதிரி இன்னும் 3 வருஷத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட், ஒரு இலக்கு செட் பண்ணியிருக்கேன், அதை நோக்கி ஓடிட்டுருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரெடீல்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டுக்குள், அதாவது 2026, இந்த ஆண்டுக்குள் என்னோடய ட்ரை கிளீன் ஷாப் வச்சுருக்கேன், அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும், அதுக்கான ஒரு வேலைகளை வந்து எப்படி டெவலப் பண்ணலான்னு நிறைய ஒரு ஆலோசனைலாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டெவலப் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாபம் வருமா, டெவலப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. பட் முடிவு பண்ணிட்டேன், ஹயத் பாஷா வந்து இந்த ஆண்டுக்குள் ட்ரை கிளீனிங் ஷாப்பை வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நேரிட்ட பேசலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ஹலோ, வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார் வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தெற்கு பகுதியில இருந்து முனியமுத்து பேசுறேன்.
0: முனியமுத்து சொல்லுங்க. முனியமுத்து சார் சொல்லுங்க.
1: நடத்துனர் உரிமை பெற்று ஒரு 15 ஆண்டுகள் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் சார். அரசு பஸ்ல பணியாற்றுன்னு வந்து ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். அதனால ஒரு திடீர்னு ஒரு தேவட இதுல சிப்பர்ல வந்து 1 ஆண்டுகள் வந்து தற்காலிக பணியாளராக பணியாற்றினேன். அது வந்து எனக்கு ஒரு வெற்றித்தனமா இருந்தது.
0: ஓகே, ஒரு இலக்கு வந்து அந்த வாங்கின லைசன்ஸுக்கு ஒரு வேலை பார்த்துடணும்னு.
1: எந்த பயிற்சியும் இல்லாமல் திடீர்னு நான் போயிட்டு அதை அட்டன் பண்ணி கரெக்டாக அதை பயன்படுத்தினேன்.
0: ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி முனியமுத்து சார். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். ஓகே, லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், ஹலோ, பேசலாம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் கோபிகிருஷ்ணன் சார்.
0: கோபிகிருஷ்ணன், எங்கேருந்து பேசுறீங்க சார்?
2: சார் நான் மேடை பாடகர், கீபோர்ட்
0: வாசிக்கிறீங்களா?
2: சரி, ஒரு ஆர்கெஸ்ட்ரா நம்மளே ஆரம்பிக்க கூட நினைச்சு ஆரம்பிச்சேன், சூப்பரா போயிட்டு இருக்குது.
0: சோ நமக்கு தான் எல்லாம் வாசிக்க தெரியுமே, அது எதுக்கு வாசிச்சிட்டே இருக்கணும், ஒரு கௌரவ இதா ஆரம்பிச்சிடலாமே. பேண்டா
2: இன்னொருத்தருக்கு அப்படி பாடிட்டு அவங்கள்ட்ட பாடி போய் நான் ஏவரேஜ் பாடுவேன்.
0: என்ன சொல்லிக்காருன்னா, எங்க வீட்டுல வந்து பைக் எல்லாம் இருக்கு சார், பாடுறதுதான் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னத்துக்கு எவ்வளவு நாள் இதான் பைக் ஓட்டுறது, காரணம் அப்படியே ஃபேமிலியா ஒரு ஏசியை போட்டு ஜாலியா பாட்டி

0: போட்டு போயிட்டு இருக்கலாமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு கார் கீர் வாங்கலாமே அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். அது இந்த வருஷமாக இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ள வாங்கிடலான்னு ஒரு இலக்கோடு இருக்குன்னு சொல்லி இடையில மட்டும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைதுரைராஜன் வந்து சுந்தரபெருமாள் கோயிலேருந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுவே திட்டம் அப்படின்னு இருக்காரு. ஓகே, அது நிறைய பேர்த்துக்கு அதுதான் திட்டமாக இருக்கும். பட் அதான் நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்ல. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க
1: ஐயா? திருப்போ உனக்கு சேவியர் ஐயா. நலமா இருக்கீங்களா? அன்னை சேவியர் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் சொல்லுங்க சேவியர் சார்.
1: ஐயா, இப்போ சாதாரணமா கடை வச்சிருக்கேன், அதை வந்து டூவீலரா மாத்திரம் ஐயா, அப்ப திரும்பி வந்து ஃபோர் வீலரா மாத்திரம்னு எனக்கு ஒரு ஆசையா.
0: ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க.
1: அது டூவீலர் ஃபோர் வீலரா மாத்தியாச்சு, டிராவல்ஸ் வைக்கலாம்ங்கிற ஒரு ஆசையா எனக்கு.
0: ஆசை நிறைய இருக்கும்,
1: நிறைய பேர் ஆண்டவன வேண்டிய
0: அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க முடிச்ச இலக்குன்னா டூ வீலர், ஒரு சைக்கிள் ஷாப் வந்து அடுத்து ஒரு டூ வீலர் ஷாப்பா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பிரேம்நாத் பிரேம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சொல்லியிருக்க விஷயம் வந்து நம்மளை நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான். கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, இதை விட என்ன சார் நிம்மதி அப்படி சொல்லி இந்த டோனில் தான் அதை பேச முடியும் அந்த டயலாகு. ஸோ அப்படி வந்து பிரேம்நாத் பிரேம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொந்த வீடை கட்டி அதோட இஎம்ஐ, இஎம்ஐன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மாதம் மாதம் இஎம்ஐ சம்பளம் போட்டு அடுத்த நாளே கப்புன்னு காணாமல் போயிடும்ல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொந்த வீடு கட்டி அதோடய இஎம்ஐ எல்லாம் அனைத்தும் நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருந்தேன், அதை முடிச்சிட்டேன். அதை முடித்ததில் வந்து தான் எனக்கு நிம்மதியே, அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போகிற அன்னைக்கு சந்தோஷமாக நான் வேலை முடித்தது, பணி சூப்பராக வந்து வேலை பார்த்தாரு பிரேம்நாத் பிரேம் அப்படின்னு நாலு பேர் பாராட்டி பேசினது, அதெல்லாம் அன்னைக்கு தான் என் மனசில் ஏறிச்சு. இல்லைன்னா நீங்கள் மட்டும் பேசுங்கப்பா, எனக்கு இன்னும் இஎம்ஐ இருக்குது, அதை பண்ணுறது என்னன்னு தெரியல, அதுக்குள்ளே வயசு 60 ஆகி போச்சா அப்படின்ற மாதிரி யோசனை ஓடும். இருந்தாலும் அவருடைய இலக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இஎம்ஐயெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு, அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. உதித் நாராயணன் சுஜாதா இவங்களுடைய குரலில், கில்லி படத்துலேருந்து வித்யாசாகர் விசையில் குக்கர குக்கர கோ பாடுறதா யுகபாரதி வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். தும் தும் தும் சக் தும் சக்

0: நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
1: இந்த ஜெய்ஹிந்த் இந்த உலகத்தை அவருடைய 10வது பிறந்த நாள் தான் சொல்லியிருக்காரு. வந்தே மாதரம்ங்கிற ஸ்லோகனை வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சொன்னாக்க உடனே அரெஸ்ட் பண்ணி 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க. அதனால வந்தே மாதரத்தை சொல்றது இல்லை. இப்பதான் இவர் ஜெய்ஹிந்த்ங்கிற உலகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது செப்டம்பர் மாசம்.
2: ஜெய்ஹிந்த்.
3: எட்டு மணி 40 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டுருக்க இந்த நேரத்தில் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு நல்ல இலக்கு, நீங்கள் ஒரு இலக்கு செட் பண்ணி நிறைவேறிய இலக்குகள், நிறைய பேத்துக்கு வந்து இன்னும் ஆசைப்படுற இலக்குகளை சொல்லிகிட்ருக்காங்க. நிறைவேறிய இலக்குகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். புரசேவாக்கம் சௌந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க சார், நிறைய விஷயம் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு இந்த நேரத்தில் சாப்பிட்டு யோசித்து பார்த்தோன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை சார், அடுத்த மாதம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் சொல்லிகிட்ருக்கேன். வாட்ஸ்அப்பு குரூப்பு ஃபேமிலி குரூப்பிலலாம் மெசேஜ் போட்டிருக்கேன், ஹூ ஆர் ஆல் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒன்று ஒன்றா வந்து இப்போ தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அடுத்த மாதம் குடும்பத்தோடு ஒரு கோயிலுக்கு, குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை தான் இப்போதைக்கு இலக்காக வச்சுருக்கேன், டக்குன்னு தோணுது. அந்த எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி நினைக்கிறேன் இல்லை, நிறைவேறும்னு போட்டிருக்காரு. கட்டளை இல்லை, வேண்டுகோள் இல்லை, கட்டளைன்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலக்கை நோக்கி நகருதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுரை எழுதும்போது ஒரு டாபிக் போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்கெட்ச் பண்ணாலும் பூ பூ பூ மாதிரிலாம் 90s போடுவோம் பார்த்தீங்களா, அப்படியே அப்படி இலக்கை நோக்கி நகருதல், இன்பம் அளிக்கும் பகருதல், இல்லாதவர்களுக்கு முடிந்தவரை உதவி பெறுவதே என் இலக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ஹெல்ப் பண்ணுறது தான் என்னுடைய இலக்கு அப்படின்றத வந்து வீரராகவன் சொல்லியிருக்காரு. நிறைய நேயர்கள் மாலை வணக்கம், இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், பாட்டு நல்லா இருக்கலாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிகளோட. இந்த நேரத்தில் வந்து அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: சைதாபேட்டை ஆனந்த் சார்.
3: சொல்லுங்க சொல்லுங்க ஆனந்த் சார்.
4: கார் வாங்கலான இலக்கு வச்சிருக்காரு சார், வாங்கிட்டானா
3: சைதாபேட்டைல இருந்து மாறிடுவீங்களா?
4: உங்கெல்லாம் வச்சு ரவுண்ட் அடிக்கலான்னு
3: இருக்கோம். என்ன வச்சு ரவுண்ட் அடிக்கலான்னு?
4: உங்கெல்லாம் வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் கார்ல.
3: கார்ல? ஆமா. அப்படியா, சரி ஓகே. இது ஒரு இலக்குன்னு நீங்க செட் பண்ணிருக்கீங்க.
4: ஆமா.
3: சூப்பர் ஆனந்த் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பரதா தமிழ் எஃப்எம். வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் வேப்பத்தூர்ல இருந்து சத்யா பரமராஜ் சார்.
3: வேப்பத்தூரா?
5: கும்பகோணம் பக்கம்.
3: ஓகே, கும்பகோணம் பக்கத்துல இருந்து. சொல்லுங்க, பேர் சொன்னீங்க, பேர் சொல்லுங்க இன்னொரு தாட்டி.
5: சத்யா பரமராஜ்.
3: ஆ, சத்யா பரமராஜ், சொல்லுங்க சத்யா பரமராஜ்.
5: சார், என்னோட இலக்கணம்னா கடனே இல்லாம கஞ்சோ குளோ குடிக்கணும் சார்.
3: ஆ, அவ்வளவுதான். இந்த பஞ்சு டயலாக் தான் நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்.
5: எப்படியாவது நல்லபடியா செவுற

0: கட்டி வீடு கட்டி அந்த வீட்டுல நான் இருக்கணும்னு ஒரு லட்சியத்தை
1: பண்ணிட்டீங்க.
0: நல்லபடியா ஒரு சீட்டை போட்டு வீடை கட்டிக்கிட்டு மழையே பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இந்த வீட்டுல நாங்க அப்படியே இருக்கோம் சார். அது ஒரு இலக்குன்னு சொல்லலாம் சார். ஏன்னா நிறைய பேர் என்ன கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. கேவலப்படுத்துறவங்களுக்கு நேரம் வாழ்ந்து காமிச்சிருக்கோம் சார்.
1: வணக்கம் வித் பரதமிழகம். லைன்ல வந்து கேட்டாயிட்டீங்க, வலங்கை மாநிலேருந்து துரை என்ன சொல்லியிருக்காரு, ஆட்டோ துரைன்னு போட்டிருக்கிறாரு. நான் பிறந்தது வந்து ஒரு பழைய ஓட்டு வீடு சார், அதை மாடி வீடாக மாற்றணும் அப்படின்னு ஒரு இலக்கு. அதுதான் இன்னைக்கு நான் நினச்சிட்டு இருக்கிறது, அதை நோக்கிய ப்ராசஸில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேற்று கேட்டு பாட்டு பிளே பண்ணலாம். வணக்கம் வித் பரதமிழகம்.
2: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க. நலம் நலம் சொல்லுங்க.
2: அதாவது என்னுடைய இலக்கு மூன்று இலக்குகள். ஒன்று பாத்தீங்கன்னா என்னுடைய இன்ஜினியரிங் லைன்ல வந்து ஒரு சாதனை படைக்கணும்னு நினைச்சேன். நான் வந்து லேத் ஆபரேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி.
2: அதுல ஒரு நிரந்தரமா ஒரு இடத்தை நான் பிடிச்சிருக்கேன்.
1: ஓகே.
2: அது முதல் இலக்கு. இரண்டாவது இலக்கு விவசாயம் பண்ணணும்னு நினைச்சேன்.
1: சரி.
2: அதுல சொந்தமா ஒரு கொஞ்சம் ஒரு 60-50 சென்ட் தான் வச்சிருந்தேன். இப்ப இன்னைக்கு 1 ஏக்கரை தாண்டி வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படி போடுங்க.
2: என்னுடைய இலக்கு என்னன்னா, நான் விவசாயம் பண்ணிருக்கிட்டு இருக்க இடம் வந்து இங்க இருந்து பாத்தோம்னா பாதி தூரம் வந்து என்னுடைய இடமா இருக்கு. மீதி தூரமும் என்னுடைய இடமா ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
1: அதாவது அந்த கொள்ளக்காரங்க ஓனர்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்ன அப்புறம் தர ஐடியா இருக்கு.
2: அந்த இலக்கு அடையணும். அதாவது அந்த என் பார்வையில வந்து அந்த இது
1: கண்ணுக்கு
2: அந்த இடம்
1: கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் நம்மளுக்கு
2: தான் அந்த மாதிரி எனக்கு இருக்கணும். அதுக்குதான் நான் அந்த இலக்கு அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்க படிச்ச இன்ஜினியரிங் லைன்லயே இருக்கு.
2: நியாயமான
1: நோட் த பாயிண்ட். நீங்க படிச்ச இன்ஜினியரிங் லைன்லயே ஒரு லேத் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க, ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர். வணக்கம் வித் பரதமிழகம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் கோபாலகிருஷ்ணன் சார்.
1: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார்.
3: நான் வந்து ரிட்டையர்டு சார். சைக்கிள் தான் சின்ன பொருள் சைக்கிள் தான் பைக் வாங்கலாம் சார்.
1: ஓகே சார், அதுலேயே ஒரு சந்தோஷம் தெரியுது சார். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஆசைகளை சொல்லிட்டு இருக்கீங்க, இலக்கு நிறைவேறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கீங்க. பாட்டு வந்துட்டு இருக்க அடுத்ததான் வந்து கஜினி படத்துலேருந்து ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் சங்கர் மகாதேவன் சுஜாதா இவங்களோட குரலில் ரங்கோலா ஹோலா ஹோலா பாட்டு கபிலன் வரிகளில் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நாளை இரவு 8:10 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்டுருக்கோம்.
2: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
3: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: ஏற்றுமணி 50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்லா பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய இலக்குன்னு நீங்கள் ஒன்று செட் செஞ்சு ஒன்று வந்து இலக்குன்னு நிர்ணயித்து அந்த இலக்கை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துள்ள முடித்தேன், ஒரு வீடு கட்டணும், என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே நான் வேலை செய்யணும், ஓய்வு பெறுறதுக்கு முன்னாடி இஎம்ஐயை கட்டி முடிச்சிடணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் வந்து லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், பேசலாம்
5: சார். வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
5: சார், மயிலாடுதுறை மாவட்டம் கோனையராஜபுரம், சுரேஷ்குமார் சார். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சுரேஷ்குமார் சார்.
5: சார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா?
4: ஆமா ஆமா.
5: அதே மாதிரி சார், எனக்கு வந்து ஒரு இலக்கு என்னன்னா, குடும்பத்தோட திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு ஒரு இது பண்ணிட்டு வரணும். 2 times போயிட்டு வந்து ஒரு டைம் போகணும், அது போக முடியல. அந்த இலக்கு அடைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்கும், எங்க குடும்பத்தில எல்லாருக்கும்.
4: 3 times போயிட்டு வந்தோம், ஒரு இலக்கை வச்சு அது 2 times முடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாட்டு நல்லா இருக்கலாம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிகளோட. அடுத்த நேர் வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
6: வணக்கம் ஆனந்த் சார், நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
4: சொல்லுங்க மந்திரமூர்த்தி சார்.
6: அதாவது மாடித்தோட்டம் அமைச்சருங்கிறது என்னுடைய இலக்கா இருந்தது. ஹலோ.
4: ஆ சொல்லுங்க சார், கேக்குது.
6: என்னுடைய இலக்கா இருந்தது, அது ஒரு 2 வருஷத்துல பரிவர்த்தனம் எடுத்து 4 பக்கமும் மாடியில 4 பக்கமும் மணல், களிமண், சாணம் எல்லாம் அப்படி நிரப்ப, 4 பக்கம் நிரப்ப வச்சு, ஒரு பக்கத்துல வந்து பூந்தோட்டம், ஒரு பக்கத்துல வந்து கனி, அதாவது சின்ன சின்ன கனிகள், குத்து செடியில கிடைக்கிற கனிகள், அப்புறமா வந்து ஒரு பக்கத்துல காய்கறி, இன்னொரு பக்கத்துல கிழங்கு வகைகள். மண்ணு நிறைய குவிச்சு போடும்போது அந்த வேறு கீழே இறங்குறதுக்குள்ள அந்த யுத்தியை கையாண்டு 4 பக்கமும் தோட்டம் போட்டு நாங்களும் பயனடைந்தோம், அக்கம் பக்கத்துல இருக்கும் பயன் பயன் பெயும் விளையாட்டு அந்த தோட்டம் அமைஞ்சிட்டு.
4: சொந்தக்காரங்களாம் வந்து ஆளுக்கு 1/2 கிலோ காய்கறி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவீங்க?
6: நிச்சயமா,
4: தக்காளி பழம் எல்லாம் எதுக்கு இங்க வேஸ்டா போய்கிட்டு, நீங்க எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு.
6: அப்புறம் கிழங்கு வகைகள்லாம் எப்படி வந்தது கேட்டாங்கன்னா, மணல் உயரமா போட்டு ரொம்ப உயரமா போடும்போது இந்த ரூட்டு கீழே வரத்தே கிழங்கு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு ஐடியா.

0: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராமன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க ஜெயராமன் சார்.
1: இலக்குன்னு சொன்னா நான் ஆரம்பத்திலிருந்து ஒரே மாதிரி தான் போயிருக்கேன். சொன்னா நம்ம சைக்கிள் தான் நம்ம பயணம் எங்க போனாலையா. நான் திருப்பத்தூர்ல 8 கிலோமீட்டர் இந்த பக்கம் எங்க வில்லேஜ்ல இருக்கிறேன். நான் எங்க போனாலும் வந்து பஸ் எல்லாம் எதிர்பார்க்கறதுல டூ வீலர் தாங்க, சைக்கிள் தான் நான் என்னோட இலக்கு. அதே இது வரைக்கும் தொடர்ந்து அதே நீடிக்கிறேங்க ஐயா.
0: ஓஹோ,
1: ஆமாங்க ஐயா.
0: கடைசி வரைக்கும் நீங்க வந்து இந்த சைக்கிள்ல தான் போகணும் அப்படின்றது உங்க இலக்கு?
1: ஆமா ஆமா, சைக்கிள் தான் எல்லாமே. இந்த எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கம் பக்கம் போறதுக்கு கூட வண்டியில் போறாங்க, சைக்கிள் தான் போவோம். 15 கிலோ 20 கிலோமீட்டர் போல சைக்கிள்
0: தான். ஆமா ஆமா சார், பால் பாக்கெட் வாங்கிறது கூட பைக்ல தான் போறாங்க, இல்லைன்னா வந்து எதனாச்சும் ஆன்லைன்ல கேப் புக் பண்ணி எல்லாம் போறாங்க, அது வேற இருக்கு.
1: ஆமாங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா நீ சைக்கிளே போறன்னு கேள்வியே கேட்குவாங்க.
0: கேள்வியே கேட்கறாங்க, எப்படிப்பா அவர் அப்படியே மிதிக்கிறாரு, இப்படி சுத்துது, அந்த மாதிரி.
1: சைக்கிள் தான் என் இலக்கு ஐயா.
0: ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் தான் எங்க போனாலும் போகணும் ஒரு இலக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, சைக்கிள் தான் நான் எங்கனாலும் போயிட்டுறேன்.
0: சூப்பர் சூப்பர் சார். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார.
0: வணக்கம்
2: சார், நான் பிச்சுமணி பேசுறேன் சார்.
0: பிச்சுமணி?
2: ஆமா சார்.
0: ஆமா சார், நீங்க ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணுங்க சார்.
2: ஓகே சார், ஓகே சார், கம்மி பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே சார்,
0: சொல்லுங்க
2: சார். நான் வர பொங்கலுக்கு சார் என்னுடைய வீட்டுக்கு நான் கரண்ட் சொந்தமா உற்பத்தி பண்ணலாம்னு ஒரு ஐடியா.
0: ஓகே,
2: அது மாதிரி சாமான்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். வார பொங்கலுக்கு நான் எங்க வீட்டுல லைட் சொந்தமா கரண்ட் இல்லாம நான் லைட் எரிய விடுவேன்
0: நம்பிக்கைங்க
2: ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
0: ஓ, நீங்களே வந்து ஒரு ஒரு சொந்தமா நீங்க மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி லைட் எரியுங்க?
2: நாலு ஃபேன் ஓடுற மாதிரி, ஒரு பிரிட்ஜ் ஓடுற மாதிரி, டிவி ஓடுற மாதிரி.
0: சூப்பர் சூப்பர் சார். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ் சார்.
3: என்னோட இலக்கு வந்து நான் வந்து 6 மாசமா சும்மா கரை விற்கிறது, வித்துட்டு வேற வாங்குறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்க. நான் ஒரு ரேட்டு வச்சிருந்த இலக்கு அது விற்காம வந்து இப்பதான் போன வாரம் தான் அது ஓகே ஆச்சு, அந்த இலக்கு நிறைவேறிச்சியா?
0: காரை வித்துறணுன்றதே ஒரு இலக்கு.
3: ஆமா, வித்துட்டு வேற வாங்குறதுக்காக அது வித்துக்கு விற்கிறதுக்கு ஒரு இலக்கு, அந்த ரேட்டுக்காக இப்பதான் கடுபடி ஆச்சு, போன வாரம் தான் கொடுத்தேன்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப நன்றி,
3: ரொம்ப சந்தோஷம்.
0: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் சார.
0: வணக்கம்,
4: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார்.
4: எனக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு ஆசை.
0: சரி,
4: இந்த வருஷத்துக்குள்ள வாங்கிடணும்.
0: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக உங்கள் இலக்கு நிறைவேறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வணக்கம் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர். வணக்கம்,
5: நான் தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பி எம் ராஜமய அறிமுக நேயர்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, முதல் முறை பேசுறீங்களா?
5: ஆமாங்க ஐயா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்
5: ஐயா. என்னுடைய இலக்கு வந்து எப்படின்னு கேட்டினா, நான் வந்து 5வது தான் படிச்சேன்.
0: சரி,
5: ஆனா பிள்ளைகளை படி வைக்கிறேன் ஒரே குறிக்கோள வந்து 2 பசங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க வந்து இப்ப நீங்க சென்னையில ஒர்க் பண்றாங்கன்னா எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்குது. அதாவது வந்து என்னன்னு கேட்டாக்கல, நம்ம கஷ்டப்பட்டாலையும் புள்ளிய நல்லா இருக்கணும் அப்படின்றது அந்த இலக்கை நான் நிறைவேற்றணும் ஐயா.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தீங்க. கால் பண்ணி பேசின எல்லாத்துக்கும் பேஸ்புக்ல கமெண்ட் லைக்ஸ் கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் நன்றிகளோட. மீண்டும் வந்து தொடர்ச்சியா அப்படியே போயிட்டே இருக்கலாம், 11 மணி வரைக்கும் நான் தான் இருக்க போறேன். இந்த நேரத்தில் கேட்டிருந்தீங்க, நீ கோரினால் பேசிட்டு இருந்தோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். நிகழ்ச்சியில் நிறைவு பட வித்யாசகரோட மியூசிக்கலாக மஜா படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், ஹரிணி, விஜய், சவிதா இவங்களுடைய குரலில் யுகபாரதி வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

அந்த ஆண்டில் வழக்கமாக மாரிக்காலம் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் ஆரம்பிக்கவில்லை. இரண்டு தடவை மழை தொடங்குவது போல தொடங்கி சட்டென்று நின்றுவிட்டது. காவேரி ஆற்றிலும் அதன் கிளை நதிகளிலும் தண்ணீர் பிரவாகம் வரவர குறைந்து வந்தது. புது நடவு நட்ட வயல்களுக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கின. எல்லாம் வால் நட்சத்திரத்தினால் வந்த விபத்து என்று மக்கள் பேசிக்கொள்ளலானார்கள். நாட்டுக்கு எல்லா விதத்திலும் பீடை வரும் போல தோன்றுகிறது. ராஜ்ய காரியங்களில் குழப்பம். இளவரசரை பற்றி தகவல் இல்லை. அதற்கு மேல் வானமும் ஏமாற்றிவிடும் போலிருக்கிறது என்பவை போன்ற பேச்சுக்களை வழிநெடுகிலும் சேந்த நமுதனும் பூங்குழலியும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். மழை பெய்யாமல் இருந்தது அவர்களுடைய பிரயாணத்துக்கு என்னமோ சௌகரியமாகத்தான் இருந்தது. அன்று காலையிலிருந்தே வெயில் சுளீர் என்று அடித்தது.

பிற்பகலில் தாங்க முடியாத புழுக்கமாயிருந்தது. ராஜபாட்டையில் மரங்களின் குளிர்ந்த நிழலில் சென்றபோதே அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது. இது ஐப்பசி மாதமாகவே தோன்றவில்லையே, வைகாசி கோடை மாதிரியல்லவா இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனார்கள். பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டிச் சென்றபோது சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. சாலை மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தாடி சலசலவென்று சத்தத்தை உண்டாக்கின. வடகிழக்கு திக்கில் இருண்டு வருவது போல தோன்றியது. வானத்தின் அடிமுகட்டில் இருண்ட மேகத்திரள்கள் தலை காட்டின. சிறிது நேரத்துக்குள்ளே அந்த மேகக்கூட்டங்கள் யானை மந்தை மதம் கொண்டு ஓடி வருவது போல வானத்தில் மோதி அடித்து கொண்டு மேலே மேலே வரலாயின. இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது. பெருங்காற்றில் சிறிய மழைத்துளிகள் சீறிக்கொண்டு வந்து விழுந்தன. சிறு தூற்றல் விழத் தொடங்கி கால்நாழிகை நேரத்தில் ஷோ என்ற இறைச்சலுடன் பெருமழை கொட்டலாயிற்று. காற்றிலும் மழையிலும் சாலை ஓரத்து விருட்சங்கள் பட்டபாட்டைச் சொல்லி முடியாது. சடசடவென்று மரக்கிளைகள் முறிந்து விழத் தொடங்கின. அப்போது அவற்றில் அடைக்கலம் புகுந்திருந்த பட்சிகள் கீச்சிட்டு கொண்டு நாலா திசைகளிலும் பறந்தோடின. சாலைகளில் போய்க் கொண்டிருந்த ஜனங்களும் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். காற்று மழையிலிருந்து தப்புவதற்காக சிலர் ஓடினார்கள். மரக்கிளைகள் தலையில் விழுந்து சாக நேரிடுமோ என்ற பயத்தினால் மற்றவர்கள் ஓடினார்கள். அண்ட கடாகங்கள் வெடிப்பது போன்ற இடி முழக்கத்தை கேட்டு அஞ்சி வேறு சிலர் ஓடினார்கள். மழை பிடித்து கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பகற்பொழுது சென்று இரவு நெருங்கி வந்தது. அன்றிரவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள். சேந்தன் அமுதனின் நந்தவனக் குடிலுக்கு அன்றிரவு போய்ச் சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள். மழைக்கால இருட்டில் ஒருவரையொருவர் தைரியப்படுத்திக் கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தார்கள். பூங்குழலி, நடுக்கடலில் எவ்வளவோ புயல்களையும் பெருமழையையும் பார்த்தவளாயிற்றே நீ. மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படைவிட்டு கொண்டு போகிறவளாயிற்றே. இந்த மழைக்கு இவ்வளவு பயப்படுகிறாயே என்றான் சேந்தன் அமுதன். நடுக்கடலில் எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் தலையில் மரம் ஒடிந்து விழாதல்லவா? விழுந்தால் இடிதானே விழும் என்றாள் பூங்குழலி. இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள் அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் சடச்சடவென்று மரம் முறிந்து விழும் சத்தம் கேட்டது. சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான். இனி அவசரப்பட்டு கொண்டு போவதில் உபயோகமில்லை. சாலை ஓரத்தில் இங்கே சில மண்டபங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி மழையின் வேகம் குறைந்த பிறகு மேலே போகலாம் என்றான் சேந்தன் அமுதன். அப்படியே செய்யலாம். ஆனால் மண்டபத்தை இந்த இருளில் எப்படி கண்டுபிடிப்பது என்றாள் பூங்குழலி. மின்னல் மின்னும்போது பார்த்தால் தெரிந்துவிடும். இருபுறமும் கவனமாக பார்க்க வேண்டும் என்றான் சேந்தனமுதன். வானத்தையும் பூமியையும் பொன்னொளிமயமாக்கி கண்களை கூசச் செய்த ஒரு மின்னல் மின்னியது. அதோ ஒரு மண்டபம் என்றான் சேந்தனமுதன். பூங்குழலியும் அந்த மண்டபத்தை பார்த்தாள். அதே மின்னல் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். விழுந்த மரத்தினடியில் சிலர் சிக்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அமுதா, விழுந்து கிடந்த மரத்தை பார்த்தாயா? அதனடியில் என்றாள். ஆமாம், பார்த்தேன். அந்த கதி நமக்கும் ஏற்பட்டுவிடப் போகிறது. சீக்கிரம் மண்டபத்துக்குப் போய்ச் சேரலாம் என்று கூறிவிட்டு அமுதன் பூங்குழலியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மண்டபம் இருந்த திசையை குறிவைத்து விரைந்து சென்றான். இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள். சொட்ட நனைந்திருந்த துணிகளிலிருந்து தண்ணீரை பிழிந்தார்கள். துணியை பிழிந்த பிறகு பூங்குழலி தன் நீண்ட கூந்தலையும் பிழிந்தாள். பிழிந்த ஜலம் மண்டபத்தின் தரையில் விழுந்து சிறு கால்வாய்களாக ஓடியது. அடடா, மண்டபத்தை ஈரமாக்கிவிட்டோமே என்றாள் பூங்குழலி. மண்டபத்துக்கு அதனால் தீங்கு ஒன்றுமில்லை. ஜலதோஷம் காய்ச்சல் வந்துடாது. நீ இப்படி சொட்ட நனைந்து விட்டாயே என்றான் சேந்தன் அமுதன். நான் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவள். எனக்கு இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி. என்னை மழை தண்ணீர் ஒன்றும் செய்துவிடாது என்றாள் பூங்குழலி. அவளுடைய உள்ளம் அப்போது தஞ்சாவூர் கோட்டைக்கு அருகிலிருந்த சாலை போற மண்டபத்திலிருந்து நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்துக்கு பாய்ந்து சென்றது. சமுத்திரகுமாரி என்று அவளை முதன் முதலாக அழைத்தவர் அந்த சூடாமணி விகாரத்தில் அல்லவா இருந்தார்? பூங்குழலி, என்னுடைய நந்தவனமும் குடிசையும் சிறிது தூரத்தில்தான் இருக்கிறது. மழை விட்டதும் அங்கே போய்விடலாம். என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள் என்று அமுதன் கூறிய

வார்த்தைகள் பூங்குழலியின் காதில் அரைகுறையாக விழுந்தன. மறுபடியும் பளிச்சென்று கண்ணை பறித்தது. ஒரு மின்னல் அதன் ஒளியில் அவர்கள் முன்னம் அரைகுறையாக பார்த்த காட்சி நன்றாக தெரிந்தது. இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். சாலையில் ஏறக்குறைய அந்த மண்டபத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது. விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் விழுதுகளும் தாறுமாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அவற்றுக்கடியில் இரண்டு குதிரைகளும் ஐந்தாறு மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படியாக

0: மழை சப்தத்தினிடையே மலினமாக கேட்டன. இவற்றையெல்லாம் விட அதிகமாக சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கவனத்தை வேறொன்று கவர்ந்தது. விழுந்து கிடந்த மரத்துக்குச் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் இரண்டு ஆட்கள் மட்டும் நின்றார்கள். மற்றவர்கள் விழுந்த மரத்தினடியில் அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்றுவதில் முனைந்திருந்தார்கள் போலும்.
1: அமுதா, பல்லக்கு பாத்தியா?
0: பார்த்தேன். பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல இருந்தது.
1: விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலே விழுந்திருக்க கூடாதா?
0: கடவுளே, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பழுவூர் ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்கப் போகிறதாக சொன்னாயே.
1: ஆமாம், இருந்தாலும் அந்த பழுவூர் இளையராணியை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை.
0: பிடிக்காவிட்டால் அவள் பேரில் மரம் முறிந்து விழ வேண்டுமா என்ன?
1: சாதாரணப்பட்டவர்களின் தலையிலேதான் மரம் விழ வேண்டுமா? ராணிகளின் தலைமேலே விழக்கூடாதா?
0: அது போனால் போகட்டும். இப்போது நாம் பல்லக்கின் அருகில் சென்று பழுவூர் ராணியை பார்த்து பேசலாமா?
1: கோட்டைக்குள் போவதற்கு அவளுடைய உதவியை கேட்கலாமா?
0: அழகுதான், ராணியை பேட்டி காண்பதற்கு நல்ல சமயம், நல்ல இடம். பல்லக்கின் கிட்ட போனால் மழைக்கால இருட்டில் திருட வருகிறோம் என்றெண்ணி நம்மை அடித்து போட்டாலும் போடுவார்கள்.
1: ராணியை நான் பார்த்து விட்டால் அப்புறம் காரியம் எளிதாகிவிடும்.
0: அது எப்படி? என் அண்ணியின் பெயரை சொல்வேன், அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன்.
1: நல்ல யோசனைதான்.
0: ஆனால் ராணியின் அருகில் நெருங்க முடிந்தால் அல்லவோ?
1: அதோ பார் பூங்குழலி,
0: மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது. அதன் வெளிச்சத்தில் இரண்டு பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது.
1: ஆஹா, கிளம்பிவிட்டார்களா?
0: இல்லை இல்லை, மண்டபத்தை நோக்கியல்லவா பல்லக்கு வருவது போல காண்கிறது.
1: ஆம்,
0: சிறிது நேரத்தில் பல்லக்கு மண்டபத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள்.
1: பழுவூர் இளையராணி நம்மை தேடிக் கொண்டல்வா வருகிறாள்
0: என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மண்டபம் ஈரமாயிட்டதேன்னு கவலைப்படுறா பூங்குழலி. சேந்தன் அமுதனும் நீ இப்படி சொட்ட நனைஞ்சிட்டியேன்னு வேதனைப்படுறான். மழை நீர் கடல்ல தான் போய் சேருது. இவ்வளோ சமுத்திரகுமாரி இப்படி தன்னை அழைச்சவர் சூடாமணி விகாரத்தில் இருக்கார். எதிர்பாராத சம்பவங்களால் தானே அங்கே போக முடியல. ஒவ்வொரு தருணத்திலையும் தனக்கு எத்தகைய வாழ்க்கை வேணும்னு அவ சொல்லிக்கிட்டு வரா. அவனும் அவளுக்கு எத்தகைய வாழ்க்கை தேவை என்பதை நினைவுபடுத்திக்கிட்டு வரான். என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள்னு சற்று முன் சொன்னானே, அவ அதை முழுசாக காதல வாங்கிக்கல. மாரிக்காலம் என்கிற தொடரை எடுத்துக்கிட்டா புறைப்புறையாக நிறைய செய்திகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. கார்மேகங்கள் சூழ்ந்த இந்த பருவம் கார்காலம்னு பேர் பெறுது அல்லவா? ஆவணி புரட்டாசி கார் பருவம். இந்த பருவத்துக்கு நபம்னும் ஒரு பேர் இருக்குது. ஆவணியும் நபம்னு குறிக்கப்படுது. உலக வள்ளல் பாரி மட்டுமே காப்பதாக நினைக்க வேண்டாம், மாரியும் இருக்குதுன்னு வஞ்ச புகழ்ச்சி அணியால நயம்பட சொல்றார் கபிலர். சரி, பீடை என்கிற சொல் பொருள் வேதனை. பீடித்த என்றார் அழுத்துவது. கிரகணம் போன்ற துன்பத்தின் பிடியில் அழுத்தப்பட்ட நிலை. பீடையை போக்கி அருளுபவள் பீடாஹாரிணி. கிராம காவல் தெய்வம் பிடாரின்னு பெயர் பெற்றது இதன் அடிப்படையில் தான். சாலையோரத்தில் நிழல் தரும் மரங்களை அமைச்சு மக்கள் இளைப்பாற மன்னர்கள் உதவின விவரங்களை வரலாற்றில் நிறையவே பார்க்குறோம். நிழலுக்கு இருக்கிற முன்னடைகள் அதன் அருமையை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கோம்னு புரிய வைக்கிது. கொழுநிழல், புள்ளி நிழல், புகர்நிழல், தன்னிழல், மென்னிழல், வரிநிழல், இந்நிழல், மாநிழல், இப்படி நீளுது பட்டியல். கயம் புக்கன்ன பயம்படு தன்னிழல், கயம் கண்டன்ன பெருமரக் குழாம், சில்லுன்னு இரு தொடர்கள். கயம் நீர்நிலை, அதாவது நிழல் குளிர்ந்த நீர்நிலை போல இருக்குதான். மின்னல் நீலமாகவும் சிவப்பாகவும் ஒளி கீற்றுகளாக இருப்பதற்கு அறிவியல் அடிப்படையில் விளக்கம். வளி மண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாயிருந்தா குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறம் சிதறடிக்கப்படுது. தூசு அதிகமாயிருந்தா நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறம் வெளிப்படுது. சுருங்க சொல்வதானா, மின்னல் காரணமாக ஏற்படுற அயனி ஆக்கம் பழைய நிலைக்கு திரும்பும் போது ஒளி.

0: வெளிப்படுது. மின்னல் எப்படி மின்னினா என்ன? அந்த பல்லக்கு மண்டபத்துக்கு வந்ததை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு வேரும் விழுதும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பிக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு நூலின் ஆசிரியர் போ சேதுசேஷன்.
1: ஜெய்ஹிந்த் முழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அது செப்டம்பர் மாசம்.
2: ஜெய்ஹிந்த்.

0: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகள். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 9:15 இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

ஏனினிய புண்ணிலாவில் இந்த நேரத்துக்கு ஏற்ற மென்மையான மெரடியான பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டுருக்கு. அப்படியே ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து காதலிப்போம், ஒவ்வொரு வயசில் ஒவ்வொன்றை காதலிப்போம். அப்படி இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாட்டை கேட்கும்போது கேட்டு ரசிக்கலாம். தேவா படத்துலேருந்து எஸ்என் சுரேந்திரா, சொன்னலதா மற்றும் குழுவினர் குரலில் வாலி அவர்களோட வரிகளில் தேவா இசையில் தேவா படத்துலேருந்து சின்ன பையன் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர லைன்ஸ்லாம் உங்களுக்கு மனப்படமாக தெரியும். கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம் என்னினைய பொண்ணுலாவே.

ஒரு துள்ளலான பலனோட இந்த நேரத்தில் வந்து என்னிய பொண்ணுலாவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பாடல்கள் தான் இந்த 45 நிமிஷம் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் இப்போ வந்து நம்ம பாட்டில் தான் கேட்க முடியுது, அடிக்கடி வெளியில் கூட பார்க்க முடியறதில்ல. ஏன்னா வந்து செங்குருவி குருவி அப்படின்னாவே வந்து இப்போலாம் வந்து சின்ன வயசில் குருவி எப்படி கத்தும் சொல்லு அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல, காக்கா எப்படி கத்தும் அப்படின்லாம் குழந்தைங்கள்ட்ட கேட்போம்ல. இப்போலாம் எல்லாம் ட்ரெண்டும் மாறிப்போச்சு, வேறு மாதிரி வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பாட்டை வந்து செங்குருவி செங்குருவி காரமடை செங்குருவின்னு அந்த பாட்டில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. தேவாவோட இசையில் வாலியோட வரிகளில் எஸ் பி பாலசாமி படத்தில் சாணக்கி இவங்களுடைய குரலில் திருமூர்த்தி படத்துலேருந்து செங்குருவி பாடல் தான். அடுத்த பாடலாம் என்னென்ன பண்ணலாம் வந்துட்டு இருக்கு, கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

0: இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: அதாவது இசைன்றது வந்து ஒரு பெரிய மாபெரும் கடல். அந்த கடலில் முத்துக்களை தேடி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இசை மூலமாக அதை நான் வந்து என்னென்ன சொல்ல முடியுமோ எனக்கு தெரிந்த சிறு அளவு ஞானம் மூலம் நம்ம இன்னும் அதை கொடுத்துட்ருக்கோம்.
2: வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
3: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே,
0: நாளை இரவு 8:10
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
4: 9:29 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுருக்கோம். ஏன் இனிய பொன் நிலாவே பாடல இந்த நேரத்துக்கு ஏற்ற பாடலை தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி. இப்போ வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லணும்னா, வைபான ஒரு சாங் வேணும் அப்படின்னா நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரே கலகலப்பாக இருக்கும். அப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்டப் அப்படியே வந்து விருன்னு, அப்பா என்ன எனர்ஜிப்பா அப்படின்னு தோணும்ல. அப்படி ஒரு எனர்ஜியான படம் தான் இந்த நேரத்தில் கிருஷ்ணன் வந்தான் படத்துலேருந்து மலேசியா வாசுதேவனுடைய குரலில் இளையராஜா அவருடைய வரிகள்லையும் இசைகள்லையும் பாடல் வந்துட்டுருக்கு. சிங்கினா சிங்கியடி பாட்டு கேட்கும் போது அப்படி ஒரு தொழிலான படம் தான். கேட்டுடுவாங்க, தொடர்ந்து
5: பேசுவோம். நாங்கள் ஊர் சுற்றி நாடு சுற்றி காடு சுற்றி

போடு என்ன பாட்டு, நமக்குலாம் அந்த விசில் அடிக்க வரலனால இந்த இடத்துல அந்த விசில் அடிக்கும் போதெல்லாம் வாயில் வச்சு சும்மா ஃபூன்னு பேக்ரவுண்டில் ஒரு விசில் அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். என்னென்ன பொன்னிலாவில் அடுத்த போடுறா பிள்ளையாவ போட பாட்டு வந்து, இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இரவு நேர வேலைகள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறது அப்படின்லாம் வந்து அப்படியே ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுன்னு வந்துருச்சு. அந்த நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது போகிறப்பலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, 9, 10, 11, 12 அப்படியே ஓடிட்டுருக்கோம், இடையில டின்னரு டீ அப்படி இப்படி போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கெலாம் அப்படியே எங்கேருந்து தூக்கம் வரும்னே தெரியாது, அப்படியே அப்படியே டபுக்குன்னு போய் டெஸ்க்கிலலாம் இடிப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மாட்டும் ஓடிட்டுருக்கோம் சிஸ்டத்தில் கட கட கட கடன்னு, அப்புறம் பார்த்துட்டு அப்படியே திரும்பும். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அந்த தூக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய வந்து எதனா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு யோசிப்போம். அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா பாட்டு. இந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா அடுத்த 2-3 மணி நேரத்துக்கு ஒரு எனர்ஜியோடு வேலை செய்வீங்க. அப்படி அடுத்த ராத்திரியில் தூக்கம் வந்துச்சுன்னா அந்த தூக்கம் வரும்போது இந்த மாதிரி பாடல்கள்லாம், நைட்டில் வேலை செய்கிற எல்லாருமே இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கும்போது ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பாட்டு வேலை செய்வோம். அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் சிந்து நதிப்பு படத்துலேருந்து தாடி என்ன உடம்பு பாடல் தான் வந்துட்டுருக்கு. சௌந்தர்யோட மியூசிக்கில் ஷாகுல் ஹமீத் குரலில் வைரமுத்து வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: நம் நாட்டின் விடுதலையில் கலைத்துறையின் பங்கு மிகப்பெரியது. சுதந்திர போராட்டத்தில் கலைத்துறையின் பங்கு குறித்தும் கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் நம்மோடு பகிர்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: உலக நாடக மேதை ராமானுஜத்துடைய பாராட்டு விழாவுக்காக போய் ஸ்பீச் கொடுக்க போனேன். அப்போ அஸ் அன் ஆக்டர், திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் நாடகத்துல நடிக்கிறதுக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அஸ் அன் ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு.
1: கேட்க காத்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:41 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் என்னினிய புனிலாவே, என்னினிய புனிலாவில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த டெஸ்க்கு மேடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பாடலை கேட்கும்போது இப்படி இப்படி தாளெல்லாம் தட்டி நம்ம பாட்டை கேட்டு ரசிப்போம். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. நீங்கள் கேட்கும்போது என்ன உங்ககிட்ட கையில் இருக்கோ, ட்ரம்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டா குண்டா எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்குள்ள அந்த ட்ரம்ஸ் பீட்டை போட்டு அப்படி ஜாலியாக கேட்டு ரசிக்கணும்னு தோணும். அப்படி ஒரு பாட்டு தான் நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மென்மினி எங்களோட குரலில் வாலியவரோட வரிகள் இளையராஜாவோடைய இசையில் ஐ லவ் இந்தியா பாடத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. குறுக்கு பாதையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

பின்னாடி எங்கப்பா அடுத்தடுத்த பாட்டாக ஒரே வைப்பாட்டாக போட்டு தள்ளியடா தம்பி அப்படின்ற அளவுக்கு தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிய பொண்ணில் வேலை பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து அந்த பீச் அப்படின்னாவே பீச்சுன்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். செலவே இல்லாமல் போயிட்டு காற்று வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற மக்கள் சிரித்து சந்தோஷமாக குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது அடாடா, அதுவும் அந்த பீச்சிலலாம் தான் நம்ம குழந்தையாக மாறி அந்த கடலில் வந்து நம்ம காலில் பற்றக்கூடாது, நம்ம ஓடி கிடுக்கிட்டு கிடுக்கிட்டுலாம் ஓடியாருவோம் அப்படியே. அப்புறம் வந்து எழுதி வச்சுட்டு அந்த கடலில் வந்து அந்த எழுத்தை சுன்னு

அழிச்சிட்டு போகிறதெல்லாம் அப்படி பார்த்து ஒரு கடலுக்கு வந்துட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபீல் குட் ஃபீல் ஃப்ரீயாக இருப்போம்ல. அப்படி இந்த பாட்டை கேட்கும்போது இதோட சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையில் தான் ஹே ஹே ஹே அப்படின்னு ஆரம்பிக்கும். செம்பருத்தி பூவன்ட்டு ஒரே வந்து ஜாலியாக வந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து. அது எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம தனியாக பாட்டு பாட சொன்னாலோ இல்லை தனியாக ஆட்டம் ஆட சொன்னாலும் நமக்கு ஒரு மாதிரி திருன்னு எடுக்கும். ஆனால் அப்படி கும்பலாக சேர்ந்து அப்படி கிளாப் கிளாப் பண்ணி அப்படி பாட்டு பாட ஆரம்பித்தாலோ நம்மளும் சேர்ந்து பாடுவோம். டான்ஸ் ஆனாலும் அப்படி தான், சும்மா ஏறி நம்மளும் கும்பலில் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டுருவோம் அப்படிலாம் போடுவோம்ல. அப்படி ஒரு படம் தான் இந்த நேரத்தில் செம்பருத்தி படத்துலேருந்து மனோஜ் சித்ரா மற்றும் பானுமதி இவங்களோட குரலில் வாலியோரோட இசையில் இளையராஜா வாலியோரோட வரிகளை இளையராஜாவோட இசையில் பாடுறதுட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

ரொம்பவே சூப்பர் துரளான பாடல் கேட்டு முடிச்சோம். 9:55 நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் என்னைய புண்ணிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னைய புண்ணிலாவில் கேட்ட பாடல்களை உங்களுக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் பிடிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இந்த நேரத்துக்கான நிறைவான பாடலாக வந்துட்டு இருக்கு. புதுப்பாட்டு படத்துல இருந்து சில பேரை பார்க்கும்போது நமக்கு வந்து உடனே எங்கேயோ இவங்களை பார்த்துருக்கோமே, ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கோமே, இல்லைங்க அவங்களை எங்கேயோ நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல. அப்படி ஒரு பாடல் தான் நேற்று ஒருத்தரை பார்த்தோம் பாட்டு வந்து புதுப்பாட்டு படத்துல இருந்து இளையராஜா மற்றும் சித்ரா அவங்களோட குரலில், கங்கை மரணம் வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் தான் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாட்டு ப்ளே ஆக போகுது. அந்த பாட்டு அப்படியே ப்ளே பண்ணிட்டு 10 மணிலேருந்து இன்று இரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் 1 மணி நேரம். இரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444-9444-0003 10 நம்பர் வந்துருச்சா, 9444-0003 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ விருப்பமான பாட்டு நிச்சயமாக பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க என்னைய புண்ணலாவே பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழகம் 102.3 மனங்கரட முழுமையான டம்டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும், கும்பகோணம் எஃப்எம் 101.6 நேயர்களுக்கும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களுக்கும் அந்த நேரத்தில் நாம் ரசித்து கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டை தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் விருப்பமான பாட்டை இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கங்க, 9444001023. 9444001023. 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத வந்து தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாட்டில் ப்ளே பண்ண முடியுமோ உங்கள் விருப்பமான பாட்டை கண்டிப்பாக நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பாட்டை ப்ளே பண்ண போகிறது நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான்.
1: August 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें।

0: अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் நிகழ்ச்சியில் முதல் விருப்ப பாடலாக யாருடைய பாட்டு பிளே ஆக போகுது? நண்பர் குடவாசல்லேருந்து பவதாரணி பாடற கேட்டிருக்காங்க. பவதாரணி கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த நேரத்துக்கு ஏற்ற, அதாவது வந்து ஒரு அந்தந்த டைமிங்க்கு அதாவது கரெக்டாக பண்ணுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த டைமுக்கு இந்த பாடலை கேட்கும்பொழுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஹா ஆஹா ஆஹா, என்ன வயலினு, என்ன ஃப்ளூட்டு, எப்படிப்போ அந்த மாதிரிலாம் கம்போசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும்ல. அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் பவதாரணி அவங்களுக்காக கேட்டிருக்கலாம் கேட்டு ரசிக்க போகிறோம். வெயில் படத்துலேருந்து உருகுதே மருகுதே பாடலாம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாம். சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இவங்களோட குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் முதல் விருப்ப பாடலாம் குடவாசலேருந்து பவதாரணி அவங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு தொடர்ந்து உங்கள் விருப்பமான பாடலை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். இது விபத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கர் முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

அந்த தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் அப்படியே இருட்டிக்கிட்டே போகும் பார்த்தீங்களா, அப்படி முடிஞ்சது அந்த பாட்டு உருகுதேன்ட்டு அப்படி ஒரு மெலடியான பாடுற கேட்டு முடிச்சு இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். என்னென்னா பொண்ணுல கேட்டு முடிச்சுட்டு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடுற தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த விருப்பமான பாடலாம் நண்பர் கதிரவன் கரூர் மாவட்டத்திலேருந்து பாடுற கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து நம்ம சொல்லும்போது ஒரு மழைப்பாடல்கள் நிறையா இருக்கும். மழைப்பாடல்கள் வந்து ஒரு ஹீரோ வந்து அப்படியே ஒரு ரன்னிங்கில் மழையில் நனைஞ்சிட்டு அங்கேருந்து வந்துட்டுருப்பார். அங்கே மேடையில் வந்து ஹீரோயின் வந்து காற்றில் எந்தன் கீதம்னு ஒரு பாட்டு ஆரம்பித்து பாடிட்டுருப்பாங்க. அந்த பாட்டு முடியறதுக்குள்ள நம்ம போய் பார்த்துடணும்னு அந்த ஹீரோ அங்கேருந்து ஒரு ரன்னிங்கில் வருவார் பாருங்கள். சொல்லும் போதே உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படியே வந்துட்டு போவோம். அப்படி ஒரு பாடுறதான் காட்சியில் இந்தன் கீதம் பாடுற ஜானி படத்துலேருந்து விருப்பமான பாடுறா கேட்டிருக்கிறாரு கதிரவன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும். எஸ் ஜானகி அவங்களோட குரலில் இளையராஜா அவருடைய இசையில் ஜானி படத்துலேருந்து கண்ணதாசன் அவருடைய வரிகளில் பாடுற வந்துட்டுருக்கு காட்சியில் இந்தன் கீதம். கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

10:16 நோக்கி ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில். அடுத்த விருப்பமான பாடலாக நண்பர் பாலசுந்தர் தஞ்சாவூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. தஞ்சாவூர் காலேஜ் ரோட்லேருந்து பாலசுந்தர் கேட்டிருக்க பாட்டு வந்து போகிற போக்கில் கேஷுவலாக பேசுகிறோம் பார்த்தீங்களா. என்னடா படாரு போகிற போக்கில் கேஷுவலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி ஒரு பாடல் அந்த நேரத்தில் உன்னை நான் சந்தித்தேன் படத்துலேருந்து ஹே ஐ லவ் யூ அப்படின்ற பாட்டு தான் பாடலோட வரியை ஆரம்பிக்குது. கேஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் உங்களுடைய குரலில் இளையராஜாவோடய இசையில் அப்படி ஒரு கேஷுவலாக ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு பாலசுந்தர் அவர்களுக்காக கேட்டிருக்கலாத்துக்காக இந்த நேரத்தில் நம்ம வித் பாரத் தமிழ் 102.3

கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு வித் பாரதி தமிழகம் 102.3 இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் விருப்பமான பாடலில். அடுத்த பாட்டாக வந்து பிரவீணாமதி பாடல் கேட்டிருக்காங்க. பெரியா குறிச்சி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே சத்தமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதுவும் இந்த வாங்கம்மா வாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்களா, அங்கே ஆரம்பித்து ஒரு 8-9 மணி வரைக்கும் எதனா ஒரு ரெக்கார்டிங் சவுண்டு இப்போலாம் நம்ம கேட்டே தான் இருக்கும். அப்படி இந்த நேரத்தில் ஒரு 10 மணிக்கு மேலெலாம் எல்லாம் அப்படியே அந்த சவுண்டுலாம் வந்து அமைதியாகி, அதுவும் கிராமத்துலலாம் வந்து வெளியில் வந்து அடிக்கிற புழுக்கத்து கைத்துக்கட்டில் போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அது இப்போ கைத்துக்கட்டெலாம் வரதில்லை, அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. அப்படி இருக்கும் போது ஒரு பேக்ரவுண்டில் நமக்கு பிடிச்ச ஒரு விருப்பமான பாட்டை இந்த நேரத்தில் கேட்டோம்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பாடுறது தான் மௌனராகம் படத்துலேருந்து விருப்பமான பாடலாம். நிலாவே வா செல்லாதே வா பாடுறது வந்து விருப்பமான பாடலாக பிரவீணாமதி கேட்டிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில், இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழ் 102.3 விருப்பமான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

கேட்டுருக்கோம். 10:27 ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெரியல உங்கள் விருப்பமான படலாம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, எங்கள் அழைப்பில் உங்கள் தெரியல உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க, அம்பத்தூர்லேருந்து செல்வராஜ் பாடல் கேட்டிருக்காரு. செல்வராஜ் கேட்டிருக்க பாட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து எங்கேருந்து காட்டுறதோ அந்த கண்ணில் தான் எல்லா எக்ஸ்ப்ரெஷனும் வரும். சோகம், அப்புறம் முறைக்கிறது, அப்புறம் அங்கேயே ஒரு கண்ணிலேயே வந்து சிக்னல் காட்டுறது, போதும் போகணும் என்ன விமானம் ஒன்றுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலே வந்து சிக்னல்லாம் காட்டுவோம் பார்த்திங்களா. அந்த அளவுக்கு கண்ணுக்கு தான் ரொம்ப பவர் அதிகம். நம்ம வந்து நேருக்கு நேர் பார்த்து பேசணும்னு என்ன குனிஞ்சு பேசிகிட்டு இருக்க என்னத்தையோ மறைக்கிற உண்மையை சொல்லு அப்படிலாம் பேசுவாங்களே, அப்படி நம்ம கண்ணில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் வச்சு தான் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒரு இந்த பாட்டும் வெள்ளாட்டு கண்ணழகின்னு அந்த வரிகளோடு தான் ஆரம்பிக்குது. சான்றோடன அவர் குரலில், அவருடைய மியூசிக்கில், ஏகபாரதி வரிகளில், அம்பத்தூர் செல்வராஜ் அவர்களுக்காக விருப்பமான பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

எங்கள் அழைப்பில் உங்கள் துறையில் அடுத்த விருப்பமான படலாம் ஐ குமார் செய்யாறுலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. குமார் கேட்டிருக்க பாட்டு வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து இந்த பாடலாம் கேட்கும்போது யூடியூப்லலாம் கமெண்ட்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, 2026 இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு என் நினைவுகள் எங்கெங்கோ செல்கிறது, எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த பாடலை என்னால் மறக்க முடியாது, இன்று இந்த பாடலை கேட்பவர்கள் யார் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா. அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கே அவ்வளோ அழகாக, ஏன்னா அந்த பாட்டை எவ்வளோ ரசிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் வந்து குமார் கேட்டிருக்கிறாரு. வீதியில் இசைத்தாலும் வீணைக்கு இசை உண்டு பாடல் தான் அழகி படத்துலேருந்து ஓங்குத்தமா பாட்டு. இளையராஜா அவருடைய குரலில் அவருடைய இசையில் தான் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாரு. இளையராஜா அவருடைய வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்ருக்கோம், எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

அப்படியே எங்கெங்கோ அவங்க ஃபீலிங்ஸ் போயிட்டு வந்திருக்கோம் அந்த பாட்டை கேட்டு. அப்படியே இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் விவத்பாரி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டு தான், உங்கள் விருப்பமான பாட்டில் அடுத்த பாட்டாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில பாட்டை கேட்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ற மாதிரியே இருக்கும். அது இந்த நேரத்தில் இந்த பாட்டை கேட்கும்பொழுது அப்பா அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து அந்த பாட்டை நாம் கேட்டு ரசிப்போம். எனக்கு கேட்கக்கூடிய பாட்டு இதெல்லாம் நீங்கள் அந்த சிங்கிங் காம்படிஷன்லாம் கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜட்ஜஸ் வந்து அந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிடுறீங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, ஓரளவுக்கு ட்ரை பண்ணாலே சூப்பர் அப்படின்ற அளவுக்கு இந்த பாட்டை கேட்கும்போது அப்படி ஒரு ஃபீலில் தான் இருக்கும். கேட்டிருக்கிறாங்க கோமதி பாடுற கேட்டிருக்காங்க நீடாமங்கலத்திலேருந்து. கோமதி கேட்டிருக்காங்க அவங்க விருப்பமான பாட்டை வந்து கர்ணா படத்துலேருந்து மலரே மௌனமாக பாட்டு தான். கேட்கும்போதே அந்த பாட்டு கொஞ்சம் குளிர்ற மாதிரியே இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரவேஷ் ஜானகி அவங்களுடைய குரலில் வித்யாசாரோட இசையில் அந்த நேரத்தில் கோமதி அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்காகவும் விருப்ப பாடல்.

ஊர் வந்துருச்சு எல்லாம் இறங்குங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஹம்மிங் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். 10:45 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கோம் உங்கள் விருப்பமான பாடலாக, எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் நம்ம வித் பாரத் தமிழ் ஃபோனில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டு சில பாடல்களில் வந்து நம்ம வந்து இந்த கையில் வந்து சொடக்கு போட்டு கேட்டு ரசிப்போம் பார்த்துருக்கீங்களா சில பாடலை. அப்படி இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது இந்த கையில் வந்து கேட்டு அப்படி சொடக்கு போட்டு கேட்டு ரசிச்சிருப்பீங்க இந்த பாடலை. அப்படி ஒரு பாடல் தான் நண்பர் சிவபிரகாசம் வந்து சென்னை நந்தம்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்கிறார். உத்தமபுத்திரன் படத்துலேருந்து முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே. இந்த பாட்டை கேட்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த விரலில் வந்து சொடக்கு போட்டு கேட்டு ரசிச்சிருப்போம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இவங்களோட குரலில், மருதகாசியோட வரிகளை, ஜி ராமன் இசையில் சிவபிரகாசம் அவங்களுக்காக கேட்டிருக்கிறதுக்கு முந்தைய நேரத்தில் முல்லை வண்டு மேலே முல்லை மலர் மேலே படுறதான் ரொம்ப அழகான படுறான். அந்த நேரத்துக்கு ஏற்ற படுறா வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்க.

10:49 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க தென்மதி, மேடவாக்கத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க தென்மதி. அவங்களுக்கு கேட்டிருக்க பாட்டு, இந்த பாட்டை வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து டிவிலலாம் பார்க்கும்போது டே என்னடா இந்த பாட்டில் என்னென்ன மேஜிக்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் பாட்டுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ட்ரெஸ் அப்படியே கலர்ஸ் வந்து கட கட கட கடக்கடன் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் இந்த டான்ஸ் ஸ்டெப்பு ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகும்போது அந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட்லாம் ஒன்றும் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஏதாவது ஒரு டான்ஸு கற்றுக்கணுன்னா வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாட்டை பார்க்கும்போதே டான்ஸ் ஸ்டெப்பு கற்றுக்கலாம். அப்படி அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டில். ஒரு மேஜிக் பாட்டை வந்து தென்மதி வந்து சக்திவேல் படத்துலேருந்து மல்லிகை முட்டு மனசை தொட்டு பாடுறதான் விருப்பமான பாடுறதா கேட்டிருக்கிறாங்க. அருண்மொழி மற்றும் சுவரலாத்தா அவங்களோட குரலில் காமகோடியின் வரிகளை இளையராஜா இசையில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசுவோம்.

10:55 ஆகிட்டு இருக்கு. வந்துட்டோம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் இந்த நேரத்தில் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சிட்ருங்க. உங்கள் விருப்பமான படம் நிகழ்ச்சிக்கான நிறைவு படலாம். நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடுற கேட்டிருக்கிறாரு. கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் ஆரம்பத்தில் வந்து அந்த முத்துமணி மாலை வந்து அப்படி டிப்புன்னு பிச்சுட்டு ஓடும். பிச்சுட்டு ஓடுறதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டால் அது ரிங்டோனாக வைப்போம்ல. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வர மியூசிக் வந்து அந்த முத்துமணி மாலை ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க. ஏ எப்பட்றா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அப்படி ஒரு பாடல் தான் சின்ன கவுண்டர் படத்துலேருந்து முத்துமணி பாடல் தான் இந்த நேரத்தில் விருப்பமான படலாம். அரவிந்தன் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுரன் மற்றும் பி சுஷிலா இவங்களோட குரலில், அருவி உதயகுமார் வரிகளில், இளையராஜா இசையில் இந்த நேரத்திற்கான நிறைவு பாடலாக அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு இன்னும் நிறைய நேரங்கள் வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்டுருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருங்க. வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கணும். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படத்தை ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 ஆயிற்றுக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது ஒரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்ல பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ், உங்க மனசுக்கு பிடிச்ச
2: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மனசு மயங்கிட்டு இருக்கிறீங்க. அழகான ஒரு பாடல் ஆசை படத்துல இருந்து கேட்டு ரசிக்கலாம்.

அழகான ஒரு பாடல் கேட்டு ரசோம். அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர் வாலி, ஒனிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட குரலில் தேவாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:07 ஆயிட்டுருக்கு. அந்த இரவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு நிமிடங்கள் இல்லையா? இஸ் நம்மளுடைய உணர்வுகளை அசை போடுறதுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப இனிமையான ஒரு மென்மையான நேரம்தான். இஸ் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, என்ன தான் நீங்கள் யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலுமே அந்த பூக்களை கொடுக்கும் பொழுது அவங்க மனம் அவங்களோட முகத்தில் அப்படி ஒரு புன்னகை வரும் இல்லையா? அந்த முகம் மலர்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? எஸ், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச பூக்கள் கொடுக்கறது. கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், அடுத்ததாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

மிளவே முடியாத உண்மையான உணர்வுகளின் சங்கமமாய் காதல் மட்டுமல்ல இசையின் நாதமும் கூட. அவ்வளோ ஒரு அழகான பாடலில் சில பாடல்கள் நீங்கள் அப்படியே பிரயாணம் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு மனசு இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் சில பாடல்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த அந்த நபர் அப்படியே உங்களை நகரவே விட மாட்டாங்க இல்லையா? ஆமாம் நேர்களே, நம்ம இந்த வாழ்க்கையில் அந்த நினைவுகளோட பொக்கிஷம் எவ்வளோ ஒரு அழகு, இசை எவ்வளோ அழகாக அதை உணர வைக்குது. லவ் பேர்ட்ஸ் படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் சித்ரா அம்மாவோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:15 ஆயிட்டு இருக்கு. ஆமாம் நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கிறது பத் பாரதி 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். என்னதான் இருந்தாலுங்க, நம்ம ஓடிட்டே இருந்தாலும் அந்த அன்பு, அந்த காதல், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அந்த வெளிப்படுத்துகிற அந்த தருணம் இருக்கு இல்லையா, இஸ் ஒவ்வொரு க்ஷணமாக வாழ்றது அப்படி சந்தோஷமா அந்த க்ஷணம் நீங்கள் முழுசாக உணர்ந்துருக்குறீங்களா? எஸ். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கும் பொழுதே உங்களுக்கு பிடிச்சவங்கள, உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள எங்கே வச்சுருப்பீங்க? எங்கே வச்சுருப்பேன்னு தெரில சித்ரா, ஆனால் எங்கேயோ பத்திரமாக வச்சுருப்பேன், அந்த இடம் தான் தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் அந்த இடமா அப்படின்னு யோசிச்சுட்டே பாடல் கேட்டு ரசிங்க.

பெண்ணின் மனதை தோட்ட படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனோட அழகான குரலில், முத்து விஜயனின் வரிகளில் இசை ராஜ்குமார் அவங்களுடைய அழகான இசையில் தான் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். நேரம் 11:21 ஆயிட்டுருக்கு. நாம் நினச்சிருக்கிறது பாரத 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மனசு எவ்வளோ அழகான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துது பார்த்துருங்க இல்லையா. உங்களுடைய காதலை நீங்கள் சொல்லும் பொழுது யாரை சாட்சியாக வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கதாநாயகன் உருகி உருகி வெண்ணிலவு சாட்சியாக தன்னோட காதலிக்கிட்ட காதலை சொல்கிறாங்க. பாடல் கேட்கலாம், நேர்களை இணைந்திருங்கள்.

மின்சார கனவு படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் அவங்களோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஆர் ரஹ்மானோட இசையில் பாடல் கேடு ரசிச்சிருக்கிறோம். 11:28 ஆயிட்டுருக்கு. என்னுள் எழும் எண்ணங்களை எல்லாம், மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் அழகான என் தாய் தமிழில் உம்மிடம் பகிர்வதற்காகவே, உரையாடுவதற்காகவே இசையால் மனதை வருடி மயக்கிக் கொண்டிருக்கும் பண்பலையாம் விவித் பாரதியில் அழகான பாடலோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எஸ், ஒரு நிமிஷம் உங்களோட எல்லா கவலைகளையும் மறந்துட்டு இந்த பாடல் நீங்கள் அவ்வளோதான், அந்த சந்தோஷம், அந்த ஒரு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான அலைவரிசைகளோட அப்படியே நம்ம அழகாக பயணப்பட்டோம் அப்படின்னா அதற்கான முழுமையான அந்த ஒரு நிறைவை அப்படியே அள்ளி பருகலாம் அப்படிங்கிறது தான் இயற்கையோட சாராம்சம். எஸ், இந்த இரவு என்னென்னவோ கொடுக்குது சித்ரா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறீங்க இல்லையா. எவ்வளோ பேர் நீங்கள் பேருந்தில் பயணப்பட்டுருக்கலாம், இல்லை நிறைய பேர் உங்களை நினைவலைகளில் ஞாபகங்களில் பயணப்பட்டுருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பழைய காதலாக இருந்தாலும் சரி, பழைய உணர்வுகளோட சங்கமாக இருந்தாலும் அப்படியே உணர்ந்து அப்படியே பயணப்படுங்க. இஸ் ஒரு காதலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உருகி உருகி காதலிக்கும் பொழுது ஒன்றே ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஒன்றும் இல்லை நீ என்னோடய அம்மான்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நீ என்னோட குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே என்ன சொல்லி காதலிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள் மென்மையான இதமான பூவின் மென்மையான நறுமணத்தோடு.

பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:34 ஆயிட்டுருக்கு. அடுத்த அரை மணி நேரம் ஒரு 80களில் 90களில் வந்த பாடல்கள் கண்டிப்பாக உங்களுக்காக. எஸ், இந்த மௌனமான நேரத்தில் எந்த சதவுமே இல்லாமல் மௌனம் மட்டுமே மிகப்பெரிய சதமாக இருக்கிறதுக்கான ஒரு பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள்.

பூமியில் வாழும் காலம் முழுசும் அழகான அற்புதமான காதலோடு உயிரோடு உயிராக படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராமா குரலில் வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரோட இசையில் தான்

வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மௌனத்தையே பரிசாக கொடுத்து விடுங்கள். சலங்கை ஒளிப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அம்மாவோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:39 ஆயிட்டிருக்கு. இந்த மாதிரியான பாடல்கள் இந்த நேரம்

இடத்துல நம்ம கேட்குறது அப்படிங்கிறதே ரொம்ப அழகான ஒரு அனுபவம் தான் இல்லையா? அடுத்ததாக ரோஜாவை தாளாட்டுறதுக்காக யார் காத்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். மனசு மயங்கிட்டு இருக்கீங்க,

ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நினைவெல்லாம் நித்யா படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சுட்டுருக்கிறோம். நேரம் 11:44 ஆயிட்டுருக்கு. இந்த பாடல் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் யார்கிட்டையாவது ரொம்ப கஷ்டமாக பேச ஆரம்பிக்கிறீங்க, ஒரு உங்களுடைய உரையாடல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பேசி முடிக்கும் பொழுது உங்களோட அந்த மனசை மாத்துறாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக அந்த கவலை எதுக்காக நம்ம கால் பண்ணுறோம்

அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் முடிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நபர்கள் கிடைச்சாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வரவங்க, அவங்கள ரொம்பவே பொக்கிஷமாக பார்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கூட இருக்கிற வகையிலல்ல, நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான் ரொம்ப பொக்கிஷமானவங்க. அதனால் சில உறவுகள் இந்த மாதிரியான அன்பு பரிமாறதுக்கான சில உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இதையும் மனசில் வச்சுட்டே அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டுருக்கிறீங்க இல்லையா. எஸ், வண்ணம் கொண்ட வெண்ணிலவு எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். இணைந்திருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சுட்டுருக்கிறீங்க நீங்கள் உங்கள் மனசும் மயங்கும் நிகழ்ச்சியில்.

அப்பா இப்படிலாம் ஒருத்தரை காதலிக்க முடியுமா அப்படின்னு பயங்கரமாக ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற பாடல் தான் இந்த பாடல். தனிமை, ஏக்கம், நீ வந்து கூட சேர்ந்த அப்படின்னா எனக்கு முழுமை பெறும் என்னுடைய உயிர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உணர்வு. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், எப்படிங்க நட்சத்திரத்தை பறித்து கொடுக்கணும் அப்படின்னா அப்பாப்பா எப்படிலாம் ஒருத்தரை காதலிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிக்ரம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரியில் பாடல் கேட்டு வச்சுட்ருக்கிறோம். வைரமுத்து வரிகள் அப்படின்னாவே அதுக்கு ரொம்ப அழகான ஒரு அவர் அர்த்தம் ஆளுமையும் சேர்ந்து தான் இருக்கும். இசையமைப்பாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆமாம் நேர்களே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன இன்னைக்கு ஃபுல்லுமே நிலவாக வந்துட்டுருக்குருக்கு அப்படின்னு தானே நினச்சிட்ருக்குறீங்க. உங்கள் மனசு அப்படி பௌர்ணமி மாதிரி யாரையோ பொக்கிஷமாக வச்சுட்ருக்கு, அதனால் நீங்கள் பார்க்குற கேட்குற எல்லாமே நிலவாக தான் தோணுது. அடுத்தும் ஒரு நிலவு பாடல் தான் பா

அப்பா என்ன மாதிரி ஒரு அற்புதமான பாடல். இசையா, என் செந்தமிழா, என் மொழியின் அழகா, காதலின் அடர்த்தியா, என்ன சொல்லி இந்த பாடலை வர்ணிப்பது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். குங்கும சமிழ் பாடத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். நேரம் 11:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு இருக்கலே, ஒரு நிமிஷம் நீங்கள் இசையோட உங்கள் மனசோட இயந்திருந்தீங்க அப்படின்னா, கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட வெற்றியாகவே கருதலாம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஆமாம் நேர்களே, உங்ககிட்ட நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா. அடுத்து ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொள்கின்றாரு. ஒன்னு ரெண்டு மூணு.
1: நாளைக்கு உன் நடப்பு இதுதானா தங்கச்சி?
0: நமக்குள்ளே வீண் பேச்சு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நிறுத்திட்டீங்க?
1: பாட நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
5: तो ऐसा बोलो ना,
4: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
7: वेरी गुड।

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான அழகான காலை வணக்கம். மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாம் இணைஞ்சிருக்கிறது வெத்பார்த்த 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில், வாளியின் வரிகளில் சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மயிலே காதொரு பாகனி காதலியே, இமவான் சுமந்த மகளே மகளே, யாதவன் மாதவன் சோதரியே.

மகள் குங்குமம் நிலை கிட செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா. அலைமகள் கலைமகள் அடிமலர் ஏற்கிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா.

திரை இசையில் தெய்வீக பாடல் வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் கை கொடுப்பால் கற்பாம்பிகள் படத்திலிருந்து. பி சுஷிலா அவங்களோட குரலில், வாலியின் வரிகளில், சங்கர் கணேஷ் அவங்களோட இசையில் பாடல் கேட்கலாம். மயில் இறகால் மெல்ல மெல்ல என தொடங்கும் பாடல்

சரணாகதி நம் தாயிடம் மட்டுமே அத்தனை நம்பிக்கையோடு, வெற்றியின் உச்சத்திற்கே அழைச்சிச் செல்வாள் என்ற நம்பிக்கையோடு. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களத்தில் இசையவிருப்பது ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வரம் மற்றும் வி கணபதி அவர்களின் தமிழ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, காலை 5 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் முதலாவதாக இசையவிருப்பது லலிதா சகஸ்ரநாமம், சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்

மந்தஸ்மிதபிரபாபூரமஜ்ஜத்காமேஷமானசாகலிதசாதிருஷ்யசுபுகஸ்ரீவிராஜித காமேஷமத்தமாங்கல்யசூத்ரசோபிதகந்தரா கனகாங்கத கேயூர கமனீயபுஜால்விதா ரத்னக்ரைவேயசிந்தா கலோலமுக்தா பரான்விதா காமேஸ்வர பிரேம ரத்னமணி.

மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராட்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி.

சிருஷ்டிகர்த்ரீ ப்ரஹ்மரூபா கோத்ரீ கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுக்ரஹதா பஞ்சகிருத்ய பராய.

வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டலவாசினி பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனி.

குசும பிரியா, குஷலா கோமலாகாரா, குருகுல்லா குலேஸ்வரி, குலகுண்டாலயா கௌல மார்க்க தத்பர சேவிதா, குமாரகணநாதம் வா துஷ்டிர் புஷ்டிர் மதிர் திருதி, சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி நந்தினி விக்னநா.

சதா ராகிண்யம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்விதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமரியாதிபிராவிருதா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குணாந்த பிரீதா.

மதுப்பிரீதா வந்தின்யாதி சமன்விதா தத்யன்னா சக்த ஹ்ருதயா காகினி ரூபதாரிணி மூலாதாராம்புஜாரூடா பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அங்குஷாதி பிரகரணா வரதாதிரி சேவிதா முக்தௌதனா சக்த சித்தா சாகின்யம்பா ஸ்வரூபிணி ஆஜ்ஞா சக்ராம்ச நிலயா சுக்லவர்ணா ஷடானனா மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹரித்ராண்ணைகரசிகா ஹாகினி ரூபதாரிணி சஹஸ்ரதள பத்மஸ்தா சர்வவர்ண

சாமரமாவணி சௌயதக்ஷிண சேவிதா ஆதிசக்தில்லமே ஆத்மா பரமா பாவனா கிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹா க்ளீம்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பரதாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா.

சுவர்ணகர்பா அவரதான பாகதீஸ்வரே. தியானகம் வியாபரிச்சேத்யா ஞானதா ஞான விக்ரஹா சர்வ வேதாந்த சம்வே.

கிரியாசக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதச த்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா வித்வே.

ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜத்கிருபா ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரித ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா தீக்ஷிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கனி சர்வார்த்த

ரூபிணீ குலோத்தீர்ணா பகாராத்யா மாயா மதுமதி மகி கணாம்பாகுஹ்யகாராத்யா கோமலாங்கி குருப்ரியா ஸ்வதந்திரா சர்வதந்திரேஷி தக்ஷிணாமூர்த்தி ரூபிணீ சரகாதி சமாராத்யா சிவஜான பிரதாயினீ சித்தலா ஆனந்த கலிகா பிரேம ரூபா பிரியங்கரி நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி மித்யா ஜெகதிஷ்டா முக்திதா முக்தி ரூபிணி ராசிய பிரியாலயகரி லஜ்ஜாரம்பாதி வந்திதா பவதாம சுதா விஷ்டிகி பாபாரண்யத வானலா தௌர்பாக்ய தூல வாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாதி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாதரா ரோக பர்வத தம்போளிர் மிருத்யுதாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்னாசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரநிஷூதினி க்ஷராக்ஷராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி த்ரிவர்கதாத்ரி சுபகா த்ரயம்பகா த்ரிகுணாத்மிகா ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாதிகி ஓஜோவதி த்யுதிதரா யஜ்ஞ ரூபா பிரியவ்ரதா துராதாத்யா துராதர்ஷா பாட்டரி குசும பிரியா.

ரூபிணி மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரிணி நியஸ்ய ராஜதூகு திரிபுரேஷி ஜெயத்சேனா நித்ரே புண்ணியா பராபரா சத்யஜானந்தரூபா சாமரஸ்ய பராயணா கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி கலாநிதி காவியகலா ரசஜ்ஞா ரசசேவதிகி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதிஷ் பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்த்ரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா பிரசவித்ரீ பிரசண்டாஜ்ஞா பிரதிஷ்டா பிரகடா.

பவசக்த பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ணரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்ருஷ்டா சாந்திய தீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரகா காரியகாரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க நீல

விக்கிரகதாரிணே அஜாக்ஷயமேன முக்தா முக்தாக்ஷி பிரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரமாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதாஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ பிரியா யஜ்ஞ கர்த்ரீ யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விவர்த்தினி விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வப்ரமணகாரிணி விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவீ விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குலரூபிணி வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியா நாத ரூபிணி விஞ்ஞான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்த ஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சௌவியாப சௌவிய மார்க்கஸ்தா சர்வாபத்வி நிவாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்த்திதா சைதன்யாத்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடலா தக்ஷிணா தக்ஷிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா கௌலினி கேவலானர்க கைவல்ய பததாயினி ஸ்தோத்ர பிரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துத வைபவ மனஸ்வினி வாரவ

0: பஞ்சபூதேஷி பஞ்சசங்கோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி தராதரசுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா பந்துக குசும பிரக்யா பாலாலீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜேயஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணகா அனகா அத்புதசாரித்ரா வாஞ்சிதார்த்தப்ரதாயினி அப்யாசாதிசயஜ்ஞாதா ஷடத்வாதீதரூபிணி அவ்யாஜகருணாமூர்த்திஹி அஜ்ஞானத்வாந்ததீபிகா ஆபாலகோபவிதிதா சர்வான்னுல்லங்க்ய சாஸனா ஸ்ரீசக்ரராஜநிலயா ஸ்ரீமத் திரிபுரசுந்தரி ஸ்ரீசிவா சிவசக்தைக்யரூபிணி லலிதாம்பிகா ஏவம் ஸ்ரீ லலிதா தேவ்யா நாம்நாம் ஸஹஸ்ரகம் ஜகுஹ.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாளிகையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது லலிதா நவரத்ன மாலை பி. சுஷிலா அவர்களின் குரலில்.